தெய்வீக ராகம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசவதாரம் கீத கோவிந்தம்.

0: ஆகாஷ்வாணியில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101.
2: நேரம் காலை 5:54. புத்தம் புதியதோர் சிறப்பான நாளில் உங்களுடன் பயணிப்பதற்கு தயாராகின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் ஆவணி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி புதன்கிழமை. குமரி எஃப்எம் 101 நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். அருமையான இந்த அதிகாலை வேளையில் குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளில் நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்,

கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை 101. சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. நிதி தொழில்நுட்ப பயணத்தை இந்தியா புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி கூறியுள்ளார். விநாயக சதுர்த்தி தொடர்பாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நீரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள பழமை வாய்ந்த மாதா பேராலயத்தின் ஆண்டு திருத்தேர் பவனி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம நாகர்கோவிலின் நம ஊர் எஃப்எம் 101. இது குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பது நிகழ்ச்சி நிரல். இது நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 குரலாமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:00 காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 8:30 கணபதி உலா படைப்பு சென்னை வானொலி நிலையம். திருக்கழுங்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோவில் உரைச்சித்திரம் எழுதியவர் எம் மலர்விழி, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:45 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரை இசை. 11:02 எக்ஸூர். தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க வடிவீசரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் எது மரியாதை என்ற தலைப்பில் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை தடுக்கும் ஆரோக்கியமான உணவு தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி எஃப்எம் 101. இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
1: பொறுப்பு மற்றும் கடமை ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றாலும் அவற்றுக்கிடையே நுட்பமான வேறுபாடு உண்டு. கடமை என்பது சமூகம், சட்டம் அல்லது விதிமுறைகளால் நமக்கு வழங்கப்பட்ட செயல். பொறுப்பு என்பது ஒரு செயலின் விளைவுகளுக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்கும் மனநிலை. கடமை வெளிப்புறத்திலிருந்து கட்டாயப்படுத்துவது, பொறுப்பு மனதிலிருந்து தானாக எழுவது. கடமை மீறினால் தண்டனை அல்லது விமர்சனம் தோன்றும், பொறுப்பை மீறினால் மனசாட்சி உறுத்தும். கடமை என்பது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது, பொறுப்பு என்பது அதை எப்படி உணர்வோடு செய்கிறோம் என்பதை குறிக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என தனி மனித பொறுப்பை உரைத்தார் கணியன் பூங்குண்டனர். பொறுப்பை கொடுங்கள், அப்போது வலிமையற்றவனும் வலிமை மிக்கவனாவான், அறிவற்றவனும் அறிவுடையவனாவான் என்பது விவேகானந்தர் வாக்கு. சிலர் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அனுபவத்துக்கு பின்தான் பொறுப்புணர்ச்சி வரும். சிலர் பொறுப்புணர்வு இல்லாமலேயே வாழ்வார்கள். பொறுப்புணர்ச்சி தான் ஒருவரின் மீதான மதிப்பை உருவாக்குகிறது. நேரம் தவறாமை, விதிமுறைகளை பின்பற்றுதல், பதவிக்கு ஏற்ற பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றுதல் என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுப்புணர்வு யாவருக்கும் தேவை. சிலர் பொறுப்புகளை தாமே எடுத்துக்கொள்வார்கள். சிலர் கொடுத்தாலும் அதன் மதிப்பை உணர்வது இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. வெற்றிகளுக்கு பொறுப்பேற்பது போல தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பவர்கள் சிலரே. குழந்தைகள் நடைபழகும் போது கீழே விழுவது இயல்பு. அவ்வாறு விழுந்து அழும் குழந்தைகளை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி அன்பை பொழிந்து அக்குழந்தைகளிடம், உன்னை யார் கீழே விழ வைத்தது? இந்த தரைதானே, இதோ தரையை அடிக்கிறேன் பார் என குழந்தையை சமாதானப்படுத்தும் பெற்றோர் சிலர் உண்டு. அந்த குழந்தை அப்போதே தன் தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவு செய்து விடுகிறது. குழந்தைகள் தவறு செய்த போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் பெற்றோர்களால் தான் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். சொல்லுவது யாருக்கும் எளிய என்றாலும் சொல்லியவாறு செயலில் காட்டுவது அரிது. கடமையை மீறுவதற்கான சூழல்களிலும் சிலர் கடமையை மீறாமல் சூழ்நிலைகளை தன்வசப்படுத்துவது உண்டு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கடமைக்கும் பொறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவற்றுக்கு இடையேயான சமநிலையையும் தன் கடமை அல்லது எடுத்துக்கொண்ட செயல் கெட்டுவிடாமல் அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் கொண்டு செயல்பட வல்லவருக்கு உலகம் உரிமையுடையது என்றார் திருவள்ளுவர். நமக்கு அளிக்கப்பட்ட பணி அல்லது சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய முதன்மை செயலை செவ்வனே செய்து முடிப்பது கடமை. கடமையில் எந்தவித தொய்வும் அல்லது விதிமீறலும் இருக்கக்கூடாது. வெறும் இயந்திரத்தனமான விதிகளை மட்டுமே பின்பற்றாமல் மனிதநேயத்தோடும் பிற நலனை கருத்தில் கொண்டும் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவோரே பொறுப்புணர்வு உடையவர்களாவர். தனி மனித பொறுப்புகள் சேர்ந்துதான் சமூக பொறுப்பாக வெளிப்படுகிறது. பல நாடுகளில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் முன் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டின் சட்டத்திட்டங்கள், சாலை விதிமுறைகள், சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே கற்பிக்கின்றனர். சட்டத்திட்டங்களால் மட்டுமே ஒரு நாடு உயர்வடைவதில்லை. கடமையை உணர்ந்து அதை பின்பற்றும் மக்களால் தான் அந்த நாடு பெருமை பெறும். ஒரு மருத்துவரின் பொறுப்பின்மை உயிரை பறிக்கும். ஒரு வழக்கறிஞரின் பொறுப்பின்மை அப்பாவியை தண்டிக்கும். ஒரு பொறியாளரின் பொறுப்பின்மை கட்டிடங்களையே தகர்க்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தர்க்கு கடனே என்று பாடினார் மோசிகீரனார். பரந்த இடத்தை கொண்ட உலகம் வேந்தனாகிய உயிரை கொண்டுள்ளது. அதனால் இந்த உலகத்தாருக்கு நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, இவ்வுலகிற்கு தானே உயிர் என்பதை அறிந்து அதற்கேற்ப மக்கள் நலனில் ஆர்வமுடையவனாக இருத்தல் அரசனுக்கு கடமையாகும் என்பது இப்பாடலின் பொருள். கடமையை மறப்பதும் கடமையை மீறுவதும் பெருமையல்ல. நமது தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவதும் சூழ்நிலையை குறை சொல்லுவதும் எளிது. ஆனால் என் வாழ்க்கையின் உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நமது வெற்றி பயணம் தொடங்குகிறது.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
3: நேரம் காலை நேரத்தை உங்களுடன் சிறப்பாக்கும் 6:15. அன்பான நேயர்களே, உங்கள் மனதுக்குள் நெருக்கமாய் உங்கள் நாளுக்குள் புது உற்சாகமாய் உங்களுடன் பயணிக்கின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில்.

0: இரண்டே வரிகள், ஆனால் 2000 ஆண்டுகளை கடந்து நிற்கும் கருத்து. குமரி எஃப்எம் 101 குரல் கேட்போம், பொருள் அறிவோம், வாழ்வில் நரைமுறைப்படுத்துவோம்.
1: நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும், குளம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு.
2: நன்மை விளைய விரும்பினால் நாணம் உடைய தன்மை வேண்டும், பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும், குளம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு.
2: நன்மை விளைய விரும்பினால் நாணம் உடைய தன்மை வேண்டும், பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும்.
0: குரல் கேட்டோம், பொருள் அறிந்தோம், நடைமுறைப்படுத்துவோம் வாழ்க்கையில்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

நேரம் காலை 6:17. நம்ம ஊர் நம்ம மக்களோடு என்றும் பயணிக்கும் குமரி எஃப்எம் 101. கேட்போம் ரசிப்போம் குமரி பண்பலையோடு இணைந்திருப்போம். அவசரங்கள் நிறைந்த உலக வாழ்க்கை சற்று அமைதியாக மனதை திருப்புவோம். குமரி பண்பலை 101 பக்தி பாதையில் பயணிப்போம். காற்றின் அலையில் இசையோடு இது குமரி எஃப்எம் 101 பக்தி மாலை. முதலில் TL மகாராஜன் பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி எஃப்எம் 101 பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து நித்யஸ்ரீ மகாதேவன் குரல்.

நேரம் காலை 6:27. அன்பாய் உங்களோடு இணைந்துள்ளது பக்தி மாலை மூலம் குமரி எஃப்எம் 101. பக்தி மாலையில் இனி ஏ எம் ராஜா ஜிகி குரல்கள்.

காலை நேரத்தை சிறப்பாக்கிக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 பக்தி மாலை. பக்தி மாலையில் இனி ஹெலன் சத்யா பாடிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஊர் நம்ம ரேடியோ நம்ம நாகர்கோவிலின் குமரி எஃப்எம் 101. காலை நேரத்தை சிறப்பாக்கிக் கொண்டிருப்பது பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை. பக்தி மாலையில் நிறைவாக நாகூர் எம் ஹனிஃபா பாடிய பாடல்.

இறை நினைவோடு குமரி எஃப்எம் 101 இனிய இசை பயணமாய் எஃப்எம் 101 பக்தி மாலையில் இதுவரை இணைந்தோம். இறை அருளோடு இனிதே அமையட்டும் உங்கள் பொழுதுகள். வாழ்த்துவது நமநகர் கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நினைவுபடுத்துகின்ற நேர்களே, இன்றிரவு 7:25 நமக்குமரி எஃப்எம் 101 உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை, தேனி வளர்ப்பும் வருமான வாய்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நுள்ளிவிளை எஸ் சுபாஷ் அவர்கள். அமுதசுரபியில் பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்களில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம். தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். இதெல்லாம் எந்த நிகழ்ச்சியில வருது அப்படின்னா 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில நமக்குமரி எஃப்எம் 101. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க உங்கள் மொபைல் போன்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை டவுன்லோட் பண்ணி குமரி எஃப்எம் 101 தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2,400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர் கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக் கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மைபாரத்தின் கீழ்

0: இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மை பாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. ஆகஸ்ட் 17 இருந்து வர செப்டம்பர் 30 தேதி

0: பார்த்தீங்கன்னா நாங்கள் 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்னைக்கு வந்து நாங்கள் புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
1: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், குறிப்பாக குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 ஏக்கர் நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை இருப்பதால் பாலித்தீன் கவர் 2% பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து வருகின்ற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அகஸ்தீஸ்வர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் வாழ்நெல் களை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெற்பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வாழ்நெல் என அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வாழ்நெல் கட்டுப்படாது. களைநெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை ஏற்படுகிறது. வாழ்நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலமாக வாழ்நெல் பரவல் அதிகரித்து வருகிறது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாகவும் பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிரை போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அளிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த களைநெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லாவித காலநிலையிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. வாழ்நெல்லினை கட்டுப்படுத்தும் முறைகளான விவசாயிகள் விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால் வாழ்நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர்ப்பாய்ச்சி களைகள் மற்றும் வாழ்நெல் வளர செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசட் களைக்கொல்லியை 10 முதல் 15 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளோரோபன் களைக்கொல்லியை மண்ணில் மேல்பரப்பில் தெளிக்க வேண்டும். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களைநெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவி கொண்டு விதைக்கும் போது வாழ்நெல்களை வயலில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களைநெல் விதைகள் சாதாரண நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களைநெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களைநெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வாழ்நெல் களையினை முற்றிலும் ஒழித்துவிடலாம் என அகஸ்தீஸ்வர வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் காலை 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.

0: நூற்றுண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இது தாங்க ட்ரெண்டு.
1: நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் காலை 6:55. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஊரின் நம்ம மக்களோடு என்றும் நட்போடு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இன்று பராபப வருடம் ஆவணி மாதம் 23 நாள் புதன்கிழமை.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவுத் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பள்ளிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று ஆய்வு. பெற்றோரை பராமரிப்பது ஒவ்வொரு பிள்ளையின் கடமை என விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். விநாயகர் சதுர்த்தி வழிகாட்டுதல் நெறிமுறைகள். கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி தலைமையில் நேற்று முன்தினம் ஆலோசனைக் கூட்டம். மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் அந்தந்த துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். இனி விரிவான செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் விரிவாக்கம் செய்யப்படவுள்ள கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி, மணவாளக்குறிச்சி பாபுஜி நினைவு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளின் சமையல் அறையின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தை எவ்வித தடையுமின்றி திறம்பட செயல்படுத்துவதற்கான முதற்கட்ட ஆயத்தப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 900 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 53,520 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். நடைபெற்ற ஆய்வில் தலைமை ஆசிரியர்கள், பணியாளர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்ட சமூக நலத்துறையின் சார்பில் முதியோர் பராமரிப்பது குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சி நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கேற்று பேசினார். இதில் குமரி மாவட்டத்தில் 34 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 5 முதியோர் இல்லங்கள் அரசு மானியம் பெற்றுக்கொண்டு முதியோர்களை பராமரித்து வருகிறது. பெற்றோரை பராமரிப்பது ஒவ்வொரு பிள்ளையின் கடமையாகும் என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார். மேலும் முதியோர் குறித்த புகார்களை மனுவாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும், மூத்த குடிமக்கள் இலவச உதவி எண் 1-4567 தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் நிறுவுதல் மற்றும் கரைத்தல் தொடர்பாக தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை விளக்கும் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் விநாயகர் சிலைகள் நிறுவப்படும் இடங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஒலிபெருக்கி பயன்பாடு, ஊர்வல நடைமுறைகள், போக்குவரத்து ஒழுங்குமுறைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள் மற்றும் சிலைகள் கரைக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்தார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்குநிலை பராமரிப்பு, மத நல்லிணக்கம் மற்றும் அமைதியான முறையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதன் அவசியம் குறித்தும் கூறினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, பட்டா பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளி நல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, கைம்பண் உதவித்தொகை, குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி 442 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அனைத்து கோரிக்கை மனுக்களும் விரைந்து தீர்வு காணுமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 7 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000.

0: 1909.
1: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
2: ஆகாஷ்வாணி நகர்கோவில் குமரி FM 101.1 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101.1 இன்று காலை 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101.1 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.

0: அப்படிதான் பேசுவேன். நீ எப்படிமா சொல்லல, ஓ மகன ஏதாவது சொன்ன உன்னால இருக்க முடியுதா?
1: ஏய்,
0: அவன் பாட்டு
1: நடக்குது,
0: அவன்
1: நடக்குது,
0: சாட சொல்லி பேசுறது
1: இல்லையே.
0: நான் பாத்துக்கிட்ட
1: மாட்டான் போல.
0: எத்தனை நாள் கேட்டுட்டு இருக்க?
1: ஏ சிவா,
0: சொன்ன கேக்குறியம்மா?
1: நான் பேசுறது கேக்குதா?
0: இனிமேல் இப்படி நடக்கவே கூடாது.
1: ஏ தம்பி, என்னப்பா நடக்குதுங்க? காலையில ரெண்டு நாளைக்கு முன்னுக்குதானே அந்த சபையில ஒன்னு ஒதுக்கி விட்டேன். எங்க போனாலும் சண்டை சச்சரவு தானா? ஒரு ஒற்றுமை அப்படிங்கறதே கிடையாதா? சமாதானம் கிடையாதா? என்னப்பா இது? உன்ன போய் என் நண்பன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு இல்ல குறவா இருக்கு. ஏ சரோஜக்கா, என்னக்கா நீங்க எவ்வளவு பெருந்தன்மையான ஆளு, இந்த பையன்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்கீங்க?
0: சரோஜாக்காவா? சரோஜாக்கா, சரோஜாக்காவை பத்தி இவருக்கு என்ன தெரியும்?
1: ஏ தம்பி, என்ன பேசுற? சரோஜக்கா அந்த கிராம முன்னேற்றத்துல மக்களை ஒற்றுமைப்படுத்தல எவ்வளவு பெருந்தன்மையா நடக்கிறா தெரியுமா? அங்க பாரு, என்ன வருது பாரு, பாருப்பா அவங்க மக என்ன கொண்டு வாரா பாரு.
0: பாரு மனுஷன, வந்த இடத்துல யோகத்தை பாரு. இங்க மனுஷன் தொண்ட தண்ணி வத்த சண்டை போட்டு நடக்க?
1: என்ன சண்டை போட்டு நடக்க? உன்னுடைய செய்கை அப்படி எங்கேயுமே அமைதி ஒரு விழிப்பா செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா உனக்கு கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்க? சரோஜக்கா என்ன நடந்தது சொல்லுங்க.
0: ஓய், அவங்க என்ன ஓய் சொல்றது? நான் சொல்ற ஓய், இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போமாட்டேன் போமாட்டேன் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாம்னே, நான் வலுக்கட்டாயமா புத்தக பைய தோல்ல தூக்கி போட்டு போயிட்டு வாமாக்கா, படிச்சாதான் நல்லபடியா இருக்க முடியும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கு. இந்த சரோஜாக்கா சாட சொல்லி பேசிட்டு இருக்கானே என் பையனுடைய படிப்பு பத்தி.
1: ஏய், எல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். வரக்கூடிய வழியில கணக்காசிரியரை பார்த்தேன். சரோஜக்காவினுடைய பையன்ட்ட நீ எப்படி என்னோட கூட மார்க் எடுப்ப அப்படின்னு நேற்றைக்கு வேண்டாத்தரம் பண்ணிருக்கான். ஆசிரியர் என்கிட்ட சொல்லி, உங்க தம்பிய பார்த்தா ஒரு வார்த்தை சொல்லுங்க, பையனை கொஞ்சம் கட்டுக்கோப்பா ஒழுங்கா வளர்க்கறதுக்கு வழிய சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு அதிகாலையில வந்து உனக்கு புத்தி சொல்லலாம் அப்படின்னு வந்தேன்னா, நீ சரோஜக்காவை சட்டம் போட்டு இருக்க இல்லையா? எல்லா இடத்துலயும் ஒற்றுமையே கிடையாது. எங்க ஒரு சின்ன பிரச்சனை இந்த கிராமத்துல வருதுனால இவன் தான் காரணம்.
0: என்னவே சொல்ற? இவன் தான் காரணம்னு சொல்லுது?
1: ஏய், இப்ப தெரியுதாப்பா உன்னுடைய ஆவேசம். ஏ பெரிய ஆளு சொல்லும் போது ஒரு அமைதியா கேட்கணும் அப்படின்னு தெரியாதா?
0: ஒரு சைடு சாஞ்சுகிட்டு நீர்ல ஒரு பெரிய ஆள ஓய்,
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கேள்விப்பட்டிருக்கியா?
0: ஓய், இதெல்லாம் பேச்சுக்கு நல்ல இனிக்க ஓய், ஆனா எவ்வளவு கசப்பான பழம்னு உனக்கு தெரியுமா ஓய்?
1: என்ன தெரியுமா?
0: இந்த ஊர்ல எவன்கிட்ட பேசினாலும் பிரச்சனையா வருது. நான் போறேன்.
1: ஏ தம்பி, எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் நாம வந்து கொஞ்சம் அமைதியா ஒற்றுமையா செயல்பட்டோம் அப்படின்னா லெகுவா முடிச்சிடலாம. நம்ம கையே எடுத்துக்கோ, அஞ்சு விரலும் ஒரே மையா இருக்கு
0: இல்லன்னு.
1: அப்படி இருந்ததுக்கு பிறகும் சாப்பாட கொண்டு தட்டுல வச்ச உடனே ஐந்து விரல்களும் எவ்வளவு ஒற்றுமையா நம்ம சாப்பிடற மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்துது பாத்தியா? அதுவா போட்டியா போடுது?
0: இல்ல எப்படின்னு என் கைய வச்சு என் விரல வச்சு ஒற்றுமைய பத்தி எப்படி புரிய வைக்கிறீங்கன்னு?
1: புரியுதா? அந்த ஐந்து விரல்களும் வித்தியாசமான நிலையில இருந்தாலும் கூட ஒற்றுமை அப்படின்னு வரும்போது எவ்வளவு பலப்பட்டு நமக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி குடும்பத்துல ஒவ்வொருடைய மனநிலை வித்தியாசமா இருந்தாலும் கூட நம்மளுடைய விழிப்பு பிரகாரம் ஒற்றுமைப்படுத்தலாம.
0: ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒற்றுமை அப்படிங்கறத எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கறத அழகா புரிய

0: வச்சிருக்கீங்கண்ணே.
1: தம்பி, ஒரு கை தட்டினா ஓசை வருமா?
0: எப்படின வரும்?
1: ஒரு மரம் நின்னா தோப்பாகுமா?
0: எப்படின வாய்ப்பே இல்லையண்ணே.
1: புரியுதா உனக்கு?
0: புரியுதுனே, புரியுதுனே.
1: ஏய் சரோஜக்கா, எக்கா இங்க வாங்க.
0: சரோஜக்கா, இருகரம் கூப்பி உங்களை வணங்குறம் பாருங்க. இனிமேல் நமக்குள்ள சண்டை சச்சரவு ஏன் நமக்கு மட்டுமா? நம்ம ஊர் மக்கள் யாரு சண்டை சச்சரவு போட்டாலும் அவங்கள சமாதானப்படுத்தி ஒற்றுமைப்படுத்துவோம்க்கா.

0: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அவத மொழிகள் கேட்கும் நேரம்.
1: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
2: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்கா ஒரு குட்டியான ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: சரஷ்னா மித்ரா.
2: எங்க இருந்து வரீங்க?
3: வாட்டர் டேங்க் ரோடு.
2: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. உங்களை யார் கூப்பிட்டு வந்தாங்க?
3: அப்பா அம்மா.
2: அவங்க பேர் என்ன?
3: எங்க அம்மாக்கு பேர் ஸ்ரீஜா, எங்க அப்பாக்கு பேர் ராம் சுந்தர்.
2: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: தங்கச்சி, அப்பா, அம்மா, நான்.
2: சரி, தங்கச்சியோட பேர் என்னமா?
3: சிசிரா மணிக்கா.
2: சரி, நம்ம செல்ல குட்டி இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னெல்லாம் சொல்லணும்னு ரெடியா இருக்கீங்க?
3: திருக்குறள் சொல்ல போறேன்.
2: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க.
3: செல்வத்துக் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, கற்க கசடட கற்றவை, கற்றப்பின் நிற்க அதற்கு தக, தீர்நாள் சுட்டப்பும் உள்ளாரும் ஆவாதை, நாவில் நாள் சுட்டவடு, அகரமுடையெல்லாம் ஆதி பகவன், முதலை உலகு துட்டடை தோறும் மணக்கேணி, மாதற்கு கத்தனை தோறும் அறிவு.
2: சரி, எங்களுக்கு திருக்குறள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறீங்க?
3: நான் இந்திரம் சொல்ல போறேன்.
2: சொல்லுங்க.
3: கர்மி ஆயி கர்மி ஆயி பகுத் சுட்டி லேக்கராய், கரம் கரம் தேஜா பாக்கி சல்தி, தூப்புபி சுட்டி மல்தி, கரம் தேஜ் பாரிஷ் ஆய்.
2: சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அழகா பேசிருக்கீங்க. சரி, நீங்க பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: கலெக்டர்.
2: கலெக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
3: மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணலாம்.
2: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
3: தேங்க் யூ.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: ரிகரட்டே வாசுந்தரி.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்திய

0: மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்திக் கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின்போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத்து வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில்

தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின், ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த 5 பேருக்கு கன்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரண்யம் சிறப்பு மண்டல குழுவை சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரென்ராஜ் ரத்தோர் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மெட்ரு வந்து தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இது தாங்க ட்ரெண்டு.
1: நேரம் காலை 7:25. நேர்களோடு பயணித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: மேலச்சூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் இன்று 7:30 தீபாராதனை. மேலப்பெருவிழை

0: அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6 மணிக்கும் நாளை காலை 6 மணிக்கும் தீபாராதனை. ஏத்தாமொழி அருள்மிகு ஸ்ரீ சுடலைமாட சுவாமி சுடலை மாடத்தி மற்றும் முண்டன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு மகா கணபதி ஹோமம் தீபாராதனை. மாலை 6 மணிக்கு வாஸ்து ஹோமம். தக்கலை கீழக்கல்குறிச்சி ஐயா வைகுண்டர் செல்லப்பதியில் இன்று பகல் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, மாலை 3:30 பணிவிடை. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மாவட்ட அளவில் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா இன்று காலை 9 மணிக்கு அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் நாகர்கோவிலில் துவங்க உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் பறக்கும்படை தனி வட்டாட்சியர் அவர்களால் இன்றியமையா பண்டங்கள் சட்டம் 1955(6)(a)படி கைப்பற்றப்பட்ட பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுத்தப்பட்ட 44 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்டு உரிமை கோரப்படாத 44 வாகனங்கள் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு திறந்த முறை பொது ஏலம் இன்று கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் கண்ணனூர் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் மனுக்கள் மக்கள் தொடர்பு முகாம் இன்று கண்ணனூர் சிஎஸ்ஐ சமுதாய நலக்கூடத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், பத்மநாபபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெற உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வருவாய் கோட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைதீர்க்கும் முகாம் நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நாளை 11:00 நடைபெறவுள்ளது.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபார் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. டைம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 7:30. நேர்களோடு ஸ்வீட்டான டிராவல்ல, இது நாகர்கோவில் ரேடியோ.
5: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
6: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. நான் கூறியவற்றை வாங்கி வந்திருக்கிறீரா?
5: இதோ வாங்கி வந்திருக்கிறேன் மன்னா. எல்லா பழங்களும் இதில் இருக்கின்றன. சாத்துக்குடி, ஆரஞ்சு, கிரேப்ஸ், மாம்பழம்,
6: கொய்யா பழம் இருக்கிறதா, ஸ்ட்ராபெரி இருக்கிறதா,
5: எல்லாவற்றையும் வாங்கி வந்திருக்கிறேன் மன்னா.
6: யாரங்கி, இவற்றை எல்லாம் வாங்கி பத்திரமாக ஃப்ரிட்ஜில் வையுங்கள். இந்த பழங்கள் எனக்கு மட்டும்.
5: சுயநலவாதி மன்னா, இந்த முறை வாங்கிய பழங்களுக்கெல்லாம் ஒரு 2000 பொற்காசுகள் ஆகியிருக்கின்றன. கடந்த முறை தாங்கள் தர வேண்டிய 1000 பொற்காசுகள் மீதம் இருக்கிறது. அதையும் சேர்த்து மொத்தம் 3000 பொற்காசுகளாக

0: தாங்கள் எனக்கு தர வேண்டும்.
1: அப்படி என்றால் என்னை கடனாளி என்று மறைமுகமாக குத்தி காட்டுகிறீர்?
0: நான் அப்படி சொல்ல வரவில்லை மன்னா. இந்த முறையும் இவர் பொற்காசுகளை தரமாட்டார் போல் இருக்கிறது.
1: மந்திரியாரி, பொற்காசுகளுக்கு பதிலாக இதோ நானும் உமக்காக வெளிநாட்டு பழங்களை வாங்கி வந்திருக்கிறேன்.
0: ஆஹா, நமது மைண்ட் வாய்ஸை மன்னர் கேட்டு விட்டார் போல் இருக்கிறது, கேட்ச் செய்து விட்டார் போல் இருக்கிறது. பொற்காசோ பழமோ கொடுத்த கடன் திரும்பி வந்தால் போதும். மிக்க மகிழ்ச்சி மன்னா. என்ன இது மன்னா, தாங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு குற்றம் நடக்க தாங்கள் துணை போவீர்கள் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை.
1: என்ன குற்றத்திற்கு நான் துணை போகிறேனா? மந்திரியாரே, நான் 73 ஏழிகேசி மன்னன். நான் எப்படி குற்றத்திற்கு துணை போவேன்? நான் குற்றத்தை தடுப்பதில் முனைப்பாக இருப்பேன்
0: மன்னா. அப்படி என்றால் தாங்கள் பழங்களை வாங்கும் போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவரில் இந்த பழங்களை போட்டு தந்திருக்கிறார்களே, தாங்கள் அதை வாங்காமல் அல்லவா வந்திருக்க வேண்டும்? தட்டி கேட்டிருக்க வேண்டும், அல்லது மாநகராட்சியின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகார் அனுப்பியிருக்க வேண்டுமே.
1: இதுவா? ஏதோ கவனக்குறைவாக அது பிளாஸ்டிக் கவர் என்பதை கவனிக்காமல் வாங்கி வந்து விட்டேன். ஏதோ அறியாமல் ஒரு சிறு தவறு நிகழ்ந்து விட்டது. அதற்கு ஏதோ கோழை குற்றம் செய்தது போல் என்னை பயமுறுத்துகிறேன்
0: மன்னா. பிளாஸ்டிக் என்பது அழிக்க முடியாத மிகப்பெரிய அரக்கன். சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மண்ணை தோண்டி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது சில மசாலா பொருட்கள் அடங்கிய பிளாஸ்டிக் கவர்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் தயாரிப்பு தேதி என்ன என்று பார்த்த போது அது கிட்டத்தட்ட 20 முந்தைய மசாலா பொருளை வைத்திருந்த பிளாஸ்டிக் பேக்கிங் கவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
1: என்ன மந்திரியாரே, 20 முந்தைய கவர் அப்படியே இருந்திருக்கிறதா?
0: ஆம், ஏதோ போன மாதம் குப்பையில் போட்ட கவர் போன்று அது மண்ணுக்குள் புதைந்து இருந்ததாம்.
1: 20 அழிவே இல்லாமல் புத்தம் புது காப்பியாக இந்த பிளாஸ்டிக் கவர் மண்ணுக்குள் புதைந்திருக்கிறது என்றால் உலகம் முழுக்க கொட்டப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளுக்கு அளவே இல்லையே மந்திரியாரே. அப்படி என்றால் அவை அனைத்தும் இன்னும் மண்ணு கடியில் மக்காமல் தானே இருக்கும்?
0: ஆமன்னா, இது உலக சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல நமக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனால் தான் தடை செய்யப்பட்ட அழியாத பிளாஸ்டிக் பொருட்களை நாம் பயன்படுத்த கூடாது என்று அரசும் மாவட்ட நிர்வாகமும் தடை விதித்திருக்கிறது.
1: ஆனால் அதையும் மீறி பயன்படுத்துகிறார்கள் சிலர். இதோ பாரும், நான் கூட கவனிக்காமல் பழங்களை போட்டு தந்த கவரை அப்படியே வாங்கி வந்து விட்டேன். அப்படித்தானே சிலர் என்னை போல் கவனிக்காமல் விட்டிருப்பார்கள்.
0: என்ன ஒரு சமாளிப்பு! அதனால் தான் மன்னா, நமது நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை யாராவது பயன்படுத்துவதை தெரிந்தாலோ அல்லது கண்டுபிடித்தாலோ புகார் அளிப்பதற்காக ஒரு வாட்ஸ்அப் எண்ணை அறிவித்திருக்கிறார்கள்.
1: அப்படியா? அப்படி என்றால் அந்த புகார் அளிக்கும் வாட்ஸ்அப் எண்ணை எனக்கும் கூறும், நானும் நோட் செய்து வைத்துக் கொள்கிறேன், எதிர்காலத்தில் பயன்படும்.
0: தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது தெரிந்தால் புகார் அளிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9487038984.
1: நானும் சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். 9487038984 சரிதானா மந்திரியாரே?
0: மிக சரியாக கூறினீர்கள் மன்னா. மன்னா, தாங்கள் வாங்கி வந்த பழங்கள் 500 பொற்காசுகளுக்கு சரியாக இருக்கும். அதனால் அடுத்த முறை தாங்கள் வரும்போது இன்னும் ஒரு 500 பொற்காசுகளுக்கு, இல்லை இல்லை 2500 பொற்காசுகளுக்கு பழங்களை வாங்கி தந்தால் தாங்கள் எனக்கு தர வேண்டிய கடன் சரியாகிவிடும்.
1: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபார் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101 இன்று காலை 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

தெரிஞ்சுக்கலாமா? நேரம் காலை 7:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஊர் நம்ம மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. ஸ்டார்ட் பண்ணுவோமா தென்குமரி தேனலையை? ஹரிபரியான உங்க நேரங்கள்ல ஸ்வீட்டான ஒரு டிராவல் நம்ம நாகர்கோவிலின் நம்ம மக்களோடு நம்ம குமரி FM 101. இது

தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில ஒரு ஜி கே க்வெஸ்சனுக்கு ஸ்ட்ரைட்டா போயிடலாமா? தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இந்த கேள்விக்கான பதில அச்சு மியூசிக்ல கவின் லிரிக்ஸ்ல விஜய் யேசுதாஸ் வாய்ஸ்ல உருமீன் திரைப்பட பாடல கேட்டுட்டு அப்புறமா தெரிஞ்சுக்கலாமா?

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
7: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
8: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: கால் 8870198870.
10: தென்குமரி தேனில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதற்கான பதில் தூத்துக்குடி. கேள்வியை பதிலையும் திரும்ப சொல்றோம். தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதற்கான பதில் தூத்துக்குடி.

0: துறைமுகம் மூலமாக பல ஏற்றுமதி இறக்குமதி பணிகள் நடைபெற்று வர்றதால இது தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்பவே ஃபாஸ்டான நேரங்களை உங்க கூட ஒரு ஸ்வீட்டான டிராவல். இது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமர் எஃப்எம் 101.
1: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு நேரம் இது, காலை நேரம். உங்க கூட ஒரு இனிய பயணம் இது, நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. பாடல் கேட்டலாமா? மதன் கார்கியோட லிரிக்ஸ்ல ஆதித்யா ஆர்கே வாய்ஸ்ல எல்ஜிஎம் பிலிம் சாங் கேட்டுட்டு மீண்டும் வரலாமா?

0: பிரைட்டான ஒரு டேல ஒரு ரைட்டான டைம் இது நேர்மைப்போது காலை 7:45. இந்த டைம்ல தென்குமரி தேனிலையில என்ன வருது?
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று செப்டம்பர் மாதம் 9 தேதி.

0: சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளரான கல்கி ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1899 இதே நாளில் பிறந்தார்.
0: இவர் 35 சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், பயணக் கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார்.
1: பொன்னியின் செல்வன் என்னும் வரலாற்று சிறப்புமிக்க புதினத்தை எழுதியதற்காக பரவலாக அறியப்படும் இவர் தனது படைப்புகள் மூலம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் பங்களித்திருக்கிறார்.
0: சிவகாமியின் சபதம் மற்றும் பார்த்திபன் கனவு இவர் எழுதிய பிற வரலாற்று புதினங்களாகும்.
1: சாகித்ய அகாடமி விருது, சங்கீத கலாசிகாமணி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள இவரது படைப்புகள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன.
0: ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: எக்காலத்திலும் மிகச்சிறந்த நூலாசிரியர்களுள் ஒருவராக மதிக்கப்படும் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் 1828 இதே நாளில் பிறந்தார்.
0: வார் அண்ட் பீஸ் மற்றும் அண்ணா கெரனினா போன்ற நூல்கள் இவரது படைப்புகளில் மிகவும் முதன்மையானதாக கருதப்படுகின்றது.
1: இவரது படைப்புகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள வன்முறையற்ற எதிர்ப்பு குறித்த யோசனைகள் மகாத்மா காந்தியடிகளுக்கும் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுக்கும் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தின.
0: தமிழக முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான RMV என அறியப்படும் ராம வீரப்பன் அவர்கள் 1926 இதே நாளில் பிறந்தார்.
1: தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல்வேறு மொழிகளிலும் சுமார் 100 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகை மஞ்சுளா அவர்கள் 1953 இதே நாளில் பிறந்தார்.
0: ரிக்ஷாக்காரன், இதயவீணை, டாக்டர் சிவா போன்ற பல படங்களில் இவர் நடித்துள்ளார்.
2: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல்.
1: தேசிய திரைப்பட விருதுகள் பிலிம்பேர் விருதுகளோடு பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ள ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள் 1967 இதே நாளில் பிறந்தார்.
0: அரசு தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டனின் நினைவாக ஐக்கிய அமெரிக்காவின் தலைநகருக்கு வாஷிங்டன் DC என 1791 இதே நாளில் பெயரிடப்பட்டது.
1: ஜான் ஃபிரெட்ரிக் வில்லியம் ஹெர்ஷல் அவர்கள் முதலாவது கண்ணாடி தட்டு புகைப்படத்தினை 1839 இதே நாளில் எடுத்தார்.
0: ஐக்கிய அமெரிக்காவின் 31வது மாநிலமாக கலிபோர்னியா 1850 இதே நாளில் இணைந்தது.
1: '91 இதே நாளில் சோவியத் ஒன்றியத்திலிருந்து தஜிகிஸ்தான் விடுதலை அடைந்தது.
0: 2009 இதே தேதியில் காலை 9:09 துபாய் மெட்ரோ திறந்து வைக்கப்பட்டது.
1: இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஓட்டுநரற்ற முழு தன்னியக்கமாக இயங்கும் மெட்ரோவாகும்.
0: சுமார் 350 திரைப்படங்களில் நடித்துள்ள பழம்பெரும் நடிகை காந்திமதி அவர்கள் 2011 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இந்திய தொழிலதிபர் வர்கீஸ் குரியன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை என்று அறியப்படும் வர்கீஸ் அவர்கள் உலகின் மிகப்பெரிய பால் பண்ணை மேம்பாட்டு திட்டமான வெள்ளை செயலாக்கத்தின் வடிவமைப்பாளராகவும் கருதப்படுகிறார்.
1: உலகிலேயே கூடுதலாக பால் உற்பத்தி செய்யும் நாடாக நம் நாட்டினை முன்னேற்றிய இவர் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பின் தலைவராகவும் இருந்துள்ளார்.
0: ரமோன் மகசேசே விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள இவர் 2012 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: தேதியும் செய்தியும்
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த்

0: ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: ஜீரோ பெர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870-19870.
4: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி, சுங்கான் கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.

0: தொடர்புக்கு 221200 மொபைல் 9025221200.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தென்குமரி தேனலில் இனி வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடை மிளகாய் 80 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், பாகற்காய் 68 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கும் 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வல்லாரி கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளியும் புளியும் தலா 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் புடலையும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நாத்தங்காய் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழையிலே ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 45 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால்ச்சேம்பு 100 ரூபாய், வழுதுலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், நெல்லிக்காய் 100 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி பயிறு 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 55 ரூபாய். இனி பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்னைக்கு காலை நேர நிலவரப்படி, பேச்சிப்பாறை அணை 25.69 அடி, பெருஞ்சாணி அணை 52.80 அடி, சிற்றாறு 1 8.07 அடி, சிற்றாறு 2 8.16 அடி, பொய்கை அணை 15.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 35.27 அடி.

நாகர்கோவில் ரேடியோவின் ஸ்பெஷலான லைவ் நேரங்களை தெரிஞ்சுக்கலாமா? காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இருக்கு. 11:30 குமரி பண்பலையுடன் நேரில் எல்லாரும் பங்கேற்கக்கூடிய நேரல் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில எது மரியாதை அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் பங்கேற்று பேச வரலாம். 1:10 பெண்கள் பங்கேற்கும் நேரலை இது. ஹாய் ஸ்நேகிதியே, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். 10:05 நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு. இந்த நேரலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துறோம். 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 அப்படிங்கிற எண்ணையும், 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணையும் வரலாம். இப்போ ஒரு ஃபாஸ்டான ஒரு சாங் கேட்கலாமா? அனிருத் மியூசிக்ல, விவேக் லிரிக்ஸ்ல, சந்திரமுகி முபாலா வாய்ஸ்ல, இது தர்பார்.

ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு காலை நேரம், ஸ்வீட்டான ஒரு டிராவல் நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 ஒரு பிரைட் டே. இப்போ ஒரு டைம் இப்போ 8:00 ரெடி. தென்குமரி தேனிலையில் உங்களோட பயணத்தில் மகிழ்ச்சியா நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. என்னை தொடர்ந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை சென்னை வானொலி நிலையத்திலிருந்து மீண்டும் இந்த இனிய நாளில் காலை 8:45 சந்திப்போம் நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்காக
1: சூரியனைப் போல சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அவர்களுள் அமரர் என போற்றப்படுகிற அருங்காவியங்கள் பல படைத்துச் சிறந்தவர் கல்கி என்னும் ரா கிருஷ்ணமூர்த்தி. காலத்தை பலர் காவியமாக வரைந்திருக்கிறார்கள். ஆனால் காலமே ஒருவரை காவியமாக வரைந்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர் கல்கி. தமிழ் வரலாறு தன்னை புதிதாய் எழுதிக்கொள்ள கல்கியை படைத்தது போலும். கல்கி வரலாறு போற்றும் வரலாற்று நாயகர். அவர் வாழ்ந்த காலம் 1899 1954 இடைப்பட்ட 55 மட்டுமன்று, முன்னர் 1000 பின்னர் 1000 அவர் நீண்டு நிலைத்திருக்கும் பெரு வாழ்வை காலத்தின் துணையோடு காவியமாக வரைந்திருக்கிறார். அவர் எழுத்தாளர் மட்டுமல்லர், தமிழ் இசைக்காவலர், தமிழ் பண்பாட்டு மறுமலர்ச்சியாளர், தேசியம் வளர்த்த தேசபக்தர்,

வளர் தமிழுக்கு வளம் சேர்த்த தமிழ் கொடைஞர், தொடர் கதை மன்னர், மனிதநேயம் கொண்ட மாமனிதர், இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழுத்த காந்தியவாதி அண்ணல் காந்தியடிகளினுடைய அடிபரவும் சீடர், காலத்தின் கரத்திலிருந்து காவியமாய் செதுக்கிய அவருடைய முப்பெரும் படைப்புகள் முதலாவது பொன்னியின் செல்வன், அடுத்தது சிவகாமியின் சபதம், நிறைவாக பார்த்திபன் கனவு என்று சொல்வார்கள். ஆனால் கல்கிக்கு காந்தியத்தில் விளைந்த அலை ஓசைதான் மிக பிடித்த காவியமாக இருந்தது. இதனை அவரே முன்மொழிகிறார். நான் எழுதிய நூல்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று 50 அல்லது 100 வருஷம் நிலைத்து நிற்க தகுதியுடையதென்றால் அது அலை ஓசைதான் என்ற எண்ணம் படிக்கும் போதே உள்ளத்தில் தானாக உதயமாயிற்று. அலை ஓசையை நான் எழுதியதாகவே எண்ணக்கூடவில்லை. அந்த பாத்திரங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்தரங்க ஆசாபாசங்களையும் உள்ள கிளர்ச்சியையும் வெளியிட்டு அலை ஓசையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கற்பனை செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்றே என்னால் எண்ண முடியவில்லை. நம்மை போல பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்தவர்களாகவே தோன்றினார்கள். அவர்களை மறுபடியும் எப்போது எங்கே காணப்போகிறேனோ தெரியவில்லை என்று அந்த நூலினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வாஞ்சை அவரது மற்றொரு வரலாற்று நூலான சிவகாமியின் சபதத்திலும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. சிவகாமியின் சபதம் என்னும் பெயர் தாங்கிய இந்த நூலை ஏதேனும் ஒரு வழியிலே கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் இது அபாரமான புத்தகம் என்று உடனே தீர்மானித்துவிடக்கூடும். 1000-க்கு மேல் பக்கங்கள் உள்ள புத்தகம் அல்லவா? அதற்கு தகுந்த கணமும் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு பாரத்தையும் ஏறக்குறைய 12 வருஷ காலம் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தேன். சிவகாமியின் சபதத்தில் கடைசி பாகம், கடைசி அத்தியாயம், கடைசி வரியை எழுதி முற்றும் என்று கொட்ட எழுத்தில் போட்ட பிறகுதான் 12 ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருந்த பாரம் என் அகத்திலிருந்து நீங்கியது என்று குறிப்பிடுகிறார். மேலும் சொல்கிறார், மகேந்திரரும் மாமல்லரும் ஆயனாரும் சிவகாமியும் பரஞ்சோதியும் பார்த்திபனும் விக்ரமனும் குந்தவியும் மற்றும் பல கதாபாத்திரங்களும் என் நெஞ்சத்திலிருந்து கீழ் இறங்கி போய் வருகிறோம் என்று அருமையோடு சொல்லி விடைபெற்று கொண்டு சென்றார்கள். ஆகா, அந்த பழந்தமிழ் நாட்டு பிரமுகர்கள் பெயருக்கும் புகழுக்கும் மிக்க ஆசை கொண்டவர்கள் போலும் என்றென்றும் அழியாத கற்பாறையிலே அல்லவா தங்களுடைய புகழை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்து வைத்த காரியங்கள் நீடூழி காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டுமாறு அமைந்திருக்கின்றன என்று காலம் தன்னை வரைந்த காவிய நுட்பத்தினை மிக அழகாக தன் சொற்பாறையில் செதுக்கியுள்ளார் கல்கி. காவிரி என்னும் பொன்னி நதிக்கரை தீரம் பல அற்புதங்களை இந்த பூமிக்கு அளித்திருக்கிறது. பொன்னியின் செல்வராக ராஜராஜனை குறித்து கல்கி எழுதிய சிறப்பினால் அவரே பொன்னியின் செல்வராகவும் ஆகிறார். வாழ்க்கையில் மட்டுமின்றி எழுத்திலும் அவருக்கு பொன்னி நதி நல்ல வழிகாட்டியிருக்கிறது. அந்த நதியின் நடை கல்கியின் எழுத்துக்களில் மின்னும் துள்ளும் ஆர்ப்பரிக்கும் அலைதெறித்து வான் ஏகும் கொஞ்சும் கெஞ்சும் கூத்தாடும் சற்றும் சளைக்காமல் நம்மை சத்தமே இல்லாமல் அழச் செய்யும். உடனே நம்மை தேற்றி அட அட இதற்கா அழுகிறாய் என்று தோள் தட்டி தூக்கி குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும். குதூகலமும் கொண்டாட்டமும் பொங்கச் செய்யும். காலம் தந்த அந்த காவியத்தை வாசித்து பார்த்தால்தான் இத்தனையும் புரியும். இதோ அதற்கென எடுத்துக்காட்டு. பொன்னி பொன்னியோடு கலக்கிறது. ஊவேசாவுக்கு தமிழ்தாத்தா என்ற சிறப்பு பட்டத்தை மரியாதை அடைமொழியை சூட்டியவர் கல்கி. தமிழ்தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பரிவுடன் எழுதிக் கொள்வது. பெரியவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது? இவன் யார் கொடுப்பது என்றா? அப்படியெல்லாம் தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சகலமும் அறிந்த பெரியாராகிய தாங்கள் நான் அளித்திருக்கும் பட்டத்தின் பொருத்தத்தை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது, ஔவையாருக்கு எப்படி தமிழ்பாட்டி என்னும் பட்டம் பொருந்துமோ அதுபோலவே தங்களுடைய பிராயத்தினாலும் தமிழுக்கு தாங்கள் செய்திருக்கும் தொண்டினாலும் தமிழ் தாத்தா என்னும் பட்டம் தங்களுக்கு பொருந்தும். இரண்டாவதாக, மேற்படி பட்டத்தில் உள்ள 2 இத்து

0: எழுத்துக்களையும் நீக்கிவிட்டால் தாங்கள் தமிழ் தாதா ஆகிறீர்கள். நமது நாட்டில் பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து அகப்பட்ட நூல்களையெல்லாம் ஒழித்து வைக்காமல் அச்சிட்டு வெளியாக்கி பதினாயிரக்கணக்கானவர்களுக்கு பயன்படும்படி செய்த தங்களை தமிழ் தாதா என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது? மூன்றாவது, ருசிகண்ட பூனை உரியை உரியை தாவும் என்பது போல் தமிழ் அன்பர்கள் இன்னமும் தங்களை நோக்கி தமிழ் தா தா, அதாவது தமிழ் நூல்களை தா தா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பொருத்தமான பட்டத்தை தாங்கள் அங்கீகரித்தே தீர வேண்டும். அப்படி அங்கீகரிக்காவிட்டாலும் நான் என்னமோ அந்த பட்டத்தால் தான் தங்களை அழைப்பேன். ஏனென்றால் மகா மகோபாத்தியாய முதலியவை வாயில் நுழைவதே கடினமாயிருக்க தமிழ் தாத்தா என்பதே தங்களுடைய தமிழ் வசன நடையை போல எளிதாயிருக்கிறது என்று காலத்தின் காவியமாக தமிழ் தாத்தாவை முன்னிறுத்தியிருக்கிறார் கல்கி. கல்கியின் கதைகள் தமிழ் மக்கள் மனதை எப்படி கவருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு கை தோசைக்கு ஆட்டிக்கொண்டிருக்க மற்றொரு கை கல்கியின் கதையை விரித்து பிடித்து கொண்டிருக்கிறதையும், பிள்ளை தொட்டிலுக்கு ஒரு கையும் கல்கியின் கதைக்கு ஒரு கையுமாக பெண்கள் பிரித்து கொடுத்ததையும் பார்க்கிறோம். பள்ளி பையன்களும் பெண்களுமே பாட புஸ்தகத்துக்கு கீழ் கல்கியின் கதையை ஒழித்து வைத்து கொண்டு கருத்தாய் படித்து முடிக்கிறார்கள் என்பது உபாத்தியாயர்கள் சொல்லுகிற பெரும் புகார். பலசரக்கு கடை, மிட்டாய் கடை, மாங்காய் கூறுகள் விற்க வைத்திருக்கும் மாமரத்தடி, இதெல்லாம் போக சுருட்டு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கும் ரயில் இரண்டாவது முதலாவது வகுப்பறைகளிலும் கல்கி கதைகளை வாசித்துக் கொண்டிருக்க காணலாம் என்று காலம் தன் காவிய நாயகனின் எழுத்தாற்றலை பதிவு செய்துள்ளது. மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள், ஆனால் காலத்தின் கணக்கில் அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். மாறாக காலமே சிலரை தோற்றுவித்து தன்னை வரைந்து கொள்கிறது. அந்த காவியங்களுக்கு எல்லை என்பதே இருப்பதில்லை. அப்படி ஒரு காலம் வரைந்த காவியம்தான் நம் கல்கி. உலகம் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் கல்கி என்றும் நிலைத்திருப்பார். வாழ்க கல்கியின் படைப்புகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்கினார் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

மீரா திரைப்படத்திலிருந்து அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரிகளில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். இனி பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக ரக்ஷிதா சுரேஷ் பாடியுள்ள பாடல்.

0: நரசிம்மவர்ம பல்லவனின் படை தளபதியான பரஞ்சோதியார் சாளுக்கிய மன்னனின் வாதாபி என்னும் தலைநகரில் இருந்து கொணர்ந்து இங்கு வந்து நிறுவினார். அன்று முதல் வாதாபி கணபதியானார்.
1: விநாயக பெருமான் 12 அவதாரங்கள் எடுத்து மண்ணுலக மானிடர்களையும் தேவர்களையும் காத்ததாக புராணங்கள் பகிர்கின்றன.
0: ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதி அன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியாக இந்திய தேசமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: மாதந்தோறும் வரும் வளர்ப்பிறை தேய்பிறை 5 திதிகளுக்கும் 15 நாமங்களால் அழைக்கப்படும் விநாயகர்

0: பற்றி அறிந்தால் உங்கள் விழிகள் வியப்புக்குறிகளாக மாறும்.
1: ஸ்ரீ விநாயகர் கோவில்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. கோவில்களில், குளக்கரைகளில், தெருமுனையில், அரச மரத்தடிகளில் என அனைத்து இடங்களிலும் நினைத்த மாத்திரத்தில் நின்று தொழுவதற்கு ஏற்ப இயற்கையாகவே அமைந்துள்ளது.
0: இந்த பிரபஞ்சத்தின் முழு முதல் கடவுளாக வணங்கப்படும் ஸ்ரீ விநாயகர் மாந்தர்கள் குறை களைய மண்ணில் வந்த மாதெய்வம். ஆம், முழுமுதற் தெய்வம் எனில் அது மிகையாகாது.

0: ஸ்ரீ விநாயகரின் ஒவ்வொரு அவதாரமும் தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதும் மண்ணில் வாழும் மாந்தர்களின் அல்லல்களை போக்கி நல்வழியில் உய்விப்பதே ஆகும்.
1: விநாயகர் முன்னால் பக்தர்கள் தோப்புக்கரணம் போடுவதற்கு இன்னொரு புராண நிகழ்வும் உள்ளது. அகத்திய முனிவர் கமண்டலத்தில் நீரோடு நீராடச் செல்கிறார். நீராடிவிட்டு கரையேறும் தருணம் காக்கை வடிவில் வந்த விநாயகர் அகத்தியரின் கமண்டலத்தை தள்ளிவிடுகிறார். கோபம் கொண்ட அகத்தியர் அந்த காக்கைக்கு சாபம் கொடுக்க முயன்ற போது ஒரு அந்தன சிறுவனாக விநாயகர் காட்சி தருகின்றார். அப்போதுதான் உண்மை விளங்குகிறது.
0: விநாயகர் உருவம் மாறி வந்தார் என்பதும் கமண்டலத்தில் அடைபட்ட காவிரியை பூமியில் ஓடச் செய்ய தந்திரம் புரிந்தார் என்றும் அறிகிறார். அகத்தியர் தனது தவறை உணர்ந்து தனது தலையில் தானே குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறார்.
1: இந்த புராண நிகழ்வே இன்று வரை விநாயகப் பெருமானை தொழுகின்ற போது நாமும் தோப்புக்கரணம் போடுகிறோம்.
0: விநாயகரின் இன்னொரு அவதாரம் வக்ரதுண்ட அவதாரமாகும்.
1: வக்ரதுண்டம் என்பது வளைந்த தும்பிக்கை என்ற பொருளாகும். காசி மாநகரில் துராசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் இடைவிடாத தொல்லைகள் தருகின்றான். அவர்கள் இந்த முறை அன்னை பார்வதி தேவியிடம் சென்று காக்கும் பொருட்டு முறையிடுகிறார்கள். அன்னை பார்வதி தேவி அந்த அசுரனை அழிக்கும் பொறுப்பை ஸ்ரீ விநாயகரிடம் ஒப்படைக்கிறார்.
0: விநாயகர் சிம்ம வாகனத்தில் ஏறி சென்று அவனை அழிக்கிறார். மகிஷாசுரவர்த்தினியை போன்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போரின் போது உபதேசித்த பகவத்கீதை மட்டும்தான் நாம் அறிவோம். ஆனால் விநாயகர் வரேண்ய மன்னருக்கு உபதேசம் செய்கிறார். அதுதான் கணேச கீதை அல்லது கணபதி கீதை என்று பெயர்.

0: வரேண்ய மன்னருக்கு விநாயகர் மகனாக அவதரித்து அவரது ஆணவத்தை அழித்து அவனுக்கு உபதேசம் செய்தார். உலகமென்றால் என்ன, மாயை என்றால் என்ன என்பதை விளக்குகிறார். வரேண்ய மன்னரின் விக்னங்கள் அதாவது துன்பங்களை தடுத்து காத்ததால் விக்ன விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டார்.
1: மகோத்கட அவதாரம். காசிப முனிவரின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு மகனாக அவதரித்தார். அப்போது காசிராஜன் அரசருக்கு நராந்தகன், தேவாந்தகன் என்ற மகன்கள் இருந்தார்கள். காசிப முனிவரும் விநாயகரும் ஒரு யாகத்திற்கு செல்லும் போது அந்த இரண்டு அசுரர்கள் வழிமறித்தார்கள்.
0: விநாயகர் தன்னுடைய தலைக்கு மேலே இருந்த கலசத்திலிருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசினார். அந்த இரண்டு அரக்கர்களின் தலைகளும் சிதறின. அந்த நிகழ்ச்சியின் அடையாளமாகத்தான் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும் போதும் சிதறு தேங்காய் உடைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பிள்ளையாரை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் வழிபடுவதால் பிள்ளையார் குழந்தை பிள்ளைகளுக்கும் உகந்த தெய்வமாக கொண்டாடப்படுகிறார்.
1: அந்த வகையில் சென்னையை அடுத்து திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரி பெருமான் திருக்கோவிலில் கொலுவிற்றிருக்கும் வண்டுவன விநாயகர் பிரசித்தி பெற்றவராகின்றார்.
0: முன்பு ஒரு காலத்தில் வண்டுகள் மொய்க்கும் பெரும் காடாகவும் சோலையாகவும் இருந்த இடத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளியதால் வண்டுவன விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நிகழ்கிறது. வண்டுவன விநாயகரின் திருக்கோவிலில் உள்ள விநாயகரை தொழுது செல்லும் சில பக்தர்களை கேட்டோம். இதோ அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
2: என் பேர் லாவண்யா, நான் திருக்கழுக்குன்றத்துல வசிக்கிறேன். நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து இந்த கோவில் சுத்திட்டு இருக்கேன். எந்த பிரார்த்தனை பண்ணாலும் இந்த வண்டுவன விநாயகரை நினைச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, என் பையன் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பான். அவன் வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளே உனக்கு குழக்கட்டை பண்ற அப்படின்னு அவன் வந்து இப்ப நல்லா

0: பேர் உமா மகேஸ்வரி. நான் இந்த திருக்கழுக்குன்றத்துல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நாங்க வந்து வண்டுவனம் விநாயகருக்கு எங்க குடும்பத்துல வழி வழியா எங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டுவன விநாயகரை வணங்கிட்டு வரோம். எங்க குடும்பத்துல எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த வண்டுவன விநாயகருக்கு முதல்ல கொழுக்கட்டை பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மத்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். எங்க குடும்பத்துக்கு ஒருத்தராவே எங்க வண்டுவன விநாயகர் இருக்காரு. இந்த கோவில்ல இந்த வண்டுவன விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். எதை நினைச்சிட்டு நம்ம வந்து செய்யறோமோ அது நல்லாவே நடந்துரும், நல்லபடியா நடந்துக்கும்.
1: பக்தர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்,
2: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். அருள்மிகு வண்டுவன விநாயகரின் பெருமையை கந்தர நிலமுள்ள கண்ணுத முதலாய் போற்றீம். மந்திர வடிவாய் நின்ற வல்லப கணேசா போற்றீம். அந்தரர் போற்றி செய்யும் திருக்கழுக்குன்றின் மேவுஞான வண்டுவன விநாயகானின் துணையடி போற்றி போற்றீம். எல்லாம் வல்ல திருப்புர சுந்தரி உடனுடை வேதகிரி பெருமான் திருக்கோயிலிலே திருக்கழுக்குன்ற இங்கு தென்மேற்கு திசையிலே பண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். முதல் விழி நாட்டத்து இறைவனாகிய சிவபெருமானின் குமாரரே, மந்திர வடிவாய் உள்ள வண்டுவன விநாயகனே, அன்றாடம் பூஜைக்கு உரியவரே, இறைவா உன்னை போற்றுகின்றேன். பண்டுகள் மொய்க்கும் காடாக சோலையாக இருந்த இடத்திலே முதன் முதலில் விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே மற்ற சுற்றாலயங்கள், சிவபெருமான் சக்தி கோயில்கள் அதன் பின்னரே உருவானதாக ஆவண காப்பகத்தின் பதிவேடுகள் நமக்கு உணர்த்துகின்றன. சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நடைபெறுகிறது. இதேபோல் ஆடி திருவிழா, நவராத்திரி என்று எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகர் வழிபாட்டுடனே தொடங்குவது முன்னோர்கள் கொண்ட முறைமையாகும்.
1: காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் விநாயக பெருமானிடமிருந்தே எல்லா பூஜைகளும் தொடங்குகின்றன. நிறைவு அடையும் போது லக்ஷ்மி விநாயகரிடம் பூஜைகள் நிறைவேறுகின்றன.
3: தொடக்கம் மட்டுமன்று முடிவும் இந்த விநாயகரிடமிருந்தே முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதோ அந்த அர்ச்சகர் பாலாஜி அவர்களிடம் கோவிலின் சிறப்பு குறித்து கேட்போமா?
4: இவருக்கு இங்கு அபிஷேகம், சந்தன காப்பு, அலங்காரங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. வரும் சேவார்த்திகள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு பூஜை நமஸ்காரங்களை எல்லாம் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றால், மற்றும் மாலை 6 மணிக்கு அனைவரும் இங்கு தேங்காய் பழம் அர்ச்சனை, கொழுக்கட்டை, சுண்டல், பொரிய அவல் கடலை அனைத்தையும் கொண்டு வந்து நைவேத்தியமாக செய்து அனைவரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள்.
1: செழியனவர்களின் கருத்துக்கள் இதோ.
5: யானை முகத்தோனே, பண்டுவன விநாயகனே, திருக்கழுக்குன்றம் நகரில் திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர் ஆலயம் புகழ் பெற்றது. இதன் தென்மேற்கு திசையில் வேண்டுவோர்க்கு வேண்டுதலை நிறைவேற்றும் எங்கள் குடும்ப இறைவனுமான முழுமுதற் கடவுள் அருள்மிகு வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இறைவன் சிவபெருமானின் குமாரனே, மந்திர வடிவாய் வண்டுவன விநாயகராக நமக்கு காட்சியளிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு வண்டுகள் மொய்க்கும் காடாகவும் பூக்கள் பூக்கும் சோலையாக இருந்த திருக்கழுக்குன்றத்திலே முதன் முதலில் இந்த விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே இப்பகுதியில் மற்ற சுற்றுப்புறங்களில் உள்ள சிவபெருமான், இன்னும் பிற கோவில்கள் அதன் பின்புதான் உருவானதாக சித்திரை திருவிழாவின் ஆரம்பமாக தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் உள்ள ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் ஆடி திருவிழா, நவராத்திரி என எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகனின் வழிபாட்டுடனே தொடங்கப்படுகிறது, பழக்கமாகிவிட்டது. இந்த வண்டுவன விநாயகர் சுற்றுப்புற வியாபாரிகள் மற்றும் மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முதன் முதலில் அவருக்கு முதல் பூஜை செய்துவிட்டுத்தான் மற்ற நிகழ்ச்சிகளை செய்வார்கள்.
1: கோவில் வரலாறு பற்றி கூறுகிறார் குமரேசன் அவர்கள்.
6: வண்டுவன விநாயகர் ஆலயம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள தல விநாயகர். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது சிவனுக்குரிய கோயில்.

0: ஆகும். இந்த கோயிலில் தல விநாயகராக வண்டுவன விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட திருத்தலம் இது. இங்கு வரலாற்று சிறப்பு மிக்க கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கவை பல்லவர் காலத்தது, சோழர் காலத்தது, பாண்டியர் காலத்தது என்ற வகைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்த சோழபுரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ள வண்டுவன விநாயகர் கோயிலுடைய கோபுரமானது தங்க நிற வண்ணப்பூச்சால் மெருகூட்டப்பட்டுள்ளது. கோயில் உள்ளே வாசம் பொருந்தி அருள் பாலிக்கும் வண்டுவன விநாயகர் பக்தர்களுக்கு நாள்தோறும் நல்லருள் புரிகின்றார். ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து வண்டு விநாயகரின் அருளை பெறுகின்றனர். இது திருக்கழுக்குன்றம் மலை மீது அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இங்கு பட்சி தீர்த்தம் என்கின்ற ஒரு சிறப்பும் இடம்பெறுகிறது. ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இது அமைந்துள்ளது.
1: தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு கோவில்கள் மற்றும் இல்லங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.
2: வல்வினைகள் தீர்ப்பதில் வள்ளலானதால் விநாயகரை வினை தீர்க்கும் விநாயகர் என்றும் நம் முன்னோர்கள் அழைத்தார்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே என்றொரு பக்தி பாடல் நம் காதுகளில் ரீங்காரம் இடும்போதெல்லாம் அந்த விநாயக பெருமான் நமது கண்களுக்கு முன் தோன்றி காட்சியளிப்பது போல் ஓர் தெய்வீக உணர்வு மேலிடுகிறது.
1: இந்த திருக்கோவிலில் வண்டுவன விநாயகர் முதன் முதலில் எழுந்தருளிய பின்னரே மற்ற சுற்று ஆலயங்களான சிவபெருமான், சக்தி கோவில் உருவானதாக இந்த திருக்கோவிலின் ஆவண பதிவேடுகள் பகர்கின்றன.
2: ஸ்ரீ விநாயக பெருமானை தொழுவோர் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் உயர்வு உண்டு என்பது
1: இந்த அகிலம் கண்ட உண்மைதானே.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா, திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் மலர்விழி. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. படைப்பு ஆகாஷவாணி சென்னை.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: பண்ணல மெட்ரு வண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: டைப் பார்க்கலாமா? நேர்மிப்பது காலை 8:45 ஆயிடுச்சு. கேட்டுட்டே இருக்கீங்க உங்க ஸ்பெஷலான நேரங்கள்ல ஒரு ஸ்வீட்டான டிராவல். இது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவுடன். இது உங்க ஃபேவரட்டான குமரி FM 101. குமரி FM 101ல இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
6: வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி

0: அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதாம். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால் எலிகளை வச்சு இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா? இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்றார், இது என்னான்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க? ஆரம்பத்திலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
4: குட் மார்னிங் நேயர்களே,
3: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
4: இன்னைக்கு நாம தமிழ்ல கத்துக்கக்கூடிய வார்த்தை வாவி. வாவி அப்படின்னா குளம், தடாகம், நீர்நிலைகள், அதெல்லாமே வாவி அப்படின்னு சொல்லலாம்.
3: மண்ணு தன் புள்ளிலும் வாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபமும், இந்த வரிகள் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூல்ல திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பாசுரத்தின் தொடக்க வரிகள். இந்த பாசுரம் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானை பற்றி பாடப்பட்டது. எப்போதும் குளிர்ந்த சோலைகளும் குளங்களும் உயர்ந்த மாட மாளிகைகளும் மண்டபங்களும் நிறைந்த அழகிய ஊர் என திருவல்லிக்கேணியை பற்றி ஆசிரியர் கூறியுள்ள இந்த வரிகள்ல வாவி அப்படிங்கிற வார்த்தை குளத்தை குறிப்பதை நாம் அறியலாம்.
4: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
5: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
3: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை மார்ட்கேஜ். MORTGAGE. மார்ட்கேஜ் அப்படினா ஒரு பொருளை அடமானமா வச்சு பெறப்பட்ட கடன் அப்படிங்கிறது தான் பொருள். இதற்கான உதாரண வாக்கியம் பார்க்கலாம்.
4: The bank refused to accept any mortgage on land. அதாவது நிலத்தின் மீதான எந்த ஒரு அடமானத்தையும் ஏற்றுக்கொள்ள வங்கி மறுத்துவிட்டது. இதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். இதுல மார்ட்கேஜ் அப்படிங்கறது அடமானம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது.

0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம மொபைல் எல்லாருமே பாத்திருப்போம், 4G நெட்ஒர்க், 5G நெட்ஒர்க் அப்படின்லாம் காமிக்கும். இப்ப அந்த 4G நெட்ஒர்க்ல நாம ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது எடுக்கிற டைம் குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour ஆகும். அதே இது 5G நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். சோ இந்த 4G என்ன, 5G என்ன, அந்த 4G 5G உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
0: 4G 5G ரெண்டுமே மொபைல் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் தான். போன்ல இருந்து டவருக்கு போகுது, டவர்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு ரேடியோ வேவ்ஸ் மூலமா தகவல்களை அனுப்புது. சோ பேசிக் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுலயுமே ஒண்ணுதான். ஆனா ஒரு 2-lane road ல நிறைய கார்கள்

0: பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுலையுமே ஒண்ணுதான். ஆனா ஒரு டூ லைன் ரோடுல நிறைய கார்கள் போகும்போது டிராபிக் அதிகமாகி ஸ்பீடு குறையும். அதுவே ஒரு எயிட் லைன் எக்ஸ்பிரஸ் ஹைவேல நிறைய கார்கள் ஒரே நேரத்துல போனாலும் டிராபிக் ஜாம் ஆகாது. அதே தான் இந்த 4G அண்ட் 5G.
1: 4G பொதுவா சில ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ்ல தான் வேலை செய்யும். ஆனா 5G வந்து லோ பேண்ட், மிட் பேண்ட், ஹை பேண்ட் போன்ற பல வகையான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ்ல பயன்படுத்தப்படுறதுனால அதிக டேட்டாவை 5G ஆல கேரி பண்ணி எடுத்துட்டு வர முடியும். அதனால 5G ஸ்பீட் எப்பவுமே அதிகமா இருக்கும். ஆனா 5G ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சியா இருந்தாலும் அதனுடைய ரேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 5G ல இன்னொரு சூப்பர் டெக்னாலஜி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதனுடைய டவர்ல நிறைய ஆண்டனாஸ் இருக்கும். ஒரு ஸ்டேடியத்துல 50,000 பேர் இருக்கும் அப்படின்னா அந்த 50,000 பேருக்கும் ஒரே நேரத்துல எஃபிஷியன்டா நம்மளால சிக்னல்ஸ் அனுப்ப முடியும்.
0: அதாவது 4G அப்படிங்கறது பல்ப் மாதிரி, சிக்னல் வந்து எல்லா டைரக்ஷனுக்கும் போகும். அதுவே 5G அப்படிங்கறது டார்ச் லைட் மாதிரி, சிக்னலை யூசர் இருக்கிற டைரக்ஷன்ல ஃபோகஸ் பண்ணும். இதுதான் பீம் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5G தான் பொதுவா கேமிங், வீடியோ ஸ்ட்ரீமிங், செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ், ரிமோட் சர்ஜரி, ரோபோட்ஸ் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாம் முக்கியமான ஒரு டெக்னாலஜியா யூஸ் ஆயிட்டு இருக்கு.
1: சோ 4G அப்படிங்கறது ஒரு நல்ல ரோடு அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா, 5G அப்படிங்கறது பல லேன்கள் கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு சொல்லலாம். 5G அப்படிங்கறது அதிக வேகம், குறைஞ்ச நேரத்துல நமக்கு அக்சஸ் பண்ணிட முடியும், ஒரே நேரத்துல அதிக டிவைசஸ் கனெக்ட் பண்ண முடியும். அதனால இந்த 5G ஆனது எதிர்கால ஸ்மார்ட் சிட்டிஸ்ல இருந்து ரிமோட் சர்ஜரி வரைக்கும் 5G ஒரு முக்கியமான தொழில்நுட்பமா பார்க்கப்படுது. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் மிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
5: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
6: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
5: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
6: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
5: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
6: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
5: வாசிப்பை சுவாசிப்போம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 12:00 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

FM 101 இனி கே எக்ஸ்பிரஸ்ல ஒரு பாட்டு கேட்கலாமா? ஆஃப்ரோ மியூசிக்ல ஆஃப்ரோ பாட்டுன டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை. உங்க மொபைல் போன்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை டவுன்லோட் பண்ணி குமரி எஃப்எம் 101 எப்பவும் நீங்க கூடவே இருக்கலாம். ஃபாலோ பண்ணுங்க, ஜாயின் பண்ணியே இருங்க உங்க நாகர்கோவில் ரேடியோவை. காலையில 9 மணியை தொடப்போகுது இனி செய்தி சுருக்கம். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அதனைத் தொடர்ந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நம்ம நாகர்கோவில் ரேடியோவில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக குறைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.

0: 101
1: குமரி பண்பலை 101.
0: நேரம் 9:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. வணக்கம் நீங்களே, உங்கள் மனதில் மலர்ந்திருக்கும் இசையின் நினைவுகளுக்கு சிறவுகள் கொடுத்து உங்கள் குரலையும் உங்கள் விருப்பத்தையும் நமக்காக பகிர்ந்து கொள்ளும் நேரம் இது. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. இசையோடு இணைவோம், நினைவுகளை வசந்தமாக்குவோம். நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடலை தேர்வு செய்து கேட்டு மகிழலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 2902-7222, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903252-7309.

0: நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நலம் நலமரியாவல் பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல் என்ன கேட்க போறீங்க? முதல் நேயரா வந்திருக்கீங்க.
1: படத்தோட பேரு யாகசாலை. அதாவது திருப்பத்தூர் ராசு எழுதின இப்பாடலை வந்து கமலாதேவி, விஜயரமணி, சுரேந்தர் மூணுவர் சேர்ந்து கோரஸா பாடியிருப்பாங்க. பாடல் காட்சியில வடிவுக்கரசி, விஜய் பாபு நடிச்சிருப்பாங்க. யாகசாலை படத்துல ஒரு ரோசாப்பு சிரிக்கிறது பாடலை உங்கள் கைங்கிறது நீங்களும் நானும் நிலைத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும் நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. எல்லோரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கலாம். நன்றி.

ஒரு ரோசாப்பு சிரிக்கிறது, புது ராசாவை நினைக்கிறது, நையாண்டி மேளம் கொட்டி கையாலே தாளம் தட்டி கச்சேரி நடக்கிறது.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கு பேசுறீங்க?
2: வணக்கம்,
1: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: பணக்காரன் தடத்திலிருந்து இளையராஜா அவர்கள் எழுதி இசையமைத்து பாடிய பாடல், மரத்தை வச்சவன் தண்ணி
1: ஊற்றுவான். அந்த பாடல் பிடிச்ச பாட்டு. உங்களுக்கு பிடித்த பாடல் இது வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
2: நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: வசந்த அழைப்பு நிலை நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
4: நன்றி.

0: குளத்திரை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேர்விருப்ப நேர நிகழ்ச்சியின் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரிங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: வணக்கம் மேடம்,
1: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற படம் சொல்லலாமா? வணக்கம்,
2: ஹலோ,
1: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.

0: வேல் படத்துல இருந்து 1000 ஜன்னல் வீடு அந்த பாட்டு வேணும்.
1: அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: இனிய காவி வணக்கம்.
5: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
6: இல்லக்குறை திருவடிக்கோடை கண்ணன்.
5: சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: நானே ராஜு, நானே மந்திரி.
5: அந்த பாட்டு உங்களுக்காக எல்லாருக்கும் வந்துட்டு எங்க பாட்டுல கேட்டு ரசிப்போம். நன்றி
6: நன்றி நன்றி.

0: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: குமரி பண்பலை 101 இசையோடு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையில் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நீர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க பேசுறீங்கம்மா?
4: நான் மல்லிகா முழுமுத்தன் பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: வாரணும் ஆயிரம் அந்த படத்துல இருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அந்த படத்துல
3: இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல் கேட்டதுக்கெல்லாம் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
4: நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்மா, யார் இருந்து பேசுறீங்க? என்ன பாடல் கேக்க
3: போறீங்க?
2: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
3: நன்றி மேடம்.

0: பணிவான கவனத்திற்கு. பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. வசந்த அழைப்பு நெல்லை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாரிருந்து பேசுறீங்கம்மா?
3: கோட்டாரிலிருந்து புத்தம்மா.
2: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்க போறீங்க? ஒவ்வொரு பூக்களுமே பாடல் கேட்கலாமா? நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி.
3: நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான்.

0: அண்ணனா அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
0: ஓவியா, காலையிலேயே வந்துட்டா அட்வைஸ் பண்றதுக்கு. நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: அம்மா, அண்ணே தலையில அடிபட்டு இருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம்.
1: ஹெல்மெட் அப்படிங்கறது

0: வசந்த அழைப்பு நேர நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுங்கய்யா?
1: நான் தெக்கந்திரோலையில இருந்து சேர்ந்து.
0: சொல்லுங்க, ஏன் நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு காதல நான் எழுதும் கடிதம் பார்த்துருந்தேன்.
0: அந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படிதானே? பாடல் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்று நன்றி.
1: வணக்கம். வணக்கம்.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு நிறைவேறுகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்லைன் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டிருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக குறைந்துள்ளது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கன அடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிளை தூய அலங்கார அன்னை ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நம்ம ஃப்ரெண்டு இதுதாங்க ட்ரெண்டு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:03.
1: வாசிப்பை சுவாசிப்போ.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நன்மையின் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்மிடம் இருக்கும் ஆற்றல் என்ன என்பதை நாம் முழுமையாக மதிப்பிடாமல் எதிர்மறையாக சிந்திப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஆற்றல் போட்டாலும் அளவறிந்து போடுங்கள் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று நாம் கேள்விப்பட்டதுண்டு இல்லையா? நம்மால் முடிந்த அளவு வெற்றிக்காக முயற்சி செய்யாமல் சிறியதொரு தோல்வி கண்டதுமே தேங்கி விடுவதை தவிர்த்து நம் திறமையை நாமே குறைத்து கணித்து விடாமல் தொடர்ந்து முன்னேறுவோம். அதற்கான வழிகளையும் பயனுள்ள கருத்துக்களையும் அறிந்து கொள்ளலாம் புத்தகங்கள் வாயிலாக. என்றோ நமக்கான நாள் வரும் என்று காத்திருக்காமல் இன்று நமக்கான நாள் என்றெண்ணி செயல்படுவோம். இன்றைய வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தினை வாசிப்போம். நேயர்களே, குமரி பண்பலை 101.
1: இப்போ அழகா சொன்னீங்க, தொடர்ந்து முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த நூலை வந்து நம்ம புரட்டி புரட்டி படிக்கிறோமோ அது வந்து நூல் கிடையாது. அது வந்து படிக்கின்ற போதெல்லாம் எந்த நூல் வந்து உன்னை புரட்டி போடுகிறதோ அதுதான் நூல் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் சொல்கிறது இல்லையா? அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை முன்னாடி நம்ம முன்னாடி முன்னேறிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பின்னாடி யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை வந்து நினைக்கணுமா? எப்படி நினைக்கணுமா? நீ வந்து ஒரு படி அவங்களுக்கு முன்னாடி நீ இருக்கிற, உனக்கு பின்னாடி தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சி தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கணும். அதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா ஒரு ஓய்வு தேவை, நமக்கு மனசுக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக், நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சிகளுக்கு இடையிலே ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பிரேக் கொடுக்குறோம், சுவாசிக்கிறதுக்கு பிரேக் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன இடைவெளி வந்து கொடுக்குறோம். ஆனால் அந்த இடைவெளி வந்து உடலுக்கு கொடுக்குறோம், மனசுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அந்த மனசுக்கான மென்மையான இடைவெளி தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வாரம் தந்திருக்காங்க. தியானம், தியானத்தில் ஈடுபடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து தியானம் எந்த அளவில் வந்து இப்போ உள்ள சமீப காலங்களில் வந்து தியானம் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டே வருது இல்லையா? யோகா பண்ணுங்க அங்கே அங்கே, டெய்லி காலையில் என்ன சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்புங்க அங்கே அங்கே, ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து தியானத்தில் இருங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இலக்குகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு. அந்த ஒரு பிரேக்கில் நம்ம வந்து ஒரு தியானம் செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க.
0: இப்ப நிகழ்கணத்தை விட அதிக மதிப்பு வாய்ந்தது வேற எதுவுமே இல்லை. இப்போ வந்து நிகழ்கணத்தை உங்களால் ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாது, அதை உங்களால் நினைவுபடுத்தி மட்டுமே பார்க்க முடியும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஆனால் யதார்த்தத்தில் அதை மீண்டும் ஒருபோதும் உங்களால் அனுபவிக்க முடியாது. இப்ப வந்து நீங்க வந்து நிகழ்கணத்தில் மூழ்கி இருந்தால் கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ பற்றி கவலைப்படுவதற்கு கூட உங்களுக்கு டைம்
1: இருக்காது.
0: இந்த கணத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தியானம் தான். நிகழ்கணத்துல நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தியானம் பண்ணி மனசை வந்து ஒரு சமநிலையா பண்ணும் அப்படின்னா மட்டும்தான் நிகழ்கணம் குறித்த பிரஜையை உருவாக்கி கொள்ள தியானம் வந்து நிச்சயமா நமக்கு உதவுகிறது. இதை பத்தி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம்.
1: அதாவது வெளி உலக சத்தத்தை வந்து நம்ம இப்ப குறைக்க முடியாது. நவீன யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லா இடத்துலயும் சத்தம் உள்ள இடங்களா தான் இருக்கு. ரொம்ப அமைதியான இடம்னு சொன்னா ஃபாரஸ்ட் ஏரியாக்கள்ல இருக்கும், ஆனாலும் வந்து அவங்களோட விலங்குகள் பூச்சிகளோட சவுண்டு இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ வெளி உலக சத்தத்தை நம்ம குறைக்க முடியாட்டாலும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தலாம். எப்படி அமைதிப்படுத்தலாம்? தியானம் மூலமாக அமைதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம் அப்படின்னா எண்ணங்களே இல்லாமல் இருப்பது அப்படின்னு கிடையாது, அமைதியாக இருப்போம். நம்ம ஒரு திரைப்படத்தில் கூட பார்த்துருப்போம், எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டால் கூட எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அது தியானம் இல்லை.

0: அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் தியானம் தானா? அந்த தியானத்துல எல்லாத்தையுமே எல்லா எண்ணமுமே இல்லாம இருக்கிறது தியானம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வர எண்ண நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்களா, அந்த எண்ணத்தை வந்து கவனிச்சுட்டு அந்த எண்ணத்துல நம்ம சிக்கி போயிடக்கூடாது அப்படிங்கறத மட்டும் நம்ம ஒரு பயிற்சியா எடுத்துக்கிடணும். அந்த எண்ணத்துல நம்ம சிக்கிக்கிட கூடாது. சில நிமிடங்கள் வந்து அமைதியா மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறாங்க யோகால. மூச்சை பிடிச்சி கவனிக்கிறது அல்ல ஆரம்பிச்சு நம்ம வந்து வேற விஷயங்கள்ல நம்மளை வந்து கொண்டு போகலாம். அது வந்து நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றாங்க.
1: எந்த கவன சிதறம் இல்லாமல் தொடர்ந்து 30 நாட்கள் தினமும் தியானம் பண்ணணும் அப்படின்னு உறுதி பூண்டிருக்காரு இந்த ஆசிரியர். அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, டெய்லி ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு 1 வருஷம் அந்த தியானத்துல ஈடுபட்டு இருக்காரு. அந்த 1 வருஷம் தியானம் பண்ண பிறகுதான் சொல்றாரு, என்னுள் நம்புவதற்குரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது வந்து நான் வந்து கவனிச்சேன். முன்னாடி எல்லாம் ரொம்ப அடிக்கடி கோபப்பட்டுட்டே இருப்பேன், இப்போதானே அப்படி இல்ல. நான் கோபப்படுவது வந்து குறைஞ்சிருக்கு. ரொம்ப உணர்ச்சி வசப்படுச்சு, ஏதாவது ஒண்ணு சொன்ன உடனே அப்படி கோபப்படுறது, கடும் சீற்றம் கொள்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துச்சு. இப்ப வந்து எந்த ஒரு குழப்பமான சூழல் வந்தாலும் நான் வந்து அது சாமர்த்தியமா கையாள எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. தியானத்தின் போது என்னுள் தோன்றுகின்ற உள்ளுணர்வு ரீதியான எண்ணங்களிலிருந்து ஆழமான பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய அதிர்வை உயர்த்தி கொள்ள விரும்பும் போதெல்லாம் தியானத்தில் ஈடுபடுகிறேன். ஏனெனில் தியானம் நல்ல உணர்வுகளை மீண்டும் நிலைப்படுத்துவதை நான் அறிவேன். இதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை களைவதுதான் தியானத்தின் நோக்கம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா அது வந்து ஒரு தவறான கருத்து. உண்மையில தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அம்சத்திலையும் உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான் இந்த தியானமா இருக்கு. அந்த தியானத்தை பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செய்ய முறையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதலாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தியானம் பண்ண முன்னாடி என்ன பண்ணணுமா, ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு நம்பர் ஒரு பேப்பர் எடுத்துக்க சொல்றாரு. அதுல வந்து நமக்கு 1 to 10 என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பரை வந்து குறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. குறிச்சிட்டு என்ன பண்ணணுமா, இப்போது நாம் தியான நிலைக்கு செல்லலாம். நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த நிலையில நின்று கொண்டும் நீங்க பண்ணலாம், உட்கார்ந்துட்டும் பண்ணலாம். ஆனால் கண்கள் திறந்திருக்கணுமா. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய உடல் குறித்து பிரஜையுடன் இருங்கள். நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, நின்றுட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதுகெலும்பில் ஏதேனும் உணர்வு உங்களுக்கு தோணுதா, எதையுமே மாற்றாதீங்க. அதாவது உடல் ரீதி உடம்பை வந்து நம்ம அப்படியே உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 3வது என்ன சொல்றாருன்னா, இப்போது உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள், வெறுமனே அவதானியுங்கள். காற்று உங்களுடைய நுரையீரல்களுக்குள் ஆழமாக செல்லட்டும், பிறகு மூச்சை வெளியேற்றுங்கள். நீங்கள் ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்களுடைய நுரையீரல்களை காற்றால் முழுவதுமாக நிரப்பிக் கொண்டிருப்பது போலவும், பிறகு நீங்கள் மூச்சை வெளியே விடும் போது அந்த அசுத்த காற்றை வெளியே விடுவது போல கற்பனை செய்யுங்கள். அப்போ ஒவ்வொரு சுவாசத்திலே நம்ம வயிறு ஏறி இறங்குற அதை வந்து கவனிங்க. எல்லாருமே அதை தான் சொல்றாங்க, இதை கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்காரு. இப்படி இப்போ வந்து நீங்க உங்களை சுற்றிலும் பாருங்கள். இப்போது பார்வையில் படுகின்ற வண்ணங்களையும் வடிவங்களையும் வந்து அப்படியே யோசிக்காம சும்மா அப்படி ஜஸ்ட் பார்த்த மட்டும் இருங்க. உங்களை சூழ்நிலை அனைத்தையும் உங்களுடைய கண்கள் உள்வாங்க கொண்ட பிறகு உங்களுடைய கண்களை மெதுவாக மூடுங்கள். இப்போ வந்து உங்க மனத்திரையில என்ன தோணுது அப்படின்னு கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்களுடைய எண்ணங்கள் கடந்து போகட்டும், எண்ணங்களில் சரியானவை தவறானவை அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்கள் மனதிற்குள் வந்து போகின்ற நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கையில் உங்களுடைய இமைகளை ஆசுவாசப்படுத்துங்கள். இதே நேரம் உங்களுடைய சுவாசத்தையும் கவனித்துட்டே இருங்க. காற்று உள்ளே வருது, வெளியே வர போகுது, நுரையீரல் விழைவடையுது, சுருங்குது, இதெல்லாம் கவனிங்க. சுற்றுள்ள சத்தத்தை கவனிங்க. அந்த துணி எப்படி இருக்கு, ஒலிகள் தனித்துவம், கேட்கிற ஒலிகள் ஏதாவது தனித்துவம் இருக்கா, இல்ல பின்னணியில் உள்ள சத்தங்கள்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இதையெல்லாம் பாருங்க. சுவாசத்தை உங்களுடைய சுவாசத்தை இப்போது உங்களால் கேட்க முடிகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒட்டுமொத்த உடலையும் அவதானியுங்கள். அதாவது இதில் எங்கேனும் ஒரு இறுக்கத்தை நமக்கு உடம்புல அது தோணுமா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த இருக்கம் அப்படின்னு உணர்கிறீர்களா, நீங்கள் எதை மாற்றவே வேண்டியதில்லை. உங்கள் உடல் ஏற்படும் உணர்வுகளை நீங்கள் வெறுமனே கவனித்தால் போதும். இக்கணத்தில் ஏதேனும் உணர்வுகளோ அல்லது உணர்ச்சிகளோ உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தியானம் இப்படி அது பிறகு என்ன சொல்றாங்கன்னா, அதன் பிறகு உங்களுடைய கைகளையும் கால்களையும் மெதுவாக அசைக்க தொடங்குங்கள், உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்படின்னு ஒரு செய்முறை விளக்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப சொல்றாரு, தியானம் முடிஞ்சிட்டு இவ்வளவுதான், இப்போது உங்களுடைய ஆற்றல் மிக்க அதிர்வு ஃபர்ஸ்ட்ல ஒரு 1 to 10 வரைக்கும் நம்பர் போட்டிருப்பீங்க இல்ல, இப்போ வந்து உங்க ஆற்றல் எவ்வளவு இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க, அது வந்து குறிச்சுக்கோங்க. அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது நமக்கே தோணுமா, இப்ப 1 to 10 நம்ம இப்போ ஒரு 1 to 5 தான் இருக்கும், அந்த நம்பருக்குள்ள நமக்கே ஒரு மதிப்பெண் போடுறோம். அப்ப இப்ப வந்து தியானம் இவ்வளவு தொடர்ந்து இத்தனை நாட்கள் பண்ணும் போது நம்மளுடைய ஆற்றல் வந்து ரொம்ப பெருகி இருக்கிறது நம்ம உணரும் போது நம்ம 10 to 10 கொடுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரிதான் வந்து தியானம் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தல்களை நினைவில் வைத்துக் கொள்வது கடினமா இருந்துச்சுன்னா இந்த இல்லை.

0: எழுதியிருக்கிறத அப்படியே ஒரு ஆடியோவை மெதுவாக வாசிங்க, வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே போட்டுட்டு நீங்க அந்த தியானத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு கூட ஒரு வழியை சொல்லியிருக்காரு.
1: அதுவும் இல்லாம வழியில இன்னொரு வழி என்ன சொல்லியிருக்காருன்னா, மனம் வந்து ஒரு வானம் அப்படின்னு சொன்னா, எண்ணங்கள் வந்து அதில் நகரக்கூடிய மேகங்கள் தான். கண்டிப்பாக தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வரதான் செய்யும் நமக்கு. நம்ம அமைதியாக இருந்து தியானம் பண்ணால் வந்து கரெக்டாக தியானம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, இந்த இடம் பர்டிகுலர் இடம் இங்கே தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், கண்ணை திறந்து தான் தியானம் பண்ணுவேங்கும்போது எனக்கு வேறு எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை வந்து நீங்கள் விரட்டவே வேண்டாம், அதை வந்து எப்படி அந்த எண்ணங்கள் வருதுன்னு நகர்றத கவனிங்க, அதுவே தியானம் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு நிம்மதியே இல்லை லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டில் வந்து ஒரு பெரியவர் இருக்காரு, அவரை போய் பார்க்க போறாரு. பார்க்க போய் எனக்கு நிம்மதியே இல்லை, ஒரு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்க, நைட் ஆனால் நோ தூக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப
0: நோ தூக்கம்
1: ரொம்ப சிரமப்பட்டாரு. அப்போ அவரு பண்ணிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவர் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் யாரையாவது முனிவரை போய் பாருங்க, இப்படி ஒரு காட்டில் ஒரு இருக்காரு போய் அவரை போய் பார்த்தப்போ அந்த சாமியார் இருக்காரு. அவர் வந்து நிம்மதி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி போகும்போதே ரொம்ப டயர்டாக தான் போறாரு. அப்போ உன் நிலைமை எனக்கு புரியுது, நீ வர நிலைமையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப புரியுது, ரொம்ப நிம்மதி இல்லாமல் வந்திருக்கேன், உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு. ஆமா சாமி எனக்கு தூக்கமே வரல
0: சொல்லிட்டு,
1: அதனால நான் இப்போ சொல்ற விஷயத்தை பற்றி நீ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க, அப்போ உனக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும், மனசில் நிம்மதி வரும், எல்லாம் செய்யும் அப்படின்னா, உன் மனசுக்கு வந்து சில ரகசியங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சா உனக்கு நிம்மதி போயிடும். அது எப்படின்னு கேட்டார்.
0: உடனே நேர்கள் கூட ஆர்வமா இருப்பாங்க, அதிசய ஒரு வழி சொல்ல போறீங்க அப்படின்னு
1: சொல்றேன். அது மட்டும் இல்ல, மனம் வந்து தேவையில்லாத சமயத்துல தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதால மன அழுத்தம் வருது இல்லையா நமக்கு. அதுக்குன்னு ஒரு கதை சொல்றாரு. அதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து நீ போட்டு குழப்ப கூடாது அப்படிங்கறதுக்கு. ரயில்ல போற டைம்ல அவசர அவசரமா ஒருத்தர் வந்து வேகமா வந்து ட்ரெயின்ல ஏறாரு, அவர் தலையில வந்து ஒரு மூட்டை இருக்கு, இடம் பிடிச்சி உட்கார்றாரு. ஆனா பக்கத்துல வந்து என்ன இருக்கு, இடம் இருக்கு. அது இது நம்ம ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்ச கதை தான். ஆனா இந்த சுமயம் வந்து அவர் தலையிலிருந்து இறக்கியே வைக்கல, தலையிலேயே வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க இறக்கி வைக்க கூடாதா, ஏன் இப்படி தலையிலேயே சுமந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. வேணாம், ஏன் சுமைய நானே சுமத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்ன உடனே பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இவரை வந்து இப்படி வித்தியாசமா பார்த்தாங்க, ஏன் சுமைய நானே சுமக்கிறேன். உடனே வந்து இவன் சிரிச்சான், இந்த சுமைய வச்சிருக்க அப்படி ஆள் சிரிச்சாரு. சுத்த அறிவு கட்டத்தனமா இருக்கு, தலையில இருக்க இறைய மூட்டையை சுமத்து நான் வந்து ட்ரெயின்ல வச்சேன்னா அது வந்து ட்ரெயினுக்கு வெயிட் ஆகாதா? அப்போ இது வந்து என்னன்னா, நம்மளுடைய சுமையை நம்ம தான் சுமக்கணும்னு நினைச்சு சுமந்துகிட்டே இருக்கும், இறக்கி வச்சா அது போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கும். இப்போ வாழ்க்கை வந்து ரயில் பயணம் போலதான், நம்ம இறக்கி வைக்கக்கூடியதை இறக்கி வச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு. பயணம் பூரா சுமையோட போறவங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து தெளிவாச்சு, அவருக்கு ரொம்ப தெளிவாயிட்டு, தெளிவானோடனே நீ வந்து கொஞ்சம் கண்களை மூடி இப்படி உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு நிம்மதியா தூங்குன்னா போய் வீட்டில் போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா கண்களை மூடி தியானம் பண்ணா தூங்கிட்டான், கண்ணு முழிச்சான், பக்கத்தில் பார்த்தா அவருக்கு வீட்டில் தான் அந்த ஆசிரமத்தில் தான் தூங்குறாரு. பக்கத்தில் பார்த்தா அந்த பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, எழுப்பி உட்கார்ந்தான், சாமி நிம்மதியாக நான் தூங்கினேன், நீங்கள் சொன்ன தியானம் நான் வந்து என் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிட்டேன், நிம்மதியாக நான் தூங்கினேன், ரொம்ப நன்றி சாமி அப்படின்னா இவர் சொல்லார், தலையணை தூக்கு அப்படின்னாரு. தலையணை தூக்கி பார்த்தா அங்கே ஒரு நல்ல பாம்பு இருக்கு. அப்போ ஐயோ சாமி என்ன சாமி தலையில நல்ல பாம்பு வச்சு தந்துருக்கீங்க. ஆமா, அப்ப என்ன சொல்றாரு, உன் தலையணைக்கு அடியில நல்ல பாம்பு இருந்தாலும் நீ வந்து நிம்மதியா தூங்குன, என்ன அதுக்கு காரணம், உன் பக்கத்துல இருக்கக்கூடிய ரகசியம் உன் மனசுக்கு தெரியாததுனாலதான், ஒரு ரகசியம் இருந்திருக்கு அது தெரியாததுனாலதான், அதனாலதான் நீ நிம்மதியா தூங்குன. அதாவது நிம்மதி அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம வந்து எதையுமே வந்து இறக்கி வைக்க மாட்டோம், நம்ம இப்படிதான் இருப்போம், தியானம் எல்லாம் என்ன தியானம், வாழ்க்கை போற போக்குல போகட்டு நாம அது போக்குல போவோம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் வசனம் பேசுவாங்க.
0: என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து தேவையற்ற எண்ணங்களையும் அந்த கவலைகளையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தூங்குற டைம் நம்ம வந்து நிம்மதி அப்படி நல்ல எண்ணங்களை வச்சு தூங்கணும் அப்படின்னு, அந்த சுமையை எப்படி தலையில தூக்கி வச்சுட்டே ஃபுல்லா நான் அந்த சுமையோட தான் போவேன் அப்படின்னு இல்லாம, அந்த கவலைகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் நம்ம கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்காக நம்ம தூங்கணும் இல்லையா, மனசுக்கு அதுக்கு அந்த நல்ல வழிகள் சொல்றதுதான் அந்த தியானம். வந்து தியானம் தொடர்ந்து பண்ணும்போது இது வந்து நம்ம உடம்பும் மனசும் அந்த நம்ம சொல்ற வழி கேட்கும் அப்படிங்கறது ஒரு விஷயம்.
1: ஒரு 15 நிமிஷம் டெய்லி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, 15 நிமிஷம்லாம் எனக்கு டைம் கிடையாது, அப்படின்னு சொல்றவங்க ஒரு சில நிமிஷம் கூட எடுத்துக்கோ, ஒரு நாள் ஒரு ஒரு நிமிஷம் எடுத்துக்கியா அப்ப

0: கூட நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனசுல வந்து நிறைய எண்ணம் ஓடுச்சா, அதுவே வந்து இயல்பானதுதான். நீ இந்த மனுஷனா இருக்க, உனக்கு அதனாலதான் எண்ணங்கள் நிறைய ஓடுது. நீ கண்டிப்பா தியானம் பண்ணு, கண்டிப்பா தியானம் பண்ணு. அந்த எண்ணங்கள் வந்து வரிசைப்படுத்துமா உன்னைய, எந்த எண்ணம் முதல்ல வரணும், எந்த எண்ணம் பின்னாடி போகணும், எந்த எண்ணம் உன்னை முன்ன முன்ன முன்ன நோக்கி கொண்டு போகுங்கிறதெல்லாம் நீ வந்து அப்படி என்ன பண்ணலாம், நம்ம மனசுக்குள்ள வரிசைப்படுத்தி வச்சுக்கலாம். எந்த எண்ணம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகுமோ அந்த எண்ணம் நமக்கு முன்னிலை வந்து நிக்குமா தியானத்துல.
1: அதே மாதிரி அந்த தூங்குற டைம்ல தூக்கம் வராம இருப்பாங்க இல்லையா, அவங்க மைண்டுக்குள்ளாடி நிறைய ஃபைல் வந்து ஓபன்ல இருக்குமா. நம்ம சிஸ்டம்ல எப்படி நிறைய ஃபைல் ஓபன் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ண முடியாதோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைலும் ஓபன்ல இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதாவது நிறைய நிறைய பிரச்சனைகளை யோசிச்சிருப்போம், நிறைய தேவையற்ற எண்ணங்கள், நிறைய விஷயம், நிறைய பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்போம். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணி முடிக்கும் போதுதான் மூளை வந்து அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளுக்கு தூங்குறதுக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமா. அப்ப மூளைக்கு வந்து நம்ம சீக்கிரமா தூங்க வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஈஸியா பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் அந்தந்த டைம்ல நம்ம சால்வ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தூங்குறது கொஞ்சம் ஈஸியா கூட இருக்கும்.
0: ஆமா, இப்ப இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, நத்தையும் ஆமையும், நத்தையும் ஆமையும் பார்த்தா பிறக்கும் போதே சுமையோட தான் பிறந்திருக்கு. ஆனாலும் அது வந்து என்னது முன்னோக்கி நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதை பத்தி அது ஃபீல் பண்ணவே இல்லை, நான் இவ்வளவு பெரிய சுமையை வச்சிருக்கேனேன்னு ஃபீல் பண்ணவே இல்லை. அதே மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை கடந்து போகலாம்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில வந்து நேயர்களுக்கு வந்து ஒரு திரைப்பட பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். Doom, shuck, doom, doom, doom, shuck, doom, shuck, doom, doom, doom, shuck.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர்லாண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி,
4: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: ஜீரோ பெர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: சென்னை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாசிப்பை சுவாசிப்போம். இடத்துல வந்து தியானம் பார்த்துட்டே இருக்கும் இல்லையா? தியான நிலையில வந்து நம்ம போகும்போது நம்மளுடைய மனசு வந்து எப்படி இருக்கும்? யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் தியானத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு அவங்க சொல்றதை கவனிக்காம நம்ம தியானத்திலே இருந்தா சரியாகுமா? இல்லை, அவங்க சொல்றதையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? அவங்க சொல்கிறத நம்ம வந்து லிசன் பண்ணணும். இப்போ சொல்லலாம், ஒரு 5 மினிட்ஸ் கை கூட காட்டலாம், நான் தியானத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கூட நம்ம கேட்டுக்கலாம்.
6: இப்போ தியானத்தின் போது உள்ளுள் தோன்றுகின்ற உணர்வு ரீதியான எண்ணங்களிலிருந்து ஆழமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுமா? இந்த அகரீதியான ஞானம் வாட்டி வந்துள்ள பல கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்கவும் செய்யுமா? என்னுடைய அதிர்வை உயர்த்தி கொள்ள விரும்பும் போதெல்லாம் தியானத்தில்

0: ஈடுபடுகிறேன். ஏனெனில் தியானம் நல்ல உணர்வுகளை மீண்டும் நிலைப்படுத்துவதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசிரியர்.
1: அதாவது மனசை வந்து இப்படிதான், மனசை வந்து நம்ம கிளறி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கப் இருக்குன்னு வைங்களா, அந்த கப்பில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்குறார். அந்த கப்பில் கொஞ்சம் மணலை போட்டு கலக்க சொல்கிறாரு. கலக்கணுன்னா அது என்ன ஆகும், தண்டை தனியாக குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் தெளிய விட்டு அது என்ன செய்யும், தெளிஞ்சிரும். அதுபோல தான் மனசு வந்து சும்மா போட்டு குழப்பிட்டே இருக்காத, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார், அதுதான் தியானம்.
0: நீங்க சொன்ன இதே விஷயத்த திரும்பவும் சொல்லலாம். அந்த ஒரு கப்புல கலங்கின தண்ணி இருக்கு அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் குழந்தை மனசுல எப்பவுமே தெளிவு கிடைக்காது. அந்த தண்ணி வந்து அந்த டஸ்ட் எல்லாம் அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில வந்து மேல தெளிந்த தண்ணி இருக்கும், உள்ளாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா தெரியுது இல்லையா. அந்த மாதிரிதான் நம்முடைய எண்ணங்கள் வந்து தெளிவாகும் போது நிச்சயமா நமக்கு என்ன வேணும், என்ன இலக்கு இருக்கு, எல்லாமே நமக்கு புலப்படும்.
1: அதாவது மனசு அடக்காண்டா கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க, அமைதியில் தான் பல பதில்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
0: நேர்களே, இன்றைக்கு வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நிகழ்ச்சி இதுவரை இணைந்த தோழிகள்
1: கலைமகள் பாலசுப்ரமணி,
0: ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், 10:30. திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்பட பாடல் சித்துக்குமார் இசையில் ஆனந்த் அரவிந்தக்ஷன் பாடியிருக்காங்க. சாஷா திருப்பதியோடு இணைந்தார்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: திரை இசையில் அடுத்துதான் நானே திரைப்பட பாடல் விஜய் பிரகாஷ் பாடியிருக்காங்க. மதன் கார்கேயின் வரிகள்ல மேம் கீரவாணியின் இசையில்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: திரைசீல அடுத்ததா கனா திரைப்பட பாடல் அனிருத் ரவிச்சந்திர பாடியிருக்காங்க, திபுனன் தாமஸ் இசையில.

0: என்ன
1: நடந்துச்சுனே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: திரைசையில் அடுத்ததா என்ஜிகே திரைப்பட பாடல் சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. உமாதேவியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: திரையிசையில் அடுத்ததான் டிக் டிக் டிக் திரைப்பட பாடல், மதன் கார்கே வரிகள் எழுதியிருக்காரு, சித் ஸ்ரீராம் ஸ்வேதா சுரேஷ் பாடியிருக்காங்க. இமானின் இசையில்

கேட்ட பாடலோடு நிறைவேறுகிறது திரைசி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை என்று.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான DNA சோதனையை இந்திய தடய அறிவியல் பிரிவு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேரக் கட்டுப்பாடு கட்டாயமாக கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் தலைமைச் செயலகம் அமைக்கக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12 தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 1,13,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிலை தூய அலங்கார அன்னை ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீ சர்மா, மால்விகா பன்சோத், மன்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் முற்பகல் 11:03. சிறப்பானதொரு நாள், சிறப்பான ஒரு பயணம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. நம்ம நாகர்கோவில், நம்ம நாகர்கோவிலின் சிறப்பான ஒரு பண்பலை, குமரி பண்பலை 101. ஏக்சூர்

0: எக்ஸூர் கேட்டீர்கள். நேரம் முற்பகல் 11:09. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நம்ம நாகர்கோவிலின் நம்ம ரேடியோ நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம் உங்களோட நாகர்கோவில் ரேடியோவை. ஒரு சின்ன பிரேக் ஆனாலும் ஒரு பெரிய ஹாப்பினஸுக்கு ரெடியாவும். இனி குமரி எஃப்எம் 101 பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலை. கற்றலில் ஆர்வம், விளையாட்டில் உற்சாகம், கற்பனையில் சிறகுகள் கொண்டவர்கள் இவர்கள். இவர்கள் உலகு தனி உலகு. அப்படிப்பட்டவர்களின் குட்டி உலகிற்கு கூட்டிட்டு போகும் இந்த நிகழ்ச்சி குமரி எஃப்எம் 101 பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலை. இன்னைக்கு வடிவீசரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களை சந்தித்து நிகழ்ச்சியை வழங்க குமரி எஃப்எம் 101 ஆர்ஜே கிருபா கணேஷ் மற்றும் ஆர்ஜே தங்கலட்சுமி ஜனார்த்தனன் ரெடியா இருக்காங்க. அவங்கள இப்ப மீட் பண்ணலாமா? வெல்கம்.
1: கலைமகள்
0: வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. மெல்ல விரியும் புன்னகை பூமுட்டுகள், சொல்ல வரும் சின்ன சின்ன செய்திகள், வெள்ளத்தனை இனிக்க கேட்டு மகிழும் குமரி பண்பலை 101 மக்களை பேசுங்க துணிவு நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய புதன்கிழமை பொழுதினை இனிய கருத்துக்களால் கனிவாக்க காத்திருக்கின்றனர் வடிவீசுரம் அரசு ஆரம்ப பள்ளி மாணவ செல்வங்கள். அவங்களை சந்திக்க போறோம். ரொம்ப ரொம்ப நிறைய குழந்தைங்க இருக்காங்க சுத்தி, அவங்கள பாக்குறதுக்கே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இறைவணக்கம் பாடுறதுக்கு யாரெல்லாம் வந்துட்டாங்கன்னு கேட்டுருவோம்ப்பா. கேட்டுடலாம், பேர் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க.
2: என் எஸ் பிரியதர்ஷன், எஸ் கே அனந்தகிருஷ்ணன், ஆர் ஸ்ரீராம்.
1: சரி, மூணு பேரும் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க கண்ணுங்களா?
2: நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: கிளாஸ் மட்டும் சொல்லு.
2: நான் 5th ஸ்டாண்டர்ட்.
1: சரிம்மா, பாடுவோமா?
3: ஆடி மீது ஆடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருக

0: அழகா பாடிட்டாங்க. கடம்பன் கார்த்திகேயன் செஞ்சிலான்றதனை பற்றி அருமையா பிள்ளைங்க இறை வணக்கம் பாடிட்டாங்க. அடுத்து சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க, பேர் கேட்டுலாமா? பேர் சொல்றீங்களா? உங்க பேர்
1: என்ன? மோகி.
0: உங்க பேருதா? பேர் சொல்லுமா?
1: தேவினா.
0: பேருமா?
1: நித்யா.
0: உங்க பேர் என்ன பாப்பா?
1: உத்திகா.
0: என்ன பாட போறீங்களா? ரைம்ஸா பாடுவோமா?
1: நிலா நிலா

0: எல்லாம் எப்படி மேகத்துக்குள்ள மறைஞ்சு மெதுவா வருமோ அத மாதிரி மெதுவா ஸ்டார்ட் ஆகி சௌரமி மாதிரி பாடி முடிச்சிட்டாங்கல்ல. நிச்சயமா நிச்சயமா அவங்க வந்து பாடினது அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அந்த அளவு அருமையா பாடிட்டாங்க. அடுத்த குழந்தைங்க வராங்க, பேர் கேட்டுடலாம். சார் பேர் சொல்லுங்கப்பா.
1: ஹர்தேவ் கிருஷ்ணா.
0: எந்த கிளாஸ் கண்ணு?
1: ரெண்டாம் கிளாஸ்.
0: அப்படியா, என்ன சொல்ல போறா கண்ணா இப்போ?
1: பாட்டு
0: பாடுங்க.

வெல்லும் நாளிதோ. விதிகளை தேடி விழுத்திடுவோம், வெற்றியின் பாதை நடந்திடுவோம். உழைப்பே நம்முடைய செல்வம் அடி, உயர்வை நோக்கி பரப்போம் அடி. கல்வியை கையில் ஏந்திடுவோம், கனவுகள் எல்லாம் நினைவாக்கும். சிந்தனை விதைகள் விதைத்திடுவோம், சிறந்த இந்தியா.

0: படிப்பீங்களா? தேங்க்யூ. அன்பரும் பாலத்தோட நிறைவேற்றிருக்காங்க. அப்படியா சூப்பரா இருந்ததுல பாட்டு, ஏழையோ சக்தி ஏழையோ பாடல் ரொம்பவே அருமையா இருந்துச்சுப்பா. அவர் உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம். வாங்க, அடுத்தது யாரு வர போறீங்க? ஓடி வாங்க, பெயர் சொல்லுங்கப்பா.
1: ஆதித்யா.
0: ஆதித்யா என்ன கண்ணா படிக்கிற?
1: என்ன
0: சொல்ல போறீங்க இப்போ?
1: கதை. அனைவருக்கும் வணக்கம்.
0: கதை சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற 10ஆம் வகுப்பு மாணவன் வாழ்ந்தான். அவன் படிப்பில் சராசரியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாரையும் விட வித்தியாசமானவன். அவனுக்கு உடைந்த பொருட்களை சரி செய்வதில் மிகவும் ஆர்வம். அவன் பள்ளியில் ஒரு நாள் அறிவியல் கண்காட்சி வைத்தன. அப்பொழுது அவை வரும் வயதடைந்த பொருட்களை வாங்கி வந்து மாதிரிகள் செய்ய தொடங்கின. அப்பொழுது அருண் வீட்டில் வசதி இல்லை. அதனால் வீட்டிலும் தெருவிலும் கிடக்கும் பிளாஸ்டிக் பாட்டில், இரும்பு கம்பிகள், சிறிய மோட்டார், தைனமோ இவற்றை வைத்து பல நாட்களாய் முயற்சி செய்தான். அப்பொழுது சைக்கிளை மிட்டால் ஒளி ஏற்படுற மாதிரி செய்தான். அப்பொழுது அனைவரையுடைய மாதிரியை பார்க்கும் போது அருணுடைய மாதிரியை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். இது ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று அருணுக்கு முதல் பரிசு கிடைத்தது. நன்றி, வணக்கம்.
0: முயற்சி இருந்தால் எதையும் நம்ம வந்து சாதிக்கலாம். பணம் கண்டிப்பா தேவையில்லைப்பா, நமக்கு வந்து தன்னம்பிக்கை தான் தேவைன்னு அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. சீமா, அவ்வளவு அறிவு திறனுள்ள மாணவர்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நமக்கு அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கான இடமாக அரசு பள்ளிகள் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியணும் கண்டிப்பா. உங்க பேர் என்னப்பா?
2: விக்னேஷ். எம் கபிலேஷ் குமார்.
0: என்ன கிளாஸ் கண்ணா?
2: வாழை மரங்களை எதற்காக கட்டப்பட்டுள்ளது? அண்ணா, அது கீழே விழுந்தா கீழே விழுந்துருனே, அதனால
0: கட்டலன்னா கீழே விழுந்துரும்லப்பா, சரிதானே?
2: விவாகரத்திற்காக முக்கிய காரணம் என்ன?
0: எட்டு
2: மாம்பழங்களை 6 பேருக்கு எப்படி சரியாக பிரித்து கொடுக்கலாம்? ஜூஸ் போட்டு 6 டம்ளர்களை கொடுக்கலாம்.
0: ரொம்ப திறமைசாலிகள் மாணவர்கள்ங்கிறதுக்கு உதாரணம் தான். என்ன ஒரு கண்டுபிடிப்பா இருக்கப்பா, ரொம்ப அருமை அருமை. அடுத்து யார் வராங்க? பேர் கேட்டுடலாம். பேர் என்னம்மா?
3: கீர்த்தனா.
0: கீர்த்தனா எந்த கிளாஸ் படிக்கிறடா கண்ணு?
3: 2ஆம் வகுப்பு.
0: ஓ, இத்தனை பேர் சேர்ந்து வரீங்களா? உங்க பேர்
3: முத்து செல்வி.
4: கார்த்திகா.
5: கவிநாதன்.
4: முகீஷ்.
0: சாப்பிட்டீங்க தானே? என்ன சாப்பிட்டீங்க காலையில?
5: சுண்டல்.
0: அதான் நல்ல தூக்கம் வருதா உங்களுக்கு? சத்தமா சொல்லணும். என்ன பாட போறீங்களா, பேச போறீங்களா?
5: பாட போறோம்.
0: பாடிருங்க, கேட்டுருவோம். எல்லாரும் ஆசையா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, சத்தமா பாடுங்க. எங்களுக்கு மழைதான்ப்பா வேணும், சூடு தாங்க முடியலையே. நிச்சயமா அந்த மழை வந்து வாழ்வுக்கு ஆதாரம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து விசும்பின் துளிவியலில் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அந்த மழையை பத்தி அருமையா பாடிட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க. மழை வேணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பொழுது. வரட்டும் மழை அவங்களுக்கு வந்து இல்லடா கண்ணு. உங்க பேர்
6: என்னப்பா? தாரணி.
0: எந்த கிளாஸ் தான் படிக்கிறீங்க?
6: செகண்ட்.
0: என்ன பண்ண போறீங்கப்பா?
6: கவிதை.
0: சொல்லுங்க, கேட்டுருவோம்.
6: யாரும் வெட்டி விடாதீர்கள். யார் உங்களை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதே மாற்றி விடாதீர்கள். சுவாமி விவேகானந்தர்.
0: அவருடைய பொன்மொழிகளை அழகா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா யார நம்ம ரொம்ப நம்புறோமோ

0: அவங்க ஏமாற்ற நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அதுதான் அழகா சொல்லியிருக்காங்க குழந்தைங்க. நிச்சயமா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் பொன்னெழுத்துல பொறிக்க வேண்டியது இல்ல. சேமா கல்வெட்டுல வைக்க வேண்டியதுன்னே சொல்லலாம். அடுத்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, பேர் கேட்டுலாம். பேர் சொல்லுப்பா.
1: எஸ் டி அனந்தகிருஷ்ணன், என் எஸ் பிரியதர்சன், எம் கபிலேஷ்குமார், ஆர் ஸ்ரீராம்.
0: என்ன கிளாஸ் படிக்கீங்கம்மா?
1: 5th ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட்.
0: ஏற்கனவே வந்தவங்க தான் நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க கண்ணா?
1: ஒரு
0: ஸ்ரீயாடல் ஸ்டார்ட் பண்றது. யார் ஸ்டார்ட் பண்ண போறா?
1: தலைப்பு: விடுதலை எக்ஸ்பிளைன் இந்தியா. பங்கேற்பாளர்கள்: காந்தியடிகள், நேரு, பட்டேல், நேதாஜி. வணக்கம். விடுதலை பெற்ற இந்தியா எப்படி இருக்க வேண்டும்? பாபுஜி, எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும், அறிவியலில் நாம் வளர வேண்டும்.
2: அது சரி, ஆனால் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரிவினை கூடாது. என் கருத்து, நமக்கு வலிமையான பாதுகாப்பு வேண்டும், யாரும் நம்மை தாக்க கூடாது.
1: நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் அகிம்சையும் அன்பும் தான் அடிப்படை. ஆம், அன்பு, ஒற்றுமை, வலிமை, கல்வி, இவை நான்கும் சேர்ந்ததே நம் பாரதம்.
2: ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.
0: என்ன ஒரு வீர வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஒட்டை புள்ள இருந்துச்சுல. அடுத்து யாரும் வரப்போறாங்க? வாங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: தேஜஸ்வினி.
0: தேஜஸ்வினி என்னடா படிக்கிற?
3: 3rd ஸ்டாண்டர்ட்.
0: என்ன சொல்ல போறீங்கடா கண்ணு?
3: பாட்டு பாட போறேன்.

0: நேர வரிசையில அருமையா சொல்லிட்டாங்கல்ல, உற்சாகமா சொன்னாங்க. நன்றி, வாங்க. அடுத்து உங்க பேர் என்னமா?
1: தர்ஷினி.
0: என்ன படிக்கிறதா கண்ணு?
1: மூணாம் வகுப்பு.
0: மூணாம் வகுப்பு படிக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க?
1: கவிதை. வழிகள் இல்லாமல் வழிகள் இல்லை, விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லை, முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை, முயன்ற மனிதன் தோற்றது இல்லை, கோபம் கொண்டால் உறவு இல்லை, பாவம் செய்தால் பழிவில்லை, ஆசை கொண்டால் உறக்கம் இல்லை, அமைதி கொண்டால் அகிம்சை இல்லை, ஆழ துணிந்தால் வானமே இல்லை. நன்றி, வணக்கம்.
0: வானமே இல்லைப்பா எங்களுக்கு நிச்சயம். அத்தனை வரிகளும் பார்த்து மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நமக்கே ஆசையா இருக்கு. அடுத்தது நாலு பேர் வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்த ஆள் ஒருத்தங்க வந்திருக்காங்க. உங்க பேர் என்னப்பா?
2: சாயம்னே. மாதே.
0: ரோஷினி. சாத்தியாடா, இப்ப நான் பேசுனது கேட்டுதாடா? சத்தமா பேசணும். பேருடா?
2: தாரணி.
0: இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும்
3: பாட்டு பாட போறோம்.
0: பறந்து போக மாட்டோம்ப்பா, இங்கேயே இருந்துடும். எங்களை சேர்த்துக்கிறீங்களா ஸ்கூல்ல? கண்டிப்பா. அவங்க ரெடியா தான் இருக்காங்க. அழகா பாடிட்டாங்க. வாங்க, அடுத்தது யார் வர போறீங்க?
4: என் பேர் ஆர்கே சிரீஸ்தா தர்ஷன்.
0: என்ன சொல்ல போறீங்க?
4: பாட்டு போட்டி.

இழந்திடுவோம், போயாது உழைத்திடுவோம், ஒழுக்கம் ஓம்பி வாங்கிடுவோம், நே

நாளும் வளர்த்திடுவோம், வெற்றிகள் நித்தம் குவித்திடுவோம், ஒற்றுமை காத்து வாழ்ந்திடுவோம், ஓங்கு புகழ் பெற்றிடுவோம், போயாது உழைத்திடுவோம், ஒழுக்கம் ஓம்பி வாழ்ந்திடுவோம், நேரம் பயனுற கழித்திடுவோம், சோம்பல் அறையே

0: வளர்ந்திடுவோம், சிறுங்கள் நாளும் வளர்த்திடுவோம், வெற்றிகள் நித்தம் குவித்திடுவோம்.
1: அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிட்ட எப்போதுமே அன்னைதான் தூண்களே உண்மையிலே அவங்கதான் அருமையா பாடிட்டாங்கப்பா. அடுத்தவங்க வந்திருக்காங்க, பேசணுமா?
2: ஜெமிஜேவி.
1: என்ன சிரிப்புடா, பாத்துக்கிட்டே இருக்கேன்டா கண்ணு. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: போர்த்து.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: கவிதை. லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது, உயர பறக்க ரிக்கைகள் தேவையில்லை, ஒரே ஒரு லட்சியம் இருந்தால் போதும். நன்றி.
1: லட்சிய கவிதை சூப்பர்ப்பா. அடுத்து பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பெயர் செல்லத்தாய்.
1: செல்லத்தாய் என்ன படிக்கிறீங்க?
3: ஃபிஃப்த்.
1: சரிடா, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
3: கவிதை. எவனையும் வெற்றி காக்கிறம் என ஒரு போதும் எண்ணாதே, ஒரு நாள் அவள் பட்டமாய் பறப்பார், நீயும் அண்ணன் தான் பார்க்க வேண்டும். நன்றி.
1: சேமா, யாரையுமே சிம்பிளா எடை போட்டுறாதீங்கப்பா அப்படின்னு அருமையான கவிதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து ரெண்டு பேர் மூணு பேர் வராங்க. சீர் சொல்லுங்கப்பா. மூணு பேர் இல்ல, நாலு பேரா வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. குட்டி பிள்ளைங்க, உங்க பேர் சொல்றீங்க? என்னப்பா?
3: பாட்டு. தாய்வான்.
1: என்ன பண்ண பாடுவோமா?
3: வாகனங்களை ஓட்டும் போது செல்போன்களை பயன்படுத்த கூடாது, வளைவுகளில் முன் செல்லும் வண்டிகளை முந்தக் கூடாது, குடிபோதையில் வாகனங்களை ஓட்டவோ சாலையில் நடக்கவோ கூடாது, ஓடும் வாகனத்திலிருந்து இறங்கவோ ஏறவோ கூடாது, சாலையில் நடக்கும் போது வலது பக்கமாக செல்ல வேண்டும், சாலைகளை கடக்கும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும், சாலை பாதுகாப்பு விதிகளை நாம் கவனமாக பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நல்லா சொன்னீங்க, சாலை பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பா பின்பற்றணும்னு. எல்லாரும் பின்பற்றினா விபத்துகளே வராது. உங்க பேர் என்னப்பா?
3: விஷ்ணு.
1: விஷ்ணு, ரெண்டாம் தடவை வந்திருக்கீங்கல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா?
3: ஃபர்ஸ்ட் டைம்.
1: சரி, எந்த கிளாஸ் கண்ணு?
3: ஃபோர்த்.
1: ஃபோர்த். இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்க என்ன சொல்ல
3: போறேன்?
1: கதையாப்பா, கேட்டுலாமா?
3: ரப்பரை பார்த்து பென்சில் சொல்கிறது, ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுகளுக்கு என்னை சுத்தம் படுத்தி தூய்மையாக்கி விடுகிறது, ஆனால் என்னை சுத்தம் செய்யும் போது நீ கரைந்து கொண்டே போகிற, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறது. இவ்வாறு அதற்கு அது என் கடமை, நான் பாதிக்கப்பட்டதே அதற்குத்தான், என்னை கண்டு வருந்த வேண்டாம், இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி. என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்ற அதுவே என் வெற்றி. நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது அந்த ரப்பர். வேறு யாரும் இல்லை, நம் பெற்றோர். நான் அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். நம் மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்க நம் பெற்றோர்கள். நன்றி, வணக்கம்.
1: அழகா சொல்லிட்டேன். நம்முடைய பெற்றோர் வந்து எப்பவுமே நமக்கு நலம் நாடக்கூடியவங்க அப்படின்னு கருத்தை வந்து அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கம்மா.
4: புத்ரா.
1: எந்த கிளாஸ்பா?
4: போர்த்து.
1: போர்த்து. என்ன சொல்ல போறீங்க?
4: தண்ணீரை பத்தி பேச போறேன்.
1: கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா?
4: இந்த தண்ணீரின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு என்று கூற வந்திருக்கிறேன். பூமியில் முக்கியமான வளம் நீர். உயிர் வாழ இது அவசியம். குடிக்கவும் சமைக்கவும் பயன்படுகிறது. பயிர் வள

0: உதவுகிறது. மின் உற்பத்திக்கு பயன்படுகிறது. அதனால் நீரை சேமிக்க வேண்டும். வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும். வருங்காலத்திலிருந்தே நீரை சேமிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சீமா, நீரை சேமிக்கணும்னு அழகா சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீர் இன்றி வந்து உலகம் அமையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேசுங்கப்பா.
2: ஸ்ரீராம்.
1: ஸ்ரீராம் என்ன சொல்ல போறீங்கப்பா?
2: கவிதை. அறிவை வளர்ப்பது கல்வி, அறியாமையை அகற்றுவது கல்வி, அல்ல அல்ல குறையாதது கல்வி, அறிஞர்களை உருவாக்குவது கல்வி. கல்வி என்பது கடல். நம்பிக்கை கைவிட்டாலும் நீங்கள் கற்ற கல்வி எச்சு உங்களை கைவிடாது. தலை குனிந்து என்னை படி, தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன். கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம். நன்றி, வணக்கம்.
1: சரிமா, கல்வி வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அருமையா சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து யாராவது வராங்க, கேட்டுடலாம். திரும்ப வந்திருக்கிறார், என்ன சொல்ல போகிறீங்க இப்போ?
2: திருக்குறள். அகர முதல்ல எழுத்தெல்லாம் மாது பண் முடிச்சே உலகு, மலமிசையினால் மானடு செய்தால் இளமிசை நீண்டு வாழ்வார், கட்சினால் அயபேன் வாழறிவான் நச்சா தோரா அணி வேந்தல் வேண்டாம் இளவனடி சேர்ந்தற்கு யாது உடுமை இல்ல.
1: சரிப்பா, நிறைய படிச்சிருக்கீங்களா? எவ்வளவு திருக்குறள் தெரியும் உங்களுக்கு? பத்து சொல்லுவீங்களா? நிறைய தெரியுமா? எவ்வளவு தெரியும்?
2: நூறு
1: தெரியும். சரிப்பா, இன்னொரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓடி வாங்க. என்ன சொல்ல போறக்கண்ணா இப்போ?
2: தமிழ் செய்தி. மூதுரை. அடக்க முடையால் அறிவிலார் எஞ்சனி, கடக்க கடுதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உரிமீன், வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அவ்வையா. நன்றி.
1: சரி, மூதுரை சொல்லிட்டாங்க, கண்டிப்பா. அடுத்து யார் வராங்க, பேர் கேட்டுலாம்? பேர் சொல்லுங்க கண்ணுங்களா.
3: நாச்சியா ஸ்ரீமதி.
1: எந்த கிளாஸா?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட். தேஜஸ்வினி.
1: தேஜஸ்வினி, இப்ப என்ன பண்ண போறீங்க?
3: அங்க பாட்டு பாட போறோம்.
1: பாடுங்க.

இங்கேதான் நீங்கள் தான் மின்னும் மீன்கள். அழகா சொன்னீங்க பாட்டு, சூப்பர். நிச்சயமா ஆனந்தமா ஆனந்தம் பாடும், மனமாசையிலோஞ்சலிலாடும், ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமலை தூவும் அப்படின்னு இதுவரைக்கும் எல்லோரும் மனசையும் அப்படியே தாளாட்டும் விதமாக சங்கீத வேகமாய் சந்தோஷ சாரலாய் இறை வணக்கம் அழலை மொழி, அப்புறம் பாத்தீங்கன்னா கதைகள் பாடல்கள் நகைச்சுவை, அப்புறமா உரையாடல் கவிதைகள் விழிப்புணர்வு தகவல்கள், அப்புறமா தண்ணீரின் முக்கியத்துவம் சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படின்னு அகட்டிட்டாங்க படிவேஸ்வரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக காற்றலைகளில் உலாவர செய்த இறை அருளுக்கும், நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நம்ம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.

சிரிப்பால் நிறைந்த குழந்தை உலகிற்கு நம்மை அழைத்துச் சென்றது குமரி F101 பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியை சூப்பரா குட்டி சுட்டி சோட சேர்ந்து கலக்கிட்டாங்க நம்ம ஆர்ஜே கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். தொடர்ந்து கேளுங்க நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி F101.

0: நேரம் 11:35. சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிறகடிச்சுட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. இது நம்ம நாகர்கோவில், நம்ம ரேடியோ குமரி FM 101. இனி ஆரம்பிப்போமா குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியை? நேரலை நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னு முதல் சொல்லிடுறோம். எது மரியாதை அப்படிங்கிற தலைப்புல நம்ம நேயர்கள் பங்கேற்று பேச வரலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பு எண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். மேலும் ஒரு மொபைல் எண்ணுக்கு 890 32 570 39. மரியாதை அப்படின்னா என்ன? வாங்க போங்க அப்படின்னு வார்த்தைகள்ல பேசுவதா, இல்லைன்னா ஒருத்தர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி தவறாக பேசாமல் இருப்பதா? இப்படி ஒரு க்வெஸ்சன் வரும்போது இப்ப நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்ப நம்மளை மதிக்கிறவங்களை மதிப்புறது வந்து ஈஸி, ஆனா நம்ம கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் மதிப்பதுதான் ரியல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. மரியாதை அப்படின்னா ஒருத்தரோட உடை, பதவி, பணம், வயசு பார்த்து கொடுக்கப்பட வேண்டியதே இல்லை. நீங்களும் என்னை போல ஒரு மனிதர் அப்படிங்கறத புரியறதுலதான் இருக்கு உண்மையான மரியாதை. அப்படிப்பட்ட மரியாதை நம்ம வாழ்க்கையில இருக்கா? கேள்வி கொஞ்சம் சிந்திக்கிறது மாதிரி இருக்குல்ல, சின்ன கேள்விதான், ஆனா சிந்திக்க வைக்கும் கேள்விக்கான டாபிக் தான் இன்னைக்கு எது மரியாதை அப்படிங்கிற தலைப்புல நேர்கள் பேச வரலாம். வாங்க உங்க கருத்துக்களை குட்டியா சொல்ல ரியா நீங்க. டாபிக் சொன்னோடனே நம்ம நேர்கள் வந்துட்டாங்க. முதல் நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: வாங்க ரகுவான் சார், சொல்லுங்க எது மரியாதை?
1: எது மரியாதை? உண்மையிலே மரியாதை வந்து நாம குடுக்காம வாங்கணும். மரியாதை நாம குடுக்காம அதை திரும்ப கிடைக்காது. இன்னைக்கு மரியாதை என்பது குணத்தால் வர வேண்டும், ஆனா இந்த காலகட்டத்தில் அது பணத்தால தான் வரும். ஒரு மனிதனுடைய பணத்தை வச்சுக்காம அவனுடைய குணத்தையே பாராட்டுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல செயல்களை செய்தாலும் கூட ஆனா அந்த செயலுக்கு பாராட்டு இல்ல, அவன் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறானோ அவன் என்ன செய்தாலும் பாராட்டுற அளவுக்கு தான் மக்கள் திட்டாங்க. உண்மையிலேயே மரியாதை என்பது நம்ம ஒரு ஆள் மனதுல இருந்து வரணுமா? ஒரு ஆளை பார்த்தோன்னு மரியாதையை அவர் வணக்கம் இல்லையா சொல்லும் போதே அவனுடைய ஆள் மனதுல இருந்து வரணும். அந்த எண்ணங்கள் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட குறைஞ்சிட்டு வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதையை வந்து நம்ம தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த மரியாதையை நாமும் எல்லாருக்கும் கொடுப்போம், நாமளும் மரியாதையுடன் வாழ்வோம் என்று சொல்லி என்னுடைய ஒரே குமரி பண்பலுக்கு அன்பு தகவலுக்கு நிறைய செய்ய வாய்ப்பு அளிக்கிறது.
0: நன்றி, நன்றி சார், நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், மரியாதை அப்படின்னா எது மரியாதை?
2: மரியாதைங்கிறது மேடம், நான் வந்து பொதுவா வந்து பஸ்ல பயணம் பண்ணக்கூடிய ஆளு. பொதுவா வந்து பஸ்ல பயணம் பண்ணும் போது வந்து பெண்கள் வந்து சின்ன கை குழந்தைகளை தூக்கி கொண்டு வருவார்கள். இப்ப உள்ள காலத்துல உங்களுக்கு தெரியும், பஸ்ல இடமே இருக்காது, கூட்டம் கூட்டமா இருக்கும். ஆனா எது எப்படி இருந்தாலும் அநேகமா நான் சில நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னா, நான் வந்து அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையும் அந்த குழந்தையின் குழந்தை தன்மைக்காக நான் வந்து கண்டிப்பா நான் ஒரு குழந்தையும் அம்மாவும் வர்றாங்கன்னா நான்
0: விட்டு கொடுக்குறீங்க, உங்க இடத்தை விட்டு கொடுப்பீங்க இல்லையா?
2: கண்டிப்பாக நான் எழுப்பி இடம் கொடுப்பேன்.
0: சரி, அதனால உங்க மேல அவங்களுக்கு மரியாதை வரும் இல்லையா?
2: மரியாதை வர்றது மட்டும் இல்ல, அது வந்து குழந்தைகள் வந்து தெய்வத்தன்மையோட ஒன்னு வயசு முதல் 5 வயசு வர குழந்தை வந்து.
0: நன்றி சார், நன்றி. அதாவது நீங்க வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து எழும்பி இடம் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க அம்மா? சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, அதாவது எது மரியாதை நீங்க நினைக்கிறீங்க?
3: மரியாதை. அப்ப நமக்கு மேல

0: ரொம்ப அருமையா பேசுனீங்க அம்மா, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: நன்றி அம்மா, நன்றி.
0: எது மரியாதை அப்படிங்கிற தலைப்புல நம்ம நேயர்கள் வந்து அழகா அருமையா பேசிட்டே இருக்காங்க. அதாவது வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது கைகள்ல மட்டும் மரியாதை இல்லை, மற்றவர்களை மனதை புரிந்து கொள்ளும் இதயத்திலும் மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. இடையில ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாமா? இது தவசி திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.

நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் முற்பகல் 11:45. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை தடுக்கும் ஆரோக்கியமான உணவு குறித்த தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். இப்ப நாம பேசிட்டு இருக்கக்கூடிய குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணையும் வரலாம். இதே மொபைல் நம்பர்ஸ்ல, அதே மாதிரி அந்த லேண்ட்லைன் நம்பர்ஸ்ல 9 ஹாய் ஸ்நேகிதே பெண்களுக்கான நேரில் நிகழ்ச்சி கூட இருக்கு. நிகழ்ச்சியில வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பெண் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். இப்ப நேயர்கள் வந்து எது மரியாதை அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. நேயர்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், அதாவது எது மரியாதை?
1: அதாவது மரியாதைன்னு சிலவங்க சொல்லுவாங்க, மனசுக்குள்ள மரியாதை இருந்தா போறேன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அப்படி மனசுக்குள்ளே மரியாதை வச்சுட்டு போயிட்டு இருந்தா எதை நாம சாதிக்க முடியும்? அப்புறம் என்னுடைய அனுபவத்துல ஒண்ணு சொல்றேன், சின்னதான் 1997 இருந்து சென்னை நேரு இண்டஸ்ட்ரியில பிரபல பத்திரிகை பரிசுகளாக போயிருந்தேன். அப்போ வந்து சிவாஜி கணேசன் குடும்பத்தார், அபிநய சரஸ்வதி பி சரோஜாதேவி குடும்பத்தார் எல்லாம் வந்திருந்தாங்க.
0: சரி சார், நீங்க வந்து எது மரியாதை அப்படிங்கிற தலைப்புல மட்டும் பேசுங்க.
1: அத மட்டும் தான் சொல்றேன். அப்ப வந்து ஒரு 7 நாங்க சேர்ந்த நேர்கள், அதாவது வாசகர்கள் சேர்ந்து அவங்களை சந்திக்கிறதுக்கு போறதே வந்து நாங்க 5 வந்து அவங்க 2 கால விழுந்து வணங்கினாங்க. நாங்க 2 பேசாம வணக்கம் விட்டு அப்படின்னு நின்னுகிட்டோம். அப்போ சிவாஜி கணேசன் அவர் சொல்வாரு, இவங்க எல்லாம் மரியாதையை மனசுலதான் வச்சிருக்காங்க, இதுதான் என்னைக்குமே தொடரும்னு சொன்னாரு. பாத்தீங்களா, சொன்னாரு.
0: நன்றி சார், நன்றி.
1: பெரிய அனுபவம் சார், அதான் அந்த மரியாதையை நான் வந்து என்னுடைய அனுபவத்துல தெளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி, நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், குமரி பண்பலை 101, யார் பேசுறீங்க? எங்க இருந்துமா? சாமி தோப்புல இருந்து மேகலா அம்மா பேசுறீங்க. சொல்லுங்க, எது மரியாதை?
2: மற்ற உயிர்களையும் நினைச்சு அதைப்படுத்தாம
0: தாயுள்ளத்தோட இருக்கிறது தான் மரியாதை அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு நன்றிமா. நன்றி, நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? குமரி பண்பலை 101. சொல்லுங்க சுதாமா, எது மரியாதை?
3: மரியாதைன்றது வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஏழை மனிதனாக இருந்தாலும் சரி, நம்ம வயசுக்கு ஏற்ற மரியாதை வந்து மனுஷனை மனுஷனா மதிச்சு அவங்க வந்து பேசுறத நம்ம காது கொடுத்து வச்சு கேட்கணும், அது ஒரு மரியாதை. அம்மா வந்து நமக்கு வேண்டாதவங்களா இருந்தா கூட வீட்டு வாசலுக்கு வந்தாச்சுன்னா அவங்களை மாம கூப்பிட்டு இன்முகத்தோடு வரது ஒரு மரியாதை.
0: நன்றி, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
4: மணிகண்டன் செட்டியார் மேடம்.
0: சொல்லுங்க மணிகண்டன் சார், அதாவது குமரி பண்பலையோட நிகழ்ச்சியில எது மரியாதை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், நீங்க எது மரியாதைன்னு நினைக்கிறீங்க?
4: இப்போ என்ன மரியாதை சொன்னா, நம்ம வந்து இப்போ எப்பவும் ரேடியோ தான் பேசிட்டே இருக்கோம்.

0: அந்த அந்த ரேடியோ பேசுறதுமா வந்து குமரி எஃப்எம் 101 11 101 எஃப்எம் ரேடியோ பேசுறது அந்த அந்த நிகழ்ச்சிகளுக்கு நல்ல மரியாதை கொடுக்காதுங்க.
1: நிகழ்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்குறீங்க?
0: ஆமா, நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுக்கணும். அதே போல அதுல இயக்குநர்களுக்கும் நல்ல மரியாதை கொடுத்தா நமது நல்லது. என்னுடைய கருத்து.
1: நன்றி, நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில இனி சூரிய வம்சம் திரைப்பட பாடல்.

0: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான்கடை, நாகர்கோவில்.

0: குமரி பண்பலை நூற்றோட்டிலிருந்து நேர்கள் குமரி பண்பலையோட நேர்ல நிகழ்ச்சியில எது மரியாதை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரியூர்லிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயாமா, எது மரியாதை?
1: அத மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். அதாவது சின்ன குழந்தைங்களும் எடுத்துக்கிட்டா நாம

0: நன்றி நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் குமரி பண்பலை.
0: வணக்கம் குமரி பண்பலை, யார் பேசுறீங்க?
1: நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, ஏதாவது எது மரியாதை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், நீங்க எதை நினைக்கிறீங்க எது மரியாதைன்னு?
1: அருமையான ஒரு தலைப்பு மேடம்,
0: சொல்லுங்க சார்.
1: இப்ப வந்து இந்த வயசு பெரியவங்களை வந்து மரியாதை கொடுக்கணும், அது அது மட்டும் இல்ல மேம், நம்ம கனிவாகவும் நம்ம நாகரிகமாட்டு நினைச்சேன்னா எல்லார்கிட்டயும் பேசணும். இப்போ ஒருத்தங்க சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க சொல்றத நம்ம முழுமையா கேட்கணும். ஃபர்ஸ்ட்ல நம்ம அவங்க பேசும்போது இடையில இருந்து கிராஸ் டாக் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்கள வந்து நோஸ் கட் பண்றது மாதிரி. அப்ப அவங்க எந்த ஒரு காரியம் சொல்ல வரணும்னு நினைக்கிறது கூட திரும்ப நம்மள்ட்ட சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, செவிடன் காதுல சங்கோஜன கதை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம எப்பவுமே அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே முழுமையா கேட்கணும் அவங்க சொல்றா. நம்மளும் அதே மாதிரி
0: நீங்க சொன்னது வந்து காது கேட்காதவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாமா?
1: கண்டிப்பா மேம்.
0: அந்த குறைபாடு உடையவர்கள் சொல்லிக்கலாமா?
1: நிச்சயமா மேம்.
0: சொல்லுங்க.
1: இப்படி அதாவது நாகரிகம், இப்ப நம்ம சுயமரியாதை இருக்குல்ல மேம், நமக்குன்னு ஒரு சுயமரியாதை எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம மரியாதை நமக்கு தர மாதிரி நம்ம நடந்துக்கணும், அதான் வந்து முக்கியம் மேம்.
0: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் வந்து சின்ன
0: சொல்லுங்கம்மா, எது மரியாதைன்னு நினைக்கிறீங்க?
2: நம்மளோட பழக்கம் நமக்கு மரியாதை கிடைக்கும். உங்களோட பேசுறதே எனக்கு மரியாதை.
0: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில அருமையா பங்கெடுத்துக்கிட்டீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
2: நன்றி.
0: குமரி பண்பலை 101 நேயர்கள் வந்து குறைந்த நேரமாக இருந்தாலும் எது மரியாதைன்னு அவங்களுடைய கருத்துக்களை அருமையா பங்கெடுத்து சொன்னாங்க. மரியாதை அப்படிங்கிறது நம்முடைய வார்த்தைகள்ல தொடங்கலாம், ஆனா அது நம்மளோட செயல்களில் தான் நிரூபிக்கப்படுகிறது. ஒருத்தரை வந்து மதிக்கிறதுக்கு பெரிய காரணம் வந்து எதுவுமே தேவை கிடையாது, அது வந்து ஒரு மனுஷன் அப்படிங்கிறது போதுமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மரியாதை கொடுங்கள், மரியாதை கிடைக்கும் என்று எதிர்பாராமல் மனிதத்தை விதைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மரியாதை விதைத்த இடத்தில் தான் மனிதம் மலரும் அப்படிங்கறதான உண்மை. இந்த சூப்பரான சிந்தனையோட நிகழ்ச்சியில நல்லெண்ணங்களை விதைப்போம், நலமாய் வாழ்வோம். நேர்களுடன் குமரி பண்பலை நிகழ்ச்சியில் உங்க கூட பேசினது ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. கேட்டுட்டே இருக்கீங்க காலையில இருந்து உங்கள் கனவு வரை உடன் நட்புடன் ஸ்வீட்டான டிராவல்ல. இது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இப்போ பொன்மான செல்வன் திரைப்பட பாடல் கேட்கலாமா?

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் நண்பகல் 12 மணி. உங்கள் நேரங்களில் ஸ்பெஷலான ஒரு டிராவல் இது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

மாலை பண்பலை நூற்றாண்டில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை தடுக்கும் ஆரோக்கியமான உணவு தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஜி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கிற தலைப்பில் பேச வரலாம். 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 தேனி நேரத்தில் இன்று வெள்ளி திரையில், மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரை இசை. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இனிசை நேரம். இன்றிரவு 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, தேனீ வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நுள்ளிவிளை எஸ் சுபாஷ் அவர்கள். அமுதசுரபியில் பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள்.

0: இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் சென்னை எம் சுபா என்ற நேயர் தேர்வில் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பாகும், 9:15 செய்தி சுடர், 9:30 பன்னிசை, குமார வயலூர் சி திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள், 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

மேலும் 8 90 32 எண்ணையும் 8 90 32 எண்ணையும் வரலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்க

0: The end of this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

நேரம் 12:10. காலை நேர பரபரப்பு முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய டைம், அதுவும் பல பேருக்கு சாப்பாட்டு நேரம், இன்னும் ஒரு சில பேருக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். இதுவா இருந்தாலும் உங்க ஆப்டர்நூனு குட் ஆப்டர்நூனாக மாற்ற ரெடி ஆயிடுச்சு நம்ம நாகர் கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. கோல்டன் மெமரிஸ் வித் எவர் கிரீன் மெலடிஸ். இது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் மனம் நினையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை திரைப்பட பாடல்கள். December 1980 வெளிவந்த முரட்டுக்காலை திரைப்பட பாடல் எஸ் ஜானகியின் தேன் சிலிர்க்கும் குரலில் இளையராஜாவின் இசையில் எண்ணங்களில் புது வண்ணமாய் இன்றளவும் தாளம் போட வைக்கும் பாடலுக்கு வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: நேரம் 12:17. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோவில் ரேடியோவில் இருந்து குவரி FM 101. இது உங்கள் மனதிற்குரிய மனம் நனையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் மலை பிரதேச குறிஞ்சி மலர் வாசத்தோடு இளையராஜா அவர்களின் இசை ஜாலத்தில் வாலி அவர்களின் வரிகளில் மனம் பூச்சூடும் அழகிய பாடல் அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. ஞாபகப்படுத்துகின்ற நேரத்தில் இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடருக்கு நம்ம குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சியில உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை தடுக்கும் ஆரோக்கியமான உணவு பத்தின நிறைய தகவல்களை தர இருக்காங்க ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்று மதியம் 12:50 நாம நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் நம்ம குமரி எஃப்எம் 101.

நேரத்தை தெரிஞ்சுக்கலாமா? நேரம் 12:23 ஆயிடுச்சு. மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரல் இசைநிலையில் சில பசிய மறந்து பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தே இருக்கும் நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. அடுத்த பாடல் 1980 பறந்த உல்லாச பறவைகள் திரைப்பட பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், இளையராஜா அவர்களின் இசையில், பஞ்சு அருணாசலம் அவர்களின் வரிகளில் பாடல் ஜெர்மனியின் செந்தேல் மலராக. ஆனால் பாடல் காட்சி படமாக்கப்பட்டது நெதர்லாந்தில். இந்த தகவலோட இந்த பாடலை இப்ப கேட்கலாமா? நமக்கு ஒரு எஃப்எம் 101.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்கள்

நேரம் 12:30 ஆயிடுச்சு. உங்கள் ஸ்பெஷலான நேரங்கள்ல சூப்பரான ஒரு டிராவல். இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நல்ல பழக்க வழக்கம், நல்ல பழக்க வழக்கங்களை நாமளும் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம். அந்த நல்ல பழக்க வழக்கங்கள்ல எந்த நல்ல பழக்க வழக்கத்தை உங்க குழந்தைக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க? இப்படி கேட்டா நம்ம பெண்களுக்கு தான் முதல்ல மைண்ட்ல ஓடும், என்ன நல்ல பழக்க வழக்கம் நம்ம குழந்தைக்கு கொடுத்தோம் அப்படின்னு. இப்போ வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியா இருப்பீங்க. நம்ம 1:10 ஹாய் ஸ்நேகிதே நேர்ல நிகழ்ச்சிக்கு இப்பவே ரெடி ஆயிடுங்க. என்ன பழக்க வழக்கம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அதை எப்படி உங்க குழந்தைங்க கேப்சர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கூட நீங்க அழகா சொல்லலாம். என் நிகழ்ச்சியில வந்து உங்க அம்மா அப்பா உங்களுக்கு என்ன நல்ல பழக்கம் சொல்லி தந்தாங்க அதை நீங்க உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க, அதை கூட நீங்க சொல்லலாம். சரி, சொல்லலாம் சொல்லலாம் சொல்றீங்க, என் ஃப்ரெண்டு கூட பேச ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ற நேயர்களுக்காக இந்த நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். 0462 இணைப்பு எண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். அப்புறமா 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணையும் நீங்க பேசலாம். அப்படி என்னவா நாங்க நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கறத எங்களுக்கும் சொல்லித்தாங்களே, தொடர்ந்து கேளுங்க. நம்ம மொபைல் போன்ல நீங்க எங்க போனாலும், வெளியே எங்கேயும் போனாலும், ஐயோ குமரி எஃப்எம் 101 நாங்க கேட்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் வந்து உங்க மொபைல்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குமரி எஃப்எம் 101 உங்க கூடவே வச்சுக்கோங்க.

மாயும் மதுரமிளை. இது தேரல் சபையில் சாரல் இசை நிகழ்ச்சியில் அடுத்த என்ன பாடல் எனக்கு பிடிச்ச பாடலா இருக்குமோ அப்படின்னு நிறைய நேர்கள் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அடுத்த பாடல் 1980 வெளிவந்த பாடல் தான் இது. நிறைய பேர் வந்து இந்த பாடலை கேட்போம். இந்த பாடலுக்கு வந்து இசை இளையராஜா, இது ஜானி திரைப்பட பாடல். இசையின் வேகம் ஆரம்பம் முதல் இறுதி வரை துள்ளலான இசை. ஆரம்பத்தில் திரைக்காட்சியில ஒரு கத்தரிக்கோல் வரும், அந்த கத்தரிக்கோலோட இசையை வந்து இசையோட சேர்ந்து அந்த கத்தரிக்கோலும் வந்து இசையமைத்திருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான திரைப்பட பாடலோட இணைஞ்சதுதான் இந்த கங்கை அமரன் அவர்களின் புதுமையான வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் மனம் லயிக்கும் இந்த குரல் நம்ம குமரி FM 101 கேட்கலாமா அந்த பாடலை.

இன்னைக்கு மதுரமலையில் நிறைவாக. ஆண்டுகள் பல கடந்தாலும் 1980 வெளிவந்த பொல்லாதவன் திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் இதுவரை மனம் நினையும் மதுரமலை இது தேரல் சபையில் சாரலிசை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சீங்க. நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
0: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 24வது வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்தநாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மகளிர் கல்வி, சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001 அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் இரத்த தான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நபின் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,000

0: 200 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க 7600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரண்டு தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%லிருந்து 50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-16, 21-17 என்ற செக்கனல் கீழ் கனடாவின் ரேச்சல் சேனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலோக் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி

0: தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:51.
2: நலமாய் வாழ்வோம்.
1: உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை தவிர்ப்போம். தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி வென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள்.
3: இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் உடல் செயல்பாடு குறைந்து அதிக கலோரி கொண்ட உணவுகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஃபாஸ்ட் ஃபுட், அதிக சர்க்கரை கொண்ட பானங்கள், அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிகமாக பலப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் உடல் செயல்பாடு குறைதல் போன்றவற்றை ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கலாம். உடலில் தேவைக்கு அதிகமாக கொழுப்பு சேரும் நிலையிலேயே உடல் பருமன் அதாவது ஒபேசிட்டி ஏற்படுகிறது. உடல் பருமன் ஒரு தனிப்பட்ட தோற்ற பிரச்சனை அல்ல, இது சில நீண்டகால நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சுகாதார நிலையாகும். நமது வாழ்க்கை முறை, உணவு பழக்கம் மற்றும் உடல் செயல்பாடு ஆகியவற்றுடன் தொடர்புடைய நோய்கள் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அதாவது நான் கம்யூனிக்கல் டிசீசஸ் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றன. இதில் நீரழிவு நோயின் 2 வகை, இதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், சில பக்கவாதங்கள், சில வகையான புற்று நோய்கள் போன்ற நோய்கள் அடங்கும். இவற்றில் பலவற்றை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் மூலம் தடுக்க அல்லது அபாயத்தை குறைக்க முடியும். ஃபாஸ்ட் ஃபுட் அளவோடு சாப்பிடுவோம். பீசா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், சிப்ஸ் மற்றும் பிற ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அனைத்தையும் முற்றிலும் தடை செய்யப்பட்ட உணவு என்று கருத வேண்டியதில்லை. ஆனால் அவற்றை தினசரி உணவாக அதிக அளவில் காய்கறி மற்றும் பழங்களுக்கு மாற்றாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக வீட்டில் தயாரிக்கப்பட்ட பல்வகை உணவுகளை அதிகம் தேர்ந்தெடுக்கலாம். அடிக்கடி அல்லது அளவோடு ஆரோக்கியத்தோடு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை பானங்களை குறைப்போம். தாகத்திற்கு தண்ணீர் என்பது எளிய மற்றும் ஆரோக்கியமான தேர்வு. காய்கறி மற்றும் பழங்களை அதிகரிப்போம். நமது உணவில் காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும். அவை நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள், பல்வேறு தாவர ஊட்டச்சத்துக்கள் ஆகியவற்றை வழங்குகின்றன. கீரைகள், காய்கறிகள், பருவகால பழங்கள் போன்றவற்றை தினசரி உணவில் சேர்ப்பது நல்ல உணவு பழக்கம். முழு தானியங்கள் மற்றும் சிறு தானியங்கள், சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை மட்டும் சார்ந்திருப்பதை விட முழு தானியங்கள் மற்றும் சிறு தானியங்களை உணவில் சேர்ப்பது நார்ச்சத்து மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களை பெற உதவும். நம் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, சாமை, வரகு போன்ற சிறு தானியங்களை உணவில் தேவைக்கேற்ப சேர்க்கலாம். புரதச்சத்து முக்கியத்துவம். ஆரோக்கியமான உணவில் போதுமான புரதம் இருப்பதும் முக்கியம். தனிநபரின் வயது, உடல்நிலை மற்றும் தேவைக்கு ஏற்ப புரதத்தின் அளவு மாறுபடும். உப்பு மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்துவோம். மேலும் கொழுப்பின் அளவு மட்டுமல்ல, கொழுப்பின் வகையும் முக்கியமானது. எளிய உணவு தட்டு முறை ஒரு எளிய அணுகுமுறையாக இருக்கலாம். அதாவது தட்டில் பாதி காய்கறிகள், பழங்கள், கால் தட்டு முழு தானியங்கள், கால் தட்டு புரதச்சத்து நிறைந்த உணவு என்று திட்டமிடலாம். இதனுடன் தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்துக் கொள்ளலாம். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பது மிகவும் முக்கியம். போதுமான தூக்கம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் தூக்கமும் முக்கியமானது. தொடர்ச்சியான தூக்க குறைபாடு பசி மற்றும் உணவு விருப்பத்தை பாதிக்கக்கூடும். எனவே நல்ல உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஏற்படுத்தும். மன அழுத்தமும் உணவு பழக்கமும். சிலர் மன அழுத்தம், சலிப்பு அல்லது உணர்ச்சி மாற்றங்களின் போது அதிகமாக சாப்பிடலாம். இதனை இமோஷனல் ஈட்டிங் என்று குறிப்பிடலாம். மன அழுத்தத்தை சமாளிக்க நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம், பொழுதுபோக்கு, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உரையாடுதல் போன்ற ஆரோக்கியமான வழிகளை பயன்படுத்தலாம். உடல் பருமனை தடுப்பதற்கான 7 பொன்னான விதிகள். சமச்சீர் உணவு அதாவது பல்வகை உணவுகளை தேர்ந்தெடுப்போம். காய்கறி மற்றும் பழங்கள் தினசரி உணவில் சேர்ப்போம். சர்க்கரை பானங்களை குறைக்கவும். தாகத்திற்கு தண்ணீரை தேர்ந்தெடுப்போம். உப்பை கட்டுப்படுத்துவோம்.

ஃபாஸ்ட் ஃபுட்டை அளவோடு எடுத்துக்கொள்வோம். டிக்கெடி சாப்பிடுவதை தவிர்ப்போம். சுறுசுறுப்பாக இருக்கவும் தினசரி உடல் செயல்பாட்டை அதிகரிப்போம். போதுமான தூக்கம் பெறவும் நல்ல தூக்கத்தை வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாகவும் உடல் பருமனை தடுப்பது உணவை தவிர்ப்பதல்ல, சரியான உணவை தேர்ந்தெடுப்பது. உடல் பருமனை தடுப்போம், வாழ்க்கை முறை நோய்களின் அபாயத்தை குறைப்போம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கும்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? நம் பூமியும் விண்வெளி எரிகளும் நாம வாழக்கூடிய பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுத்துதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த பூமி சுழறத நம்மளால ஏன் உணர முடியலன்னு தெரியுமா? அதாவது நம்ம இப்ப கார்லயோ பஸ்லயோ இல்ல விமானத்திலயோ போறோம்னு வச்சுக்கோம். நாம பயணம் ஆரம்பிச்சா கொஞ்ச நேரம்

வேகத்திலேயே வாகனம் ஓட்டுறதை நம்மளால் உணரவே முடியாது. வேகத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும். அதே மாதிரி தான் பூமியும். மணிக்கு 1000 மைல் வேகத்தில் பூமி சுற்றிட்டுருக்கு. இந்த வேகம் வந்து ரொம்ப நிலையானது. அதனால தான் பூமி சுற்றுறத நம்மளால் உணர முடியல.

ஒருவேளை பூமி சுத்துறத அந்த வேகத்துல பெரிய அளவுல ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். சரி, அடுத்தால விண்வெளி எரிகள் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: சேதித்திரி மலை விண்வெளி ஏரிகளும் நம்மளோட பூமியும் பற்றி தான் நம்ம பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். சரி, அடுத்தால நம்ம பூமியோட மைய பகுதியில் இரும்பு, வெள்ளி, வைரம், பிளாட்டினம் இப்படி பல உலோகங்கள் புதஞ்சிருக்கு இல்லையா? அதுபோல விண்வெளியிலையும் சுற்றி வரக்கூடிய எரிகற்கள்லையும் இந்த உலோகங்கள் ஏராளமாக புதைந்திருக்கலாம். எப்படின்னா, இந்த எரிகற்களில் ஒன்று தான் சைச்சி அப்படிங்கிற எரிகள். இது வந்து சுமார் 200 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இது வந்து நம்ம கற்பனையிலேயே எண்ணி பார்க்க இயலாத அளவுக்கு வைரம், பிளாட்டினம், இரும்பு, வெள்ளி உள்ளிட்ட பல உலோகங்கள் இந்த விண்கற்களை புதஞ்சிருக்கு. இந்த தகவலை நாசா விண்வெளி ஆய்வு மையம் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த எரிகளில் பூமிக்கு ஒரு விலை கொண்டு வந்தா உலக நாடுகளில் உள்ள பொருளாதார சிக்கல் எல்லாத்தையும் ஒரு நொடியில் தீர்த்து விட முடியும்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. விலைமதிப்பற்ற இந்த எரிகளை பூமிக்கு கொண்டு வருவதற்கு இல்லைனா அந்த எரிகளில் அடைந்து அங்கேயே உலோகங்களை வெட்டி எடுக்க நாசா வந்து இப்போ திட்டமிட்டிருக்காங்க. அதனால் இந்த எரிகளை வந்துட்டு அடையணும் அப்படின்னா அதற்கான பயணத்தை அவங்க 2022 தொடங்கிட்டாங்க. அது வந்து 4 ஆண்டுகள் பயணத்திற்கு அப்புறமா, அதாவது இந்த வருஷம் தான் 2026 தான் அந்த விண்வெளி விஞ்ஞானிகள் அனுப்பிய விண்கலம் வந்து அந்த எரிகளில் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. செய்தி தெரிந்ததா நேர்களே?
1: உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101.

உங்கள் மனதோடும் உங்கள் நினைவுகளோடும் உங்கள் அனுபவங்களோடும் பயணிக்க வந்திருக்கிறது ஹாய் ஸ்நேகிரியே. குழந்தைகள் வந்து நம்மளோட நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் புத்தகங்களில் இல்லாத வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களில் நாம் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நன்றி சொல்லணும், பெரியவங்களை மதிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது, தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கணும், இப்படி நாம் சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன பழக்கம் இன்னைக்கு உங்கள் குழந்தையோட வாழ்க்கையில் அழகான வழக்கமாக மாறி இருக்கிறதா? அதான் இன்றைய தலைப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பழக்க வழக்கம். வாங்க பேசலாம், உங்களோட அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தொழிலே. நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465 2 என்ற இணைப்பு எண்ணோடு 2602 4 0 மற்றும் ஒரு 2907 2 2 அலைபேசி எண்ணிற்கு 8 9 0 3 2 5 7 0 3 9.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் தோழி யாருன்னு சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? யாரு உங்க வானொலி ஒலியளவு குறைச்சி? சொல்லுங்கம்மா, உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன பழக்க வழக்கத்தை கத்து கொடுத்தீங்க?
1: மேடம், ஒழுக்கமா இருக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்கேன், உதவி செய்யறதுக்கு கத்து கொடுத்துருக்கேன், விட்டு கொடுத்து போனா பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்தேன். உறவுகளை மதிக்க கத்து கொடுத்துருக்கேன்.
0: அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு பழக்க வழக்கத்தை கத்து கொடுத்து அது வந்து அப்படியே வழக்கமா அது மாறி இருக்கா? அந்த
1: மாதிரி
0: உங்க மகனா
1: ஒரு நாள் வந்து போன் பண்ணா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு அக்கா பொருள் வச்சுட்டு வராங்க, அந்த அக்கா இருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குமா அப்படின்னு சொல்லி போன் பண்ணான். அந்த சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்தா, பாவமா இருந்து நல்லா வீட்டெல்லாம் தீட்டு வந்துட்டு இருந்தா, வீட்டுக்கு தேவையான சோப்பு லிக்யூடு அதெல்லாம் கொண்டு வந்துருந்தேன். எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் அவன் சொன்னதுக்காக ஒரு பொருள் வாங்கினேன். அது பிறகு யாரையாவது வண்டியில போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கொண்டு விடுவான்.
0: அதாவது உதவி பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க?
1: ஆமா ஆமா. இதெல்லாம் எனக்கு எங்க அம்மா அப்பா சொல்லி தந்தது, நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கேன் மேடம். எனக்கு எங்க அப்பா அம்மா சொல்லி தந்து அதனால உள்ள பலனை நான் அனுபவிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோ அதே போல என் பிள்ளைகளை அனுபவிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன்.
0: சரிங்கம்மா, நீங்கள் சில பங்கேற்று அருமையா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.
1: Thank you.

0: நீங்கள் சொல்லிக் கொடுத்த பழக்கம் என்ன? அதை உங்களோட குழந்தைகள் எப்படி கடைபிடிக்கிறாங்க? அந்த பழக்கம் உங்களுக்கே ஒரு நாள் பெருமையாக தோன்றக்கூடிய தருணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம், அடுத்த தோழி. வணக்கம்.
1: ஹலோ, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வானொலி ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுறீங்களா?
1: குறைச்சு
0: ம்
1: சும்மா வந்து ரெண்டு சுருக்கமா சொல்றது, எல்லா நேரங்களும் ரெண்டு விஷயம்.
0: ம் சுருக்கமா சொல்லுங்க.
1: குழந்தைகள் விளையாடிட்டு தான் இருந்தோம், ஒண்ணு வந்தவரை கை கால்லாம் கழுவிட்டு தான் வந்து சாப்பிட வர்றேன். இன்னொன்னும் சொந்தக்காரங்கள் யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்களை நல்ல உபசரிக்கும், அந்த பழக்கத்துக்கு எங்க பிள்ளைகள் தான்
0: உங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு விருந்தோம்பலையும் சுத்தத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
2: அது என் பையன் சின்ன வயசா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாளைக்கு பஸ்ல போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நான் வந்து உட்கார்ந்துருந்தேன், பக்கத்துல வந்து சீட் இல்ல, அவனுக்கு உட்காருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். வந்து இப்ப 27 வயசு ஆகுது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்துல ஒரு அம்மா இருந்துட்டு கூப்பிட்டாங்க, இங்க வா இதுல உட்காரு அப்படின்னு. இவன் போகவே இல்லை. அப்ப நான் சொல்ல, அம்மா மாதிரி மக்களை போயிரு அப்படின்னு சொன்னதுக்கு இவன் போகவே இல்லை. அப்புறமா என்கிட்ட வந்து உட்கார்ந்துருந்தான். அப்ப அன்னைக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் ஒரு பாடம், அதாவது அம்மா அம்மா இதுல இருக்கவங்களா அம்மானு பாத்துக்கோ, நம்ம வீட்டுல வந்து எப்படி உறவுகள்ட்ட நம்ம பரிமாறுறோம். இப்ப ஒரு அத்தை மாமா அப்படின்னு கூப்பிடக்கூடிய நேரத்துல அத்தை அத்தை அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி மரியாதை கொடுப்போம்? ஆனா அவன் வந்து ஒத்தக்கு ஒரு பிள்ளை, அவங்க

0: ஒருத்தரே பப்பலாம் இங்க இருக்குது அக்கா தங்கச்சியை கூப்பிடுறதுக்கு. அப்ப அவன் என்ன சொல்லுவேன், இந்த நம்ம ஒன் ஸ்டேஜ்ல இருக்க பிள்ளை பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு அவங்கள நீ என்ன முறை சொல்லி கூப்பிடுவ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பிடுவே இல்லை. அதே மாதிரி அப்படி உறவுகள் அப்படின்னு சொல்லிதான் பாத்துக்கணும். பெரியவங்க எந்த பொது இடத்துல போனாலும் அம்மா மாதிரி இருக்கவங்கள அம்மாவை கணக்காக்கிட்டோ சகோதரம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கக்கூடிய நேரத்துல அவங்கள அப்படி கணக்காக்கிக்கணும். அப்படி பொது இடங்கள்லாம் எப்படி போகணும், வேலை செய்ய இடங்கள்லாம் எல்லாத்துமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், ஒரு ஆபீஸ்ல போனா எப்படி நீ மரியாதை நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்த வேணாம். இன்னைக்கும் அவன் எந்த ஒரு இதுவுமே இல்லாம நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஒரு அந்த பிள்ளைங்களோட பார்த்தாச்சுன்னு சொன்னாக்க ஒன்னு அக்கான்னு சொல்லுவான், ஒரு வயசு கூட இருந்தாச்சுன்னா ஒண்ணு அக்கான்னு சொல்லுவான், இல்லைன்னா ஒரு பிள்ளைன்னு சொல்லுவான். அது எனக்கு ரொம்ப அவனுக்கு அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த பாடம் இன்னைக்கும் அவன் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் மேடம். எனக்கு அதுல வந்து ரொம்ப சந்தோஷம்.
1: கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. அதாவது நம்ம சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அதை பிள்ளைங்க வந்துட்டு அதை கடைபிடிச்சு ஃபாலோ பண்றதா ரொம்ப நமக்கு பெரிய ஒரு பெரிய வரம் சொல்லலாம். சரிங்கம்மா, அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி நன்றி
0: நன்றி.
2: வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: குழந்தைங்க வந்துட்டு நம்ம சொல்கிறத விட நம்ம செய்கிறத பார்த்து தான் அதிகமாக கற்றுக்குறாங்க. சின்ன வயசில் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் வந்து அது பெரிய வயதுலையும் தொடரும். சரி, அடுத்த தோழி என்ன பேச போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: மீனா, இரங்கடையிலேருந்து.
1: ம், சொல்லுங்கம்மா.
5: நான் சின்னதில் வந்து என் பிள்ளைக்கு வந்து எப்பவும் வெளியில போதாங்க சரி, இல்ல குளித்து முடிச்ச உடனே சாமி கொடுத்து பூதி குத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவனுக்கு இன்னைக்கு அந்த பழக்கத்தை நான் சொல்லி கொடுக்காமலே இப்போ அவனுக்கு ஒரு 24 வயசு ஆகுது. வேலைக்கு போயிட்டு வந்த பிறகும் குளிச்சு முடிச்ச உடனே முதல்லயே பூதி குடுத்தோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான்
1: நினைக்கிறேன். சரிங்கம்மா, சொல்லிக்கணுமா? நன்றி நன்றி
5: நன்றி.
1: அதாவது காலையில் சீக்கிரமாக எழக்கூடிய பழக்கம், எழுந்த உடனே படுக்கையை ஒழுங்குபடுத்துவது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, அப்படி சுய சுத்தம் சொல்லி கொடுக்கறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவுறது, உணவை வீணாக்காமல் இருக்கிறது, சாப்பிட்டு தட்டை அவங்களே எடுத்துகிட்டு போகிறது, தங்களோட பொருட்களை அவங்களே ஒழுங்குபடுத்துதுன்னு சொல்லிட்டு பல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது. நேர்களை இணைந்தீர்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ராஜா சின்ன ரோஜா படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டு தந்துடலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
6: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பழக்க வழக்கம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்மா, யாருங்க இந்த பேசுறீங்க?
9: ஹலோ, நான் வடசேரிந்து நிச்சு பேசுறேன் மேடம்.
8: சொல்லுங்கம்மா, உங்க குழந்தைக்கு
9: நான் கட்டி கொடுத்திருக்கிற காரியம் வந்து நல்ல கீழ்படியணும், அப்புறம் பெரியவங்களை மதிக்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது டைம் இது கரெக்டா பங்க்சுவாலிட்டி அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நான் என்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. எங்க அப்பா எல்லாம் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போகாமல் அடிப்பாங்க, நல்ல ஸ்கூலுக்கு போ பழைய காலத்துல. அதே போல காலத்தை எழுந்தி கடவுளை தொழுதுகிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும். இதெல்லாம் வந்து நான் எங்க அப்பா மற்றும் பத்தி.
8: சரி, இதுல வந்துட்டு எதை வந்து உங்க குழந்தைங்க வந்து இப்போ ஃபாலோ பண்றாங்க, அதை பழக்கமா வழக்கமா ஆக்கியிருக்காங்க?
9: வழக்கமா வச்சிருக்கிறது பங்க்சுவாலிட்டி. ஸ்கூல்ல இருந்து கரெக்ட் போகும்போது கரெக்டா போயிடுவாங்க. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, நீட்டா ஸ்கூலுக்கு போறாங்க, அப்புறம் நல்லா பேசுவாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்காங்க
8: அப்படின்னு ஒரு பாராட்டையும் நீங்க வாங்கிருக்கீங்க. சரிங்கம்மா, அருமையா பேசுறீங்கம்மா.
9: இப்ப ரெண்டு பேருமே கல்யாணம் முடிஞ்சிட்டு, ஆனா அது

0: எனக்கு ஒரு மதிப்பு. எனக்கு கணவர் பட்டாக்குடியாரு, இப்பமா அப்படிதான். அவங்கள நல்ல முறையில படிக்க வச்சு அவன் எம்பிஏ படித்தா, மகா பிஹெச்டி பிசிக்ஸ் முடிச்சிருக்கான்.
1: சரிங்கம்மா, நல்ல குழந்தைங்களை வளர்த்து ஒரு நேர மேலாண்மை கடைபிடிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களை வளர்த்துருக்கீங்க. நன்றிம்மா, நன்றி.
0: ஆ, தேங்க்யூ.

0: சில நேரங்களில் நம்ம குழந்தைகளுக்கு பழக்கங்களை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் குழந்தைகளும் நமக்கு சில நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜில் பொறுமையாக இழந்தோன்னா அதை பொறுமையாக பிள்ளைங்க பார்த்துட்ருப்பாங்க. சின்ன விஷயங்கள்லையும் மகிழ்ச்சியை ரசிக்கிறதுக்கு குழந்தை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தோம். அன்பை வெளிப்படுத்த கற்றுக் கொடுக்கும், மன்னிக்க கற்றுக் கொடுக்கும், நேரத்தை ஒதுக்க கற்றுக் கொடுக்கும். இப்படி நிறைய விஷயங்களை குழந்தைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்கம்மா?
1: தெரியாமல இருந்து விஜயா பேசுறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா, என்ன பண்பை கற்றுக் கொடுத்தீங்க நீங்க?
1: அது என் பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லி கொடுத்தது. இப்போ நடைமுறையில அவங்க கடைபிடிக்கக்கூடிய பழக்கங்கள் தான்.
0: என்ன பழக்கம்?
1: அதாவது வந்து, அதாவது எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஒரு கவர் இருக்குன்னு வச்சிடுங்க மேம். அத லஞ்ச் பேக்ல வச்சிருப்பாங்க, அப்படிதான் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வருவாங்க. இன்னைக்கு அவங்க பெரிய ஆளா ஆயாச்சு, இப்பமும் அதே மாதிரி அந்த பேக்ல சுமப்பாங்க. அப்ப நான் சொல்லிது அங்கேயாவது போடக்கூடாது, அந்த பழக்கம் மாற மாட்டேங்குவாங்க. நீ அவங்களே நம்ம சொல்லும் போது ஆச்சரியமா, இது சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது.
0: அதாவது நீங்க மறந்தாலும் அவங்க மறக்க மாட்டாங்க இல்லையா?
1: மறக்கல. அது மாதிரி வெளிய போயிட்டு வந்தா காலு அலம்பிட்டு வீட்டுக்கு வருது. அது இப்பமும் என் பையன் பெரிய ஆளுதான், தண்ணி வேஸ்டா போவேன்னு சொல்லி பாப்பேன், அது நிக்காது. அது அந்த காலு அலம்புனாதான் வீட்டுக்கே
0: வருவான்.
1: அந்த பழக்கங்கள். அதே போல சின்ன வயசுல கதை கேப்பாங்க மேம். இப்ப அதே போல பெரியவங்க வந்து வயசானவங்க சில நேரம் பேச்சுட்டே இருந்தா ஒருத்த கேட்க மாட்டாங்களான்னு
0: இருப்பாங்கல்ல,
1: அந்த மாதிரி இருக்கவங்க தான் இப்பவும் அந்த பிள்ளைங்க அதே உன்னிப்புல கேக்கும்.
0: அப்ப இந்த பழக்கங்கள்லாம் சின்ன வயசுல உள்ளது இன்னும் மாறல. நீங்க சொல்லி கொடுத்து பழக்கம் இப்ப வழக்கமா ஆயிட்டு இருக்கு. அதுதானே, இதெல்லாம் நான் இங்க சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லி கொடுத்தா மாதிரி அவங்க வேலையை அவங்களே பண்ணணும். துணி எல்லாம் இன்னைக்கு அவங்கதான் துவைப்பாங்க. ஒரு வயசுக்கு முறை கொடுத்துட்டா அந்த வேலை அவங்களுக்கு என்ன தேவை அதை கரெக்டாவே பண்ண, அவளை அதை கஷ்டமா இருக்கு கொண்டான்னு கேட்டவரை வேண்டாம் நானே முடியாட்டாலும் பண்ணிடுவேன். அந்த மாதிர
1: பார்க்கறீங்களான்னு கேட்கணும். கேட்டுட்டு அவர் ஒரு வேலையை பார்த்துக்கிடணும். இதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் இதே பழக்கம் எல்லா பிள்ளைங்களுக்கும் உண்டு. ஆனா இப்ப கொஞ்சம் பெரியால வந்த முறைக்கு அவங்க வந்து எல்லாத்துலயும் போய் கேட்கல, கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பாங்க, இல்லாதவங்ககிட்ட எப்படிமா அம்பாங்க. நானும் ரெண்டாவது சொல்லி கொடுத்துக்கிடுவேன், சரி இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கவங்க தான், இது உறவுக்காரங்க தானே, அதை சொல்லி வகைப்படுத்திக்கிடுவேன்.
0: சரிங்கம்மா, அருமையா பேசுனீங்க, உங்க அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி.
1: நன்றி மேம்.
2: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த தோழி யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: அதனால பஸ் ஸ்டாப்ல இறங்கி சிலர் கீழே விழுந்துருவாங்க மேடம். இந்த பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே ஓடி போய் கை கொடுத்து தூக்கி விட்டுருவாங்க. ரோட்டை கிராஸ் பண்ணினாலும் பரவாயில்லன்னு இவங்க தூக்கி விட்டுருவாங்க. வேற ஏதாவது பொருள்களை கீழே போட்டுட்டு போனாலும் ஹலோ உங்க சாதனை கீழே விழுந்துட்டு அப்படின்ட்டு கூப்பிட்டு குடுத்துருவாங்க மேடம். பிள்ளைகள் பையன் மாதிரி அப்படி நல்ல பழக்க வழக்கங்களை சின்ன பிள்ளைகளே அடுத்த பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்ததுனால அந்த பிள்ளைகள் சிலருக்கு சின்ன சின்ன கல்புகள் பண்ணிட்டு தான் இருக்கு.
0: சின்ன சின்ன உதவி செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா?
4: ஆமா மேடம்.
0: சரிங்கம்மா, யாருமே பங்கிட்டீங்க, நன்றி.
4: ரொம்ப
0: நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பெற்றால் தான் பிள்ளையா திரைப்பட பாடல்.

0: அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி, சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
2: நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பழக்கம் கற்றுக் கொடுத்தீங்க, எந்த வயதில் கற்றுக் கொடுத்தீங்க, குழந்தைங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா, முதல்ல கஷ்டப்பட்டாங்களா, இப்போ அந்த பழக்கம் எப்படி இருக்கிறது, அந்த பழக்கத்தால் நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன, எப்படி நீங்கள் உங்களோட அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், யாரிங்க பேசுறீங்க?
3: வணக்கம், மணிலை மாவட்டம் ஏர்வாடியில இருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ஹலோ.
2: நலமா இருக்கிறீங்களா?
3: ஹலோ,
2: வணக்கம்மா. நீங்க பேசுறது கேக்குது?
3: கேக்குது
2: கேக்குது, சொல்லுங்க. ஹலோ
3: ஹலோ,
2: வணக்கம்மா. நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. சரி, அடுத்த நீங்க. வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: சவரிமாய் வடக்குகோடம். என்ன இருக்கீங்க மேம்?
2: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா? என்ன ஒரே சிரிப்பா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க.
4: சேமிப்பு.
2: சேமிப்பு.
4: ஆமா மேம்.

0: உழைப்பு
1: உழைப்பு
0: உழைப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம காசு சம்பாதிக்கும் மேம்.
1: கண்டிப்பா
0: அது சம்பாதிச்ச காசு நம்ம வீணா செலவாக்க கூடாதுல.
1: ஆமா கண்டிப்பா.
0: அப்ப அதுல நம்ம எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு செய்யணும், வருமான தக்கத்தை எப்படி வாழணும் அப்படிங்கறது சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்கேன் மேம். ஆனா அது கிடக்குல இப்போ
1: நடந்து
0: எந்த பொருள் வாங்கினாலும் எப்படி தேவைக்கு வாங்கணுமா எப்படிங்கறத யோசிச்சு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் மேம். அது மாதிரி இப்பவுமே எங்க பிள்ளைங்க செய்யறாங்க, அது ஒரு சந்தோஷம் எனக்கு.
1: தடைகளை
2: தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த தோழி வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்கம்மா?
4: கோட்டார்ல இருந்து முத்தம்மாள்.
1: சொல்லுங்கம்மா.
4: குழந்தைகளுக்கு எதுனாலும் சாப்பிட்டா சாப்பிட முன்னாடி குடிச்சிட்டு தான் சாப்பிடணும். எங்க அப்பா எனக்கு சொல்லி விட்டது அப்படியேதான் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். பிள்ளைகளும் அதே ஃபாலோ பண்ணி.
1: எந்த வயசுல சொல்லி கொடுத்தீங்க?
4: சின்ன பிள்ளைல இருந்து எங்க அப்பா சொல்லுவாங்க எனக்கு. அதே அப்படியே பிள்ளைகளுக்கு மகனுக்கு மகளுக்கு ரெண்டு எடுத்துக்கோம். அதனால பிள்ளை எல்லாருமே குளிச்சுதான் சாப்பிடுவாங்க. மகன் அதே ஃபாலோ பண்ணி பிள்ளைகளையும் குளிப்பாட்டிட்டு அதுக்குதான் சாப்பாடு.
1: சரிங்கம்மா, சரி. அதை இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்களா?
4: ஃபாலோ பண்ண கோயம்புத்தூர்ல இருக்கான். ஆனா குளிச்சு சாப்பிட்டு குளிச்சு பூஜை சாமி கும்பிட்டு தான் சாப்பாடு.
1: அப்புறம்
4: அளவோடு சாப்பிடணும். அளவு கை சாப்பிட கூடாது. ஒரு இது நமக்கு ஒரு தோசைனாலும் அளவோடு சாப்பிடணும். ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க கூடாது. அதே சாப்பாடு ரெண்டு சாப்பிடாது, அதிகமா சாப்பிட கூடாது மறுநேரம். அப்படி அது உடல் எடுத்து கெடுது இல்லையா அப்படின்னு சென்னையில இருந்தே அட்வைஸ் பண்ணிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
1: அதெல்லாம் உணவு ஒழுங்குமுறை சொல்லி கொடுத்துருக்கீங்க.
4: ஆமா, ஃபாஸ்ட் ஃபுட்
1: சாப்பிட கூடாது சொல்லிருக்கீங்க.
4: சாப்பிட கூடாது அப்படின்னு வெளியில இருந்தே அப்படி சொல்லி வச்சிருக்கோம். அதே அப்படி ஃபாலோ பண்ணுங்க.
1: அதாவது இன்றைய காலகட்டத்துல உள்ள குழந்தைகளுக்கு மொபைல் போன் யூசேஜ்க்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்கறது இல்லைன்னா மொபைல் போன் பழக்கப்படுத்தாம அவங்களோட திசை அவங்களோட கவனத்தை எப்படி நம்ம திசை திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை சொல்லிக்கலாம். சாப்பிடும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சிறிது நேரம் ஒரு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். விளையாடுறதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும், அதுக்குன்னு ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். சரியான நேரத்தில் தூங்கணும். வீட்டில் எல்லார்கிட்டையுமே கலந்து பேசணும். வீட்டு பணிகளில் நம்ம அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். பணத்தோட மதிப்பை புரிய வைக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இயற்கையையும் மதிக்கணும், மற்றவர்களோட பிரைவசியையும் மதிக்கணும். சிறுநீர்களின் நிகழ்ச்சியில் அடுத்ததா நம் நாடு திரைப்பட பாடல்.

ஒரு குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ இல்லைங்க, அவங்களோட வாழ்நாள் முழுவதும் பயணிக்கக்கூடிய நல்ல பழக்கங்களும் நல்ல பண்புகளும் தான். இன்னைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பழக்கம் நாளைக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஆனால் குழந்தைகளிடம் சொல்லிக் கொடுப்பதை விட நாமே அதை வாழ்ந்து காட்டணும். ஏன்னா குழந்தைகள் நம்ம வார்த்தைகளை மறந்துடலாம், ஆனால் நம்ம செயல்களை மறக்கவே மாட்டாங்க. குழந்தைகளோட அன்பா பேசுங்க, அழகாக வாழுங்க. இன்றைய ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பழக்க வழக்கம் என்ற தலைப்பில் தோழிகள் பங்கேற்று அவங்களோட அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகளுக்கும் கேட்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

0: அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். நல்லாட்சிக்கு ஈடான அறிவுசார் திறன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் சமஸ்கிருத மேற்கோளை பகிர்ந்துள்ள பிரதமர், அறிவுத்திறன் ஞானத்தையும் வளத்தையும் முன்னெடுத்துச் சென்று மகிழ்ச்சியையும் சுய மரியாதையையும் உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஆளுமையுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், ஊட்டச்சத்து இயக்கம் தாய் செய் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களின் வளத்தையும் உறுதி செய்வதாக கூறினார். சமச்சீரான ஊட்டச்சத்தே வளமான தேசத்தின் வலுவான அடித்தளம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொதுப்பணியை எடுத்துரைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி மக்கள் நல சேவை இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைத்து பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜோதி கலச யாத்திரை நடைபெறும் என்றார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். வரும் 17ஆம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அலுவலரின் உத்தரவிற்கு ஏற்ப 9க்கும் மேற்பட்ட பறக்கும் படை வாகனங்களும் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் புதுச்சேரியில் தலா 1 தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தத்தன்சாவடி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் தொழில் உற்பத்தி முதலீடு வாய்ப்புகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கசகஸ்தான் வர்த்தக துணை அமைச்சர் ஐத்தாருடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் உயர்நிலை வர்த்தக குழுவினரை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் கசகஸ்தான் நாட்டின் முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயாளிகளை காண வருபவர்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவர் என்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்நடவடிக்கை என்றார். மருத்துவமனைகளுக்கு பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: உள்நோயாளிகள் அனைவருக்கும் மருத்துவமனையிலே நாங்க உணவு கொடுக்கிறோம். அதுக்காகதான் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு நம்மளே பிளேட்ஸோட நம்ம சர்வ் பண்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்படும். இனிமேல் வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு உள்நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கூட ஒரு அட்டண்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மக்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: இதனிடையே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வரும் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு கூடுதல் தர

0: துடனும் அதிக எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கதர் மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். காட்பாடியில் உள்ள விளையாட்டு மைதானம் செல்லும் வழியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்டநாள் கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர், உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் பேணிக்காக்க வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், மல்லர்கம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் மாணாக்கர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இதனை துவக்கி வைத்தார். அரியலூர், கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. தமிழக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 50 கோடி ரூபாய் நிதி உதவியை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்றார். நாகர்கோவிலில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கற்றிடு சுற்றிடு திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியைச் சேர்ந்த 55 அரசு பள்ளி மாணாக்கர் பெங்களூர் இஸ்ரோ மையத்தை பார்வையிட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாணவியும் தங்களது அனுபவங்களை செய்தியாளரிடம் எடுத்துரைக்கையில்,
1: தமிழ்திறனாளி தேர்வு இந்த 3 தேர்வுகள்லயும் வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ, டைரக்ட் லேர்னிங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பெங்களூருக்கு 2 நாள் எக்ஸ்போஷர் விசிட் அழைத்து சென்று இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இந்த பெங்களூர் எக்ஸ்போஷர் விசிட்ல 2 முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
2: என் பேரு ஆலியா, நான் என்ன தூத்துக்குடி கலெக்டர் வந்து எங்களுக்கு பெங்களூர்ல URSC-க்கும் விஸ்வேஸ்வரய்யா மியூசியத்துக்கும் கூட்டு போனாங்க. நாங்க அங்க போய் நிறைய சந்திராயன் 1, 2, 3, மங்கள்யான் இதெல்லாம், ஆதித்யா L1 இதெல்லாம் எங்க லேண்ட் பண்ணாங்க, எப்படி லேண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
0: நேபாள பெருவெள்ளத்தை தொடர்ந்து காட்மண்டு சென்றுள்ள இந்திய தடயவியல் குழு இதுவரை 1400-க்கும் மேற்பட்ட DNA மாதிரிகளை சேகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இதுவரை 378 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே அங்குள்ள சுரங்கத்தில் உள்ள தண்ணீரையும் சேற்றையும் அகற்றி தேடுதல் பணிகளை இந்திய கூட்டு தொழில்நுட்ப குழு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இப்பணிகள் இன்னும் 1-2 நாட்களில் முடிவடையும் என தெரிகிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இம்மாதம் 17 நடைபெறும் ஊர்வலத்திற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் போன்றவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஸ்வீடனின் ஆலிவர் ஜொஹன்சன் இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 1:01 நேரம், 1:55 திரை இசை.

தாரி தத்தாம் தான தத்தா ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க கத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்க தத்தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்க

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: திரை இசையில் இனி உன்னை தேடி திரைப்பட பாடல் ஹரிகரன் பாடியிருக்காங்க. பழனி பாரதி வரிகள்ல தேவாவின் இசையில.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

திரையிசையில் இன்னைக்கு கேட்போம் என் சுவாச காற்றை திரைப்பட பாடல். பாலக்காட் ஸ்ரீராம், ஹரிணி, அனுபமா பாடியிருக்காங்க. ஏ ரஹ்மான் இசையில வாலியின் வரிகள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

திரை இசையில் இனி நிலவி முகம் காட்டு திரைப்பட பாடல், சங்கர் மகாதேவன் சுஜாதா மோகன் பாடியிருக்காங்க. உம்மேதா வரிகள் அமைச்சிருக்காரு இளையராஜாவின் இசையில.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870. குமரிப்பன் மலை 120 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில். அடுத்ததா சங்கமம் திரைப்பட பாடல். நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்காங்க வைரமுத்துவின் வரிகளிலேயே. ரஹ்மான் இசையில்

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தேனீ வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நுள்ளிவிளை சுபாஷ் அவர்கள். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம், கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: திரை இசையில் இனி என்றென்றும் காதல் திரைப்பட பாடல் சுஜாதா மோகன், எஸ் என் சுரேந்தர் பாடியிருக்காங்க. மனோஜ் பட்நாகர் இசையில, பொன்னியின் செல்வன் வரிகளில்.

0: இசையிலினி முதல்வன் திரைப்பட பாடல் பிரவீன்மணி வசுந்தரா தாஸ் பாடியிருக்காங்க. வைரமுத்துவின் வரிகள்ல ஏறமான இசையில்
1: Shakalaka baby, shakalaka baby.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வேலூர், திருவள்ளூர், சென்னை பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. வேலூர் மாவட்டம் மேலாலுத்தூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும்

ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில் கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவானது.

0: ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நாளை மறுநாள் 11ஆம் தேதியன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதியன்று மதுரை, தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தென்கடலோர தமிழ்நாட்டில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலூர் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு மதம் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சில சமயங்களில் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி, சென்னை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும், இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு
3: தென்

0: சவுண்ட் இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. தேனி நேரம் வெள்ளித்திரையில் ஒரு இசை குடும்பத்துல பிறக்கிறது ஒரு வரம் தான். ஆனா அந்த இசை குடும்பத்துல நிழலை தாண்டி தனக்கென ஒரு இசை அடையாளத்தை உருவாக்குறது ஒரு பெரிய சாதனை தாங்க. இசைஞானி இளையராஜாவோட மூத்த மகன் யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி ஆகியோரோட சகோதரர் சின்ன வயசுலேயே இசை கருவிகளோடு பயணத்தை தொடங்கி பின்னர் திரைப்பட இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் தனக்கென ஒரு பாதையை உருவாக்கியவர் தான் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நாம தேனி நிறம் வெள்ளி திரையில இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த 1 மணி நேரம் அவர் இயற்றிய பாடல்களோட இசை பயணத்தை செய்ய போறோம். நிகழ்ச்சியில முதலாவதா அவர் இயற்றிய ஒரு பாடல் கேட்டலாம். பாண்டியன் திரைப்படத்திற்காக மனோ கே சித்ரா பாடியிருக்காங்க பஞ்சர் நாள் சலத்தின் வரிகள்ல.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: கார்த்திக் ராஜா அவர்களை ஒரு குட்டி இளையராஜான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இளையராஜாவோட எல்லா இசையும் சரி, பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் குறிப்பாக இளையராஜா அவர்கள் நல்ல கேலி கிண்டல் பண்ணுவாராம், மிமிக்ரியும் பண்ணுவாராம். அந்த மிமிக்ரி திறன் இவருக்கும் இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களை பார்த்த அளவுக்கு இவரை நாம எந்த ஸ்டேஜ்லையும் பார்த்தது கிடையாது, எந்த ஷோலையும் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு பர்சன் இருக்காரான்னு பல பேருக்கும் தெரியாம கூட இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சைலண்டான மனுஷனா, இப்போ வரைக்கும் யார் கண்ணுக்கும் படாம ஒரு மியூசிக் டைரக்டரா பல பாடல்களை நமக்கு இசையமைச்சு கொடுத்துருக்காரு. ஓ, அதெல்லாம் இவருடைய பாடல்களான்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவருடைய பாடல்கள் இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டான பாடல்களா இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததாக இவர் ஏற்றிய பொன்னுமணி திரைப்பட பாடல் இளையராஜா பாடியிருக்காங்க, ராஜஸ்ரீ வரிகள் அமைச்சிருக்காங்க.

0: சொக்குப்பொடி போட்டதடி சொன்னபடி.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர் சுங்கான்கடி நாகர்கோவில். கால் 8780198870.

இசை குடும்பத்தில் பிறந்ததுனால என்னவோ இவரை தொடர்ந்து இசை வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். இவர் இசையை தொடர்ந்து போகவே இல்லை. இவர் அப்பாவால் மட்டும்தான் இவர் பியானோ கிளாஸாக இருக்கட்டும், கிட்டார் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டாராம். இவருக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும், பாட்டு பாடணும், கம்போஸ் பண்ணணும் இது போல எந்த ஆசையுமே இல்லையாங்க. இருந்தாலும் இசையை இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. குறிப்பா ஆங்கில இசையை ரொம்ப ரொம்ப விரும்புவாரா கார்த்திக் ராஜா. நிகழ்ச்சியில அடுத்ததா அலெக்சாண்டர் திரைப்பட பாடல் உன்னிகிருஷ்ணன் பவதாரணி பாடியிருக்காங்க, பாரதி பாஸ்கர் வரிகள் எழுதியிருக்காரு.

அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங்க விளம்பர தார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு நம்ம தேனி நிறம் பகுதியில் வெள்ளித்திரையில கார்த்திக் ராஜா பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கார்த்திக் ராஜா 1973 June 29 பிறந்தாரு. இவருக்கு இவங்க அப்பா தான் இசைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய டைம் இவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசுவாங்களாம். இவருக்கு அப்புறம் பிறந்தவங்க பவதாரணியா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே என்ன அப்பாவும் மகனும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க, அண்ணனுக்கு தான் அப்பா எல்லாமே சொல்லித்தராரு, நமக்கு ஒண்ணுமே சொல்லித்தர மாட்டேக்காரு அப்படிங்கிற ஏக்கங்கள்லாம் கூட இருந்திருக்கான். குறிப்பா பவதாரணி கார்த்திக் ராஜாவோட செல்ல பிள்ளையாவே வந்தாராம். ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்த காலகட்டத்துல இவரு தான் அவங்கள ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டாராம். இவர் ஸ்கூலில் படிக்கும்போதே, அதாவது செயின்ட் பீட் ஸ்கூலில் ஸ்கூல்லையும் பாஸ்ட் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் இவருடைய ஸ்கூல் வாழ்க்கையை இவர் முடித்தார். அதனால் ஸ்கூல் படிக்கும்போதே இவருக்கு வாய்ப்பு வந்ததுனால காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுச்சு. இன்னும் கார்த்திக் ராஜா பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடல் கேட்டு வந்தா, நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்திற்காக விபா சர்மா ஹரிகரன் பாடியிருக்காங்க, பழனி பாரதியின் வரிகள்ல.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 3:31 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனி நேரம் பகுதியில் வெள்ளித்திரையில். இன்னைக்கு நம்ம இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவோட இசை பயணத்துல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். கார்த்திக் ராஜா ட்ரினிட்டி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல ஜாயின் பண்றாரு. இவரோட 13 வயசுல இவருக்கு படங்கள்ல கீபோர்டு வாசிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அதுவும் இவரோட அப்பா மூலமா தான் கிடைக்குது. 1987 வெளியான நினைக்க தெரிந்த மனமே இந்த படத்துல இவர் ஒரு கீபோர்ட் பிளேயரா இருந்திருக்காரு. இதை தொடர்ந்து கமலஹாசன் அவர்களோட நடிப்புல வெளியான நாயகன் படத்திலையும் கீபோர்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. இப்படி அப்பாக்கு கீபோர்ட் பிளேயரா இருந்து ஒரு பாயிண்ட்ல மியூசிக் டைரக்டராக காரணமும் இவருடைய அப்பா தானா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிறது உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்பட பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடியிருக்காங்க. பா விஜயின் வரிகளில் இவரோட இசையமைப்பில்

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தேனீ வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நுள்ளி விளை சுபாஷ் அவர்கள். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம், கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் GT முரளி ராகினி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.

1992 வெளியான பாண்டியன் படத்துல பாண்டியனின் ராஜ்யத்தில் இந்த சாங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் இவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு பாட்டு எழுத போறோம், நீங்க தான் மியூசிக் போடணும்னு யதார்த்தமா பேச அவர் அப்பாவும் போடா போய் போட்டு கொடுத்துட்டு வாடான்னு சொன்னாராம். கார்த்திக் ராஜா அந்த மியூசிக் போட்டதுக்கு அப்புறமா இவர் ஒரு ஸ்டேஜில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு நினச்சிட்டு போனாராம். அதாவது சில சமயங்களில் இளையராஜா ரொம்ப பிஸியாக இருக்கும்போது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெலாம் இளையராஜா சார்பில் கார்த்திக் ராஜா தான் போய் வாங்குவாங்க. அந்த மாதிரி நினச்சி தான் இவர் போனாராம். அந்த சமயத்தில் இவர் தான் இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை அறிமுகப்படுத்தினாங்களாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம். த்ரீ ரோசஸ் திரைப்பட பாடல் பவதாரணி அனுபமா ஃபெபி பாடியிருக்காங்க. அந்த பாடல் இது

தேனி நிறம் பகுதியில் வெள்ளித்திரையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்னைக்கு நம்ம இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா படத்தை பத்தி தான், அவர்களோட இசையமைப்பு படத்தை பத்தி தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1993 வெளியான ஆத்மா படத்துல நினைக்கின்ற பாதையில் இந்த பாட்டுக்கும் இவர் தான் இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம விவிலியம் என்று ஒரு டிவி சீரியலோட டைட்டில் சாங்குக்கும் இவர் தான் இசையமைச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு படங்கள்ல ஒவ்வொரு பாட்டுக்கும் இசையமைச்சிட்டு இருந்த சமயத்துல தான் 1996 வெளியான அலெக்சாண்டர் விஜயகாந்த் நடிச்ச படத்துல தான் இவர் முழு நேர இசையமைப்பாளரா அறிமுகமானார். அடுத்ததான் அஜித் விக்ரம் நடிப்பில் வெளியான உல்லாசம். இந்த படத்தில் வந்த கொஞ்சம் மஞ்சள் சாங் வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு. நிறைய பேரோட ஃபேவரட்டான சாங் உல்லாசம் திரைப்படத்தில் வீசும் காற்றுக்கு. இந்த பாடலுக்கும் இவர் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த பாடல் உருவானதே ஒரு வேற ஒரு பாடலுக்கு போடப்பட்ட டியூன் மற்றும் வரிகளை அதை மாதிரி வேணும்னு கேட்டதுனால ஏன் அதே மாதிரி அதையே எடுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துட்டாராம் கார்த்திக் ராஜா. நிகழ்ச்சியில அடுத்ததா உல்லாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுடலாம். ஹரிஹரன் ஹரிணி பாடியிருக்காங்க பழனி பாரதியின் வரிகளை.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்கரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: காதலா காதலா படம், இந்த படத்துல வந்த எல்லா சாங்குமே இவரு தான் கம்போஸ். அதாவது கார்த்திக் ராஜா தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா காசு மேல காசு வந்து சாங் ரெக்கார்டிங்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷூட் தான் பண்ணிருக்காங்களாம். உள்ளம் கொள்ளுதே போகுதே, உள்ளம் கொள்ளை போகுதே படத்துல கவிதைகள் சொல்லவா, புயலே புயலே, இந்த ரெண்டு பாடல், இந்த பாடல்கள் ரெண்டுமே சூப்பர் ஹிட் தான். இதுல புயலே புயலே சாங்க உதித் நாராயணன் தான் எப்படியாவது பாட வைக்கணும்னு நினைச்சு அவரையே பாட வச்சாங்களாம். டும் டும் டும் படத்துல ரகசியமாய் பாடலும் சரி,

0: ஆல்பம் படத்தில் உள்ள செல்லமை செல்லம் பாடலும் சரி, இந்த சாங்ஸுமே ஒரே ஸ்ருதியில் தான் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு சாங்குமே ஒரே ஸ்ருதியில் தான் போட்டிருப்பாரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, செல்லமை செல்லம் சாங் வந்து அவருடைய மனைவிக்காக எழுதின பாடலாம். ஜூன் 8, 2000 கார்த்திக் ராஜா ராஜேஸ்வரி என்பவரை ஆந்திரா திருப்பதியில் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு?
3: நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை TC டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது OTP, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
7: RBI சொல்கிறது, OTP அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
8: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
0: இப்ப வரைக்கும் தன்னோட அப்பா கிட்ட பேசவே பயப்படுவாங்க கார்த்திக் ராஜா. எந்த ஒரு டியூன் போட்டாலும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அப்பா கிட்ட தான் காட்டுவாங்க, ஆனா இவர் மட்டும் காட்டவே மாட்டாராம். இசைஞானி இளையராஜாவின் மகன் என்ற அடையாளம் கார்த்திக் ராஜாவுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா கார்த்திக் ராஜா என்ற இசையமைப்பாளர் என்ற தனி அடையாளத்தை உருவாக்கியது அவருடைய இசை. சின்ன வயசுல கீபோர்ட் வாசித்த ஒரு குழந்தை, தந்தையின் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இசையை கற்றுக்கொண்ட ஒரு இளைஞர், பின்ன திரைப்பட இசையமைப்பாளர், பாடகர், பல மொழிகளில் இசையமைத்த கலைஞர், இப்படி பல பரிமாணங்கள் கொண்டது கார்த்திக் ராஜாவின் இசைப்பயணம். சில இசைகள் வந்து காலத்தை நமக்குள்ள மீண்டும் கொண்டு வரும். கார்த்திக் ராஜாவின் இசையும் அப்படிதான். நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்க போற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆல்பம் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, நா முத்துக்குமார் வரிகள்ல. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவிற்காக ஸ்ரேயா கோஷல் இந்த படத்துல பாடிய முதல் தமிழ் பாடல் இதுதான்.

நேர்களே, இதுவரை தேனி நிறம் வெள்ளித்திரையில் கார்த்திக் ராஜாவின் இசை பயணத்தில் பயணம் செய்தோம். நிறைவு பெறுகிறது தேனி நிறம் பகுதியில் வெள்ளித்திரையில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: நேயர்களை நீ கேட்க இருப்பது அரசு இ-மார்க்கெட் தளம் குறித்த சிற்றுரை. அரசு இ-மார்க்கெட் தளம் சுருக்கமாக ஜெம் என அழைக்கப்படும் அரசின் இணையவழி கொள்முதல் தளமாகும். இதனை ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கின்றனர். டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் அரசின் செயல்பாடுகளை மேலும் வெளிப்படையானதாகவும் விரைவானதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதில் தொழில்நுட்பம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை இணையத்தின் மூலம் கொள்முதல் செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான தளமே கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கப்படும் அரசு இ-மார்க்கெட் தளம், அதாவது ஜெம். முன்னொரு காலத்தில் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பல்வேறு நடைமுறைகள், ஆவணங்கள் மற்றும் அதிக நேரம் தேவைப்பட்டது. ஆனால் அரசு இ-மார்க்கெட் தளத்தின் மூலம் கணினி, உபகரணங்கள், மரச்சாமான்கள் போன்ற பொருட்களையும், போக்குவரத்து, ஆலோசனை, பராமரிப்பு போன்ற சேவைகளையும் ஒரே இணையவழி தளத்தில் எளிதாக பெற முடிகிறது. அரசு இ-மார்க்கெட் தளத்தின் மிகப்பெரிய சிறப்பு வெளிப்படைத்தன்மையாகும். பல விற்பனையாளர்கள் தங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் வாங்குபவர்கள் பல்வேறு தேர்வுகளை ஒப்பிட்டு தரம் மற்றும் விலையின் அடிப்படையில் சரியான முடிவை எடுக்க முடிகிறது. மேலும் இந்த தளம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், பெண் தொழில் முனைவோர் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இதன் மூலம் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா, வோக்கல் ஃபார் லோக்கல் போன்ற தேசிய முயற்சிகளுக்கும் ஊக்கம் கிடைக்கிறது. உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில் முனைவோரை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் அரசின் கொள்முதல் நடைமுறைகளில் நேரம் மற்றும் செலவையும் குறைக்க அரசு இ-மார்க்கெட் தளம் உதவுகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தில் அரசு சேவைகளும் கொள்முதல் நடைமுறைகளும் நவீனமயமாக வேண்டும். எளிமை, வெளிப்படைத்தன்மை, போட்டித்தன்மை மற்றும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற அடிப்படையில் செயல்படும் அரசு இ-மார்க்கெட் தளம் இந்தியாவின் டிஜிட்டல் நிர்வாகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நேரில் இதுவரை கேட்டது அரசு இ-மார்க்கெட் தளம் குறித்த சிற்றுரை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:06. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வரப்போகுது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். எஸ் ஏ ராஜ்குமார் பாடல் வரிகள்ல ஹரிஹரன் குரல்ல கண்ணப்பட பகுதி யாத்திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இலிருந்து நேயர்கள் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:11. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது ரஞ்சித் பரோட் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல ஹரிஹரன் சித்ரா குரல்கள்ல VIP திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:17. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது தேவா இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் மகாநதி சோபனா குரல்கள்ல கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்பட பாடல்.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்குளியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:23. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல ஹரிஹரன் குரல்ல துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்பட பாடல்.

0: കുലശേഖരം തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി 10th ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ സെപ്റ്റംബർ 13 ഞായറാഴ്ച.
1: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടും.
0: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി കുലശേഖരം തമിഴ്നാട്.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டோம்.
1: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
2: ஆமாம் மன்னா.
1: யானைப்படைகள்
2: தயார் மன்னா.
1: குதிரைப்படைகள்
2: கிளம்பிவிட்டது மன்னா.
1: சரி, புறப்படுவோம்.
3: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
3: அது வந்து மன்னா.
1: சரி, புறப்படுவோம், வாரும்.

0: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
0: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
0: நாம் தானே மன்னா.
1: நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
0: அதுதானே பார்த்தேன். இவராவது

இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து தேனி வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நுள்ளி விளை எஸ் சுபாஷ் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி, இதில் பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு தளம் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். காத்திருப்பு அழகானது, அதுவும் 12 ஆண்டுகள் காத்திருந்து பூக்கும் குறிஞ்சிப்பூ போல ஒருவருக்காக காத்திருப்பது இன்னும் அழகானது. மலரே குறிஞ்சி மலரே என்று கூப்பிட்டால் அது வெறும் வார்த்தை அல்ல, காத்திருக்கும் காதலின் குரல். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது MS விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகள்ல KJ ஏசுதாஸ், S. ஜானகி குரல்கள்ல டாக்டர் சிவா திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
4: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தனும். நற்கடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
3: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:08. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். பூவை பார்த்தால் மழை தூவும் என்பார்கள், ஆனால் நீ பார்த்தாலே என் மனதுக்குள் பூமழை தூவுகிறதே. ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, ஒரு வார்த்தை, இது போதாதா? ஒரு ஜென்மம் முழுவதும் வாழ்வதற்கு பூவை தூவி மழை பெய்யுமா?

மழையாய் பூ பொழியுமா, அதை பார்க்கத்தான் இந்த பாடல். இப்போ உங்களுக்காக வரப்போகுது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்கள்ல நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட பாடல். இப்போ உங்களுக்காக வரப்போகுது பாடல் கேட்கலாம்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் செப்டம்பர் 13 ஞாயிறாഴ്ച.
5: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
4: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി കുലശേഖരം തമിഴ്നാട്.
3: நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:16. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். பூவரசம்பு பூத்தாச்சு என்றால் வெறும் பூ பூத்த செய்தி அல்ல, அது ஒரு கிராமத்தின் செய்தி, காற்றில் மெல்ல ஆடும் இலையின் செய்தி. யாரோ ஒரு பெண் யாரையோ நினைத்து வெட்கப்படுகிறாள் என்று அர்த்தம். அவள் சொல்லாத காதலை அந்த பூ சொல்லிவிடுகிறது. இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகள்ல எஸ் ஜானகி குரல்கள்ல கிழக்கே போகும் ரயில் திரைப்பட பாடல்.

0: ஏ செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10 ஆண்டு கொண்டாட்டம்.
7: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
6: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
7: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
8: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். இதில் தேனி வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நுள்ளி விளை எஸ் சுபாஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு தளம் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:23. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். ஒரு பூவிடம் போய் பேசு என்று கேட்பது எவ்வளவு பெரிய காதல்.

அவள் பேச மறுக்கிறாள் என்பது கோபமல்ல, அது ஒரு சிறு இடைவெளிதான். இந்த இடைவெளியில் தான் காதல் இன்னும் ஆழமாகிறது என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது சிவா இசையல் வைரமுத்து பாடல் வரிகள்ல, ஹரிஹரன் சுஜாதா குரல்கள்ல பூமகள் ஊர்வலம் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:30. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். மல்லிகை பூவை இன்னொரு மல்லிகை பூவிடம் காட்டுவது எதற்கு? உன்னை போலவே இன்னொன்று இருக்கிறது பார் என்பதற்கு அல்ல. உன்னை போல அழகானது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்பதே. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் தாமரை பாடல், வரிகள்ல பி உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குரல்கள்ல உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்பட பாடல்.

0: வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
1: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:35. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். பூ என்ற சொல்லை ஒரு முறை சொன்னால் அழகு, பல முறை சொன்னால் காதல். அந்த பூவுக்கு நான் தரும் விலை என் ஒவ்வொரு நொடியும் உன் வாசத்தை நினைத்து வாழும் வாழ்க்கை. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது யுவன் சங்கர் ராஜா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள்ல நித்யஸ்ரீ மகாதேவன் குரல்ல பூவெல்லாம் கேட்டு பார்த்திரைப்பட பாடல். இப்போ உங்களுக்காக வரப்போகுது, கேட்கலாமா?

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:43. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நான் வைத்த பூச்செடி உன் தோட்டத்தில் வளர்கிறது. இப்போது அது பூத்திருக்கிறது. அந்த பூவை நானே பறிக்க வந்திருக்கிறேன் திருமண மலர்களாக. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது வித்யாசாகர் இசையில் சுர்ணலதா குரலில் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்பட பாடல். இப்போ உங்களுக்காக வரப்போகுது, பாடலை கேட்கலாமா?

தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால்

0: இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:49. இனிமையான மாலை பொழுதியில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். சில பூக்கள் பூப்பதில்லை, தாக்கின்றன. அழகாக பூப்பது செடியின் வேலை, சுகமாய் தாக்குவது உன் வேலை என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் விஜய் ஆண்டனி இசையில், கலைக்குமார் பாடல் வரிகள்ல ஜனனி ஐயர், வி பிரசன்னா குரல்கள்ல நினைத்தாலே இனிக்கும் திரைப்பட பாடல். இப்ப உங்களுக்காக வரப்பகுதி கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:55. குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம், பூக்கள் பூக்கும் தருணம் ஒரு முறைதான் வரும், ஆனால் உன்னை பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் எனக்குள் பூக்கள் பூத்துக்கொண்டே இருக்கின்றது. நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகள்ல ரூப்குமார் ரத்தோர், ஹரிணி, ஆண்ட்ரியா குரல்கள்ல மதராசப்பட்டினம் திரைப்பட பாடல்.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
2: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
1: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
0: இன்றைக்கு இனி நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து தேனி வளர்ப்பும் வருமான வாய்ப்பும், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நுள்ளி விளை எஸ் சுபாஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு தளம் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம், இதில் சென்னை எம் சுபா அவர்கள் தொகுத்தனுப்பிய அவள் என்னும் தலைப்பில் தொகுத்தனுப்பிய பாடல்களை கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 பன்னிசை, இதில் குமார வயலூர் சி திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு கற்புகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை கேட்கலாம். பொது அறிவு வினாவிடையை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 1 மணி, 3 மணி, 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம் ஆகியன கேட்கலாம். தொடர்ந்து திரை இசையும் இடம்பெறும். நாளை காலை 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நாளை காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:35 3 in 1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் திரை இசை கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நாளை காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி குண்டக்க மண்டக்க நேரலை. 10:30 குமரி பண்பலையின் குண்டக்க மண்டக்க நேரலை கேட்கலாம். 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா இடம்பெறும். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நீரழிவினை கட்டுப்படுத்துவதற்கான ஊட்டச்சத்து உணவுகள் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்ஷிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையும் கேட்டு மகிழுங்க.

0: gold and 4 bronze medals. On the final day today, double Paralympics medalist Harvinder Singh and reigning world champion and world number one Sheetal Devi led India's medal charge. And with that, we end this news bulletin.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வருவாய் கோட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர்க்கு முகாம் நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நாளை முற்பகல் 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. எனவே அகஸ்தீஸ்வரம் தோவாளை வட்டத்திற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டும் தங்கள் குறைகள் தொடர்பான இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடையாளம் தெரியாத ஆண் சடலம் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 1ஆம் தேதியன்று வீராணி ஆலூருக்கும் நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட இருப்பு பாதை தண்டவாளத்தில் சுமார் 65 வயது மதிப்பிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற வேட்டியும் சந்தன நிறத்தில் சிகப்பு நீளம் சின்ன கோடு போட்ட அரக்கே சட்டையும் அணிந்துள்ளார். இடது கைக்கு கீழ் ஒரு கருப்பு மச்சமும் இடது விலாவுக்கு கீழ் கருப்பு மச்சமும் உள்ளது. விவரம் தெரிந்தவர்கள் குளித்துறை காவல் நிலையத்தை 0462240094 மற்றொரு எண் 9498101999 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு விவரம் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இம்மாதம் 2ஆம் தேதியன்று நாகர்கோவில் டவுனுக்கும் இரணியல் ரயில் நிலையத்திற்கும் இடையே உள்ள இருப்பு பாதை தண்டவாளத்தில் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் ரயிலில் அடிபட்டு தலையில் ஆழமான காயம் ஏற்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த அவர் இறந்துவிட்டார். இவருடைய உயரம் 163 சென்டிமீட்டர், நீள்வட்ட முகம் உடையவர். மார்பு பகுதியின் மத்தியில் ஒரு கருப்பு மச்சம், வலது பக்க மார்பின் கீழ் ஒரு கருப்பு மச்சமும் காணப்படுகிறது. இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் குளித்துறை காவல் நிலையத்தை 0462240094 என்ற எண்ணிலோ 9498101999 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். உலக திறன் போட்டி 2026 இந்தியா பங்கேற்கும். போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டி 2027 பதிவுகள் துவங்கியுள்ளன. உலக அளவிலான திறன் போட்டியில் பங்கேற்க ஏதுவாக தொடக்க நிலையில் இந்திய அளவிலான திறன் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த திறன் போட்டிக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 15ஆம் தேதி கடைசி நாளாக உள்ளது. இது தொடர்பாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளாா்.

அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பதற்கான நேரடி மாணவர் சேர்க்கை 14/9/2026 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் ரூபாய் 2,287 செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 சேவை செய்திகள் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:17. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th ஆனிவர்சரி செலிபிரேஷன் செப்டம்பர் 13 ஞாயிறாഴ്ച.
8: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தணும். நறுக்கெடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
7: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
9: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
10: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
9: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
10: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
11: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
12: கண்டிப்பா.
11: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
12: அதுவும் பண்ணலாம்.
11: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
12: அதுவும் தான் பிரதர்.
11: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
12: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
13: யோனோ SBI, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
14: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
15: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
14: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
15: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
16: மற்றும்
17: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்கலாம்.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
0: குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் முதலில்

0: குளித்துறை மறைமாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: மெல்லிசையில் இனி கேட்கலாம்.

0: மீண்டும் சற்று நேரத்தில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்.

0: கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயல்சீமா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியின் பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையம் மற்றும் செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையத்தினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாந்துறை கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மோதிரங்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீத்தல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தையும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் பாவனாவும் சரிதாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தோமன் குமாரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-14 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் கோகி ஒகாவாவை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல்.

0: அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கல பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் அண்ணாமலை திரைப்பட பாடல்.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:46. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது வித்யாசாகர் இசையில் வாலி பாடல். வரிகள்ல SB பாலசுப்ரமணியம், குரல்ல சந்திரமுகி, திரைப்பட பாடல்.

0: ശുക്ലശേഖരം തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി 10th ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ സെപ്റ്റംബർ 13 ഞായറാഴ്ച.
1: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടും.
0: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി കുലശേഖരം തമിഴ്നാട്.
2: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
4: தங்க நகைகள் செய்குலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
3: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:53. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல மனோ சுஜாதா மோகன் குரல்கள்ல முத்து திரைப்பட பாடல்.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
2: தங்க நகைகள் செய்குலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
1: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
0: இன்னிசையில் முதலில் சி சரோஜா, சி லலிதா ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 இன்னிசை நேரம் கேட்டோம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
2: கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் துறையின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 5000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் வகையில் 100 மேற்பட்ட பிரபல தனியார் நிறுவனங்கள்

0: கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தன. முகாமின் நிறைவாக முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட 1500 வேலை நாடுநர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநில அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட அளவிலான வீரர்கள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காட்டு யானைகள் கிராமப்பகுதிக்குள் நுழைந்ததை அடுத்து விளைநிலங்களில் இருந்த தக்காளி, முட்டைக்கோசு உள்ளிட்ட பல்வேறு காய்கறி வகைகளை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் மாவட்ட கால்நடைத்துறை சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாய்கள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றது. இதில் 43 வகையான நாய்களில் 200 மேற்பட்டவை கலந்து கொண்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர மாநில எல்லையினை ஒட்டி உள்ள சிகரமானப்பள்ளி கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயி ஆனந்தன் என்பவர் தனது நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த 3 மாதத்தில் 5 மேற்பட்டோர் யானைகள் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து இந்த கிராம பகுதியில் உள்ள 200 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர், காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி யானைகள் ஊருக்குள் வருவதை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் பெண் விவசாயிகள் 100 ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் திருவிழாவினை நடத்தினர். கடந்த வாரம் நடைபெற்ற நெல் திருவிழாவில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் விதையில் இருந்து உருவான பயிர் வகைகளை கைகளில் சுமந்து கொண்டு கும்மி நடனமாடி வந்து நிகழ்வில் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட 21 டன் குட்கா பொருட்கள் அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், மாவட்டத்தில் நிரந்தரமாக உள்ள 9 சோதனை சாவடிகள் மற்றும் தற்காலிகமாக உள்ள 6 சோதனை சாவடிகளில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக 24 மணி நேர தொடர் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறினார். மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசின் சாதனைகள் குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நடப்பு ஆண்டுக்கான சிறந்த மாங்கனியாக பங்கனப்பள்ளி மற்றும் மல்கோவாவினை தேர்வு செய்து அதனை உற்பத்தி செய்த விவசாயிக்கு சிறந்த விவசாயிக்கான விருதினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைத்திருக்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மனுக்கள் வழங்குகின்ற பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஏற்பாட்டின் பேரில் முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தின் மூலமாக 15 வினாடிகளில் மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரமாக மனுக்களை வழங்கும் போது பொதுமக்களுக்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும், இதனை கருத்தில் கொண்டு 15 வினாடிகளில் மனுக்களை பதிவு செய்து உரிய அதிகாரிக்கு பார்வர்ட் செய்யும் வகையில் இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கடந்த வாரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு

0: வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்கு உட்பட்ட 14 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான 3 ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10,783 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இதன் மூலம் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுர குமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின்போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர்

0: அமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூன்று இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் ஏழு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குழந்தைகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பீகாரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதத்தில் இயல்பை விட 31% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட நாடாளுமன்ற துணைக்குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. RSP உறுப்பினர் சுஷீலா கட்கா இந்த துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-10, 15-11 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜோ யு யோவை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் டெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கதம் இணையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமத் ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.

0: किसानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
0: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 to 34 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 to 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். நடவு செய்யப்பட்ட பல வகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். மழை குறைவாக இருப்பதால் கிராம்பு மரங்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருப்பதால் மரவள்ளி கிழங்குகளுக்கு மீன் எண்ணெயில் ரோஸ்லின் சோப் 25 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். வாழை மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாக சல்பைட் மற்றும் போரிக் அமிலத்தை 3, 5 மற்றும் 7 மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்க வேண்டும். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1.0% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்க வேண்டும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டிகளை அல்லது தென்னை நார்கழிவுகளை பரப்பி மண்ணில் நீர்வளத்தை பாதுகாக்கலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இனி கேட்கலாம்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தேனீ வளர்ப்பும் வருமான வாய்ப்பும், நுள்ளிவிளை எஸ் சுபாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுது சுரபி, பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம், கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளி ராகினி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை விளைச்சலையும் செழிப்பையும் நமக்கு தந்து எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. ஆகவே இயற்கை விவசாயம் பேணுவோம்.

0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இனி தேனீ வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் நுள்ளிவிளை எஸ் சுபாஷ் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்னோட பேர் வந்து சுபாஷ் மேடம். என்னோட வீடு வந்து நுள்ளிவிளையில இருக்குது. 2014 இருந்து தேனீ வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
2: இப்போ நீங்க தேனீ வளர்ப்பு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, இது மட்டும்தான் பண்றீங்களா, வேற என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க
3: மேடம்? அப்புறம் தென்னை விவசாயம், வாழை விவசாயம், அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த நாட்டுக்கோழி பண்ண மாதிரி இந்த விவசாய பண்ணை கொள்ளாடி வச்சிருக்கேன் மேடம்.
2: ஒருங்கிணைந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு, அதுல எவ்வளவு கோழி வச்சிருக்கீங்க?
3: 100 மேல வச்சிருக்கேன் மேடம்.
2: அது தனியாவே நீங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி?
3: ஆமா, 2 செட் வச்சிருக்கேன். குஞ்சு கோழிகள் தனியா ஒரு செட்டு, பெரிய கோழிகள் ஒரு செட்டு, அப்படி வச்சு ஃபுல்லா ஓப்பன்ல மேய விடுற மாதிரி, தோட்டம் ஃபுல்லா மேயறது மாதிரி, இயற்கையாகவே கரையா பூச்சிகள்லாம் கிடைக்கிறதுனால அந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன் மேடம்.
2: எல்லாமே நாட்டுக்கோழி தானா, கலப்பின கோழி இருக்கா?
3: பாரம்பரிய நாட்டுக்கோழி தான், ஒரிஜினல் சிறுவிடை கோழி தான் வளர்த்துட்டு இருக்கேன்.
2: இன்னைக்கு மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு சார்? அதுக்கு
3: மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு. பெரிய கோழிகள், படை கோழி எல்லாம் 600 ரூபாய்க்கு விலை கொடுப்பேன். செவில் கோழி எல்லாம் 500-600 அந்த மாதிரி தரம் பார்த்து, அந்த மாதிரி கோழிகளுக்கு அப்புறம் மற்றபடி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வாங்குவாங்க.
2: நாட்டுக்கோழியை பொறுத்த அளவுல கலப்பின கோழிகளை விட நம்மளுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்குமா எப்படி சார்?
3: வெயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ 1.5 கிலோ தான் வரும். ஆனா அதனுடைய ருசி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. மருத்துவ குணம் அதிகமா இருக்கிறதுனால
2: சந்தைக்கு கூடுதல் விலை இருக்கு.
3: ஆமா, சந்தைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் கூட இல்ல, தோட்டத்திலேயே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கிறதுனால மற்ற கோழிகளோடும் இது பராமரிக்கிறது ஈஸி. அது வந்து முட்டையை குடிக்கும், குஞ்சு கோழிகளில் கொத்துறது, பராமரிப்பு சரியா பராமரிக்காது. இது அப்படி அடக்காக்குறதுல இருந்து எல்லா விஷயமும் நமக்கு ரொம்ப இயல்பா ஈஸியா இருக்கிறதுனால ஒரு நாள் கோழி வளர்க்குறேன் மேடம்.
2: இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து கோழி வளர்த்துட்டு இருக்கேன்னு, மத்தபடி வந்து நீங்க எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க, அதுல என்னென்ன விவசாயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து 1 ஏக்கரும் 5 சென்ட் இருக்குது, 105 சென்ட் இருக்குது. அதுக்குள்ளாடிதான் அந்த விவசாயங்களும் கோழியும் வளர்த்துட்டு இருக்கு. அது போக ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வேற லேண்ட் எங்களுக்கு இருக்குது, அங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஆட்களுக்கு வளம் நட்டுறது கொடுத்துருக்குறோம்.
2: வாழை தென்னை இந்த மாதிரி எல்லாம்?
3: வாழை தென்னை, மரவள்ளி கிழங்கு, கொக்கோ பயிர்,
2: இதெல்லாம் வச்சிருக்கீங்க?
3: காய்கறி எல்லாம் வச்சிருக்கோம்.
2: சரிங்க சார். இப்போ நீங்க தேனி வளர்க்கறேன் அப்படின்னு சொன்னீங்க, தேனி வந்து எங்க வளர்க்குறீங்க? அதுவும் உங்க தோட்டத்தில் தான் வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா வெளியில வேற தோட்டத்துல வந்து நீங்க வச்சிருக்கீங்களா? எப்படி வச்சிருக்கீங்க, அது எப்படி வளர்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
3: தேன்பட்டி பார்த்தீங்கன்னா எங்க தோட்டத்தில் மட்டும் வச்சு வளர்க்க முடியாது. இப்போ அது பார்த்தீங்கன்னா நார்மலாக 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு 10 பெட்டி 20 பெட்டி வைக்கலாம். அப்படின்னா தான் அதுக்கு போதுமான உணவு கிடைக்கும். ஸோ அதனால எங்கள் தோட்டத்தில் வச்சது போக மீதி வந்து நண்பர்கள் தெரிஞ்சவங்க தோட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 10 பெட்டி 20 பெட்டி அந்த மாதிரி அப்படி ஒரு லைனாக விட்டு அப்படி வச்சிருப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 பாட்டில் இல்லை 2 பாட்டில் தேன் வந்து நாங்கள் கொடுப்போம்.
2: அவ்வளோ கொடுத்தா போகிறோம், அவ்வளோ கொடுத்துட்டு
3: அவங்க கொடுத்தா போதும். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனி பெட்டி அவங்க தோட்டத்தில் வைக்கிறது மூலமாக நல்ல மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால,
2: மகரந்த சேர்க்கை நல்ல
3: தென்னை மரங்கள், விவசாய பயிர்கள் எல்லாம் நல்ல செழிப்பாக
2: வளர்றதுக்கான வாய்ப்பு,
3: வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
2: அதனால நீங்க வந்து மத்தபடி ரெண்டல் கொடுக்க வேண்டாம், நீங்க வரக்கூடிய இதுல வந்து 1% லாபம் கொடுக்குறீங்க.
3: ஆமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் தேன்
2: கொடுத்துருவீங்க.
3: தேன் எங்கள்ட்ட விலைக்கு வாங்கும்போது மற்றவங்களுக்கு கொடுக்கறதோடும் ஒரு மார்ஜின், கொஞ்சம் சின்ன மார்ஜின் போட்டு அவங்களுக்கு லாபமா கொடுப்போம். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு 10 பெட்டி 20 பெட்டி
2: வச்சா 1/2 கிலோமீட்டர் இடைவெளியில நீங்க வைக்கணும்னு சொன்னீங்க. நீங்க உங்க இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் எவ்வளவு பெட்டி மொத்தம் வச்சிருக்கீங்க?
3: நான் வந்து 150 பெட்டி வச்சிருக்கேன் மேடம். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ளாடியே நாலா பக்கங்களையும் நம்ம அதை பிரிஞ்சு போகும்போது கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதனால 5 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ளாடி 150 பெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே சாத்தாங்குளம் பக்கத்தில் முருங்கை தோட்டத்தில் ஒரு 50 பெட்டி வச்சு, அங்கே முருங்கை பகுதியில் கிடைக்கிறதுனால மற்றபடி மீதி பேலன்ஸ் பெட்டியால் அங்கே லோக்கல்லே இருக்குது.
2: தேனி வளர்க்குறேன்னு சொன்னீங்க, அது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? தேனியும் நம்ம வளர்த்து அதுலேயும் ஒரு வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி உருவாச்சு?
3: அது ஆரம்பத்தில் 2014 நான் வேறு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு 10 பெட்டி கொடுத்தாங்க ஃப்ரீயாட்டு, அது அப்பா வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தேனி வளர்ப்பை பற்றி ஆர்வம் இருந்துச்சு, அது சரியான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த 10 பெட்டி ஒன்று வச்சதுக்கப்புறமா அந்த 10 பெட்டியும் ஓப்பன் பண்ணி அதை பார்த்து அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து, பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி வந்து ஸ்டாலின் ஒரு அண்ணாச்சி முன்னாடி தேனி வளர்த்தவங்க, அவங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லி தந்தாங்க ஒரு நாள். அதுக்கப்புறம் அதில் எனக்கு ஒரு அதிகப்படியான ஆர்வம் வந்ததுனால அதுக்கப்புறம் பெட்டி ஓப்பன் பண்ணுறது, ஃபீடு கொடுக்கறது அந்த மாதிரி ஆரம்பித்து படிப்படியாக அந்த வருஷமே நிறைய வெளியே போய் இந்த தேனி காலனிகளை வெளியே போய் எங்கேயாவது கண்டா பிடிச்சிட்டு வர்றது, அதை பாக்ஸில் வச்சு வளர்க்குறது, இந்த மாதிரி படிப்படியாக அந்த ஆர்வம் அதிகமாயிட்டு. எனக்கு
2: தேன் வந்து சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு பருவ காலம் இருக்கும்ல, அது எந்த டைம் வந்து நமக்கு தேன் அதிகமாக கிடைக்கும்?
3: கேரளாவில் முதல் ஃபஸ்ட்டு வந்து கேரளாவில் ரப்பர் தோட்டங்களில் இலை தழுவு எடுக்கும், தழுவெடுத்து அப்போ முதல் அங்கே தேன் வர ஆரம்பிக்கும். அப்போ டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் நாங்கள் அங்கே கொண்டு போயிட்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் அங்கே கேரளா சீசன் தேனி ஈல்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா மார்ச் ஏப்ரல் வந்து நம்ம மாவட்டத்தில் குமரி மாவட்டத்தில் ரப்பர் இலைகளில் வந்து தேன் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறமா திசை நுழை, சாத்தாங்குளம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏரல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான

0: முருங்கை தோட்டங்கள் இருக்குது, அங்கே கொண்டு ஒரு 6 மாதம் காலம் வரைக்கும் முருங்கை தேன் எடுக்கலாம் நம்ம.
1: ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு
0: ஒவ்வொரு
1: டைம்
0: சீசன்
1: சீசன் இருக்கிறதுனால நீங்க அப்போ பரவலாவே ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா இடத்துலயுமே நீங்க வச்சு எடுத்துருவீங்க.
0: எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அது நம்மளுடைய தேவையை பொறுத்து, நம்ம ஆர்வத்தை பொறுத்து. வேற ஸ்டேட்டு வரைக்கும் நம்ம கர்நாடகா, ஆந்திரா, அங்கே எல்லாம் கூட நம்ம கொண்டு போகணும்னா கொண்டு போய்க்கலாம்.
1: அப்படி கூட வைக்கலாம்.
0: ஆமாம், மைக்ரேஷன் பண்ணி வருஷத்தில் இந்த 12 மாதத்தில் 11 மாசமும் தேன் எடுக்கக்கூடிய காலநிலை நம்ம இந்தியாவில் இருக்குது. 1 மாசம் மட்டும்தான் வரும், கேப் வரும். மற்றபடி 11 மாசமும் நம்ம ஆர்வம் இருந்தால் மைக்ரேஷன் பண்ணி நம்ம அதை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் தேன் கலெக்ட் பண்ணிக்கலாம்.
1: இப்போ எந்த இதில் வந்து நம்மளுக்கு தேன் எடுத்தால் நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க, நீங்க அப்படி பார்த்து தான் வைக்கிறீங்களா இல்லைன்னா எல்லா தோட்டத்திலுமே நீங்க கலந்து வைப்பீங்களா எப்படி?
0: இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அங்கே தோட்டங்களில் வைக்கும் போது மல்டி ஃப்ளவர் கனி நமக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா புங்க மரத்து பூவில் கிடைக்கும், புளியம்பூ, வேப்பம்பூ, அதுக்கப்புறம் சிறு பூக்கள், சிறு தாவரங்கள் உள்ள பூக்கள், தென்னை மரத்தில் கொஞ்சமாக கிடைக்கும், வாழைப்பூக்கள்ல இந்த மாதிரி பலவிதமான மலர்கள்லேருந்து மர கனி சேகரித்து தேனாக மாற்றும் போது அது ஒன்று கொஞ்சம் மல்டி ஃப்ளவர் கனின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி தான். இப்போ முருங்கை தோட்டத்துக்கு கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா
1: அதில் உள்ள தேன் மட்டும் தான் கிடைக்கும்,
0: முருங்கை பூவில் உள்ள தேன் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுலேயும் ஒரு விதமான இரும்பு சத்து எல்லாம் அதிகமாக இருக்கிறனால அது கொஞ்சம் மருத்துவ குணம் தான். லோக்கல் உள்ளது வந்து கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி, ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி தான்.
1: மற்றபடி கொம்பு தேன், மலை தேன், இப்படி நிறைய தேன் வெரைட்டி வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் அந்தந்த இடங்கள்ல வச்சு அதில் உள்ள அந்த ஏரியாக்களை பொறுத்து தான் சொல்றாங்களோ?
0: அது வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 இனங்கள் இருக்குது மேடம். இப்போ நாங்கள் பொதுவாக நம்ம மாவட்டத்தில் தேனி வளர்ப்பு வளர்க்கக்கூடியவங்க எல்லாம் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா பெட்டி தேனி, இந்திய தேனின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தேன் நமக்கு கொடுக்கும், வருஷத்துக்கு 10 கிலோ 20 கிலோ அதுக்கு மேலே வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்கலாம். நீங்கள் முதல்ல சொன்ன கொம்பு தேனி பார்த்தீங்கன்னா அது காடுகளில் வந்து அது வளர்க்குறதுக்கு உகந்ததில்லை, ஒரு இடம் தான் கட்டும், குறைவான தேன் தான் கிடைக்கும். அது வந்து கொம்பு தேனி மரங்கள்லாம் குச்சியில் வந்து வெளிப்புறமாக வெளி இடங்கள்லேயே அது கட்டும். மலை தேனி பார்த்தீங்கன்னா உயர்ந்த கட்டடங்களுக்கு அடியில் பெரிய மரங்களில் அதுவும் ஒரு அடை தான் கட்டும். ஒரு அடை பார்த்தீங்கன்னா 2 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் பெரிய அடையாக இருக்கும். அந்த தேனிகள் வந்து வீரியம் கூடினது, கொஞ்சம் விஷத்தேனி வாய்ந்தது, அதுவும் வளர்க்குறதுக்கு உகந்தது இல்லை. அந்த தேனியெல்லாம் கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி தான், இதோட விலையும் ஜாஸ்தி தான், ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது, அது வேற வெரைட்டி. அந்த தேனிக்களுடைய சலைவாக இருக்குது பார்த்தீங்களா, உமிழ்நீர், அதை பொறுத்து தான் அந்த தேனியுடைய தன்மை மாறும். இன்வெர்டேஸ்னு ஒரு நொதி பொருளை சுரக்கும் தேனி, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வளர்க்குற தேனிக்கும் அடுக்கு தேனிக்கும் கொம்பு தேனி, மலை தேனி, குசந்தேனி, ஒவ்வொரு தேனிகளுக்கும் அது தன்மை மாறுபடும், அது பொறுத்து அந்த தேனுடைய தன்மையும் மாறுபடும், பார்த்துக்கோங்க.
1: இப்போ நீங்க சொன்னீங்க மலை சைட்ல இருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேர், இது எப்பவும் கிடைக்காது, அதுக்கு வந்து விலைகள் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். இப்ப நம்ம தயாரிக்கிறதுக்கும் வெளியில உள்ள அந்த தேனுக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் வந்து வித்தியாசப்படும்?
0: இப்போ நார்மலா இப்போ நம்ம மார்த்தாண்ட தேன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பட்டியல வளர்க்குற தேன் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிரைஸிங் பாத்தீங்கன்னா 250-300 வரைக்கும், 250-300 வரைக்கும் இருக்குது. அதே இப்போ முருங்கை தேன் பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்டு அது கிடைக்கிறதும் கொஞ்சம் கம்மி தான், வேல்யூ ஜாஸ்தி, அதோடைய அடர்த்தியும் ஜாஸ்தியாக இருக்கும், சுவைமான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபாய் இருக்குது. அதே போல் தான் நம்மளுடைய கொம்பு தேன், மலை தேன், இதோடைய மார்க்கெட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்குது. கொசுந்தேன் வந்து இருக்கிறதுல விலை கூடுதல் பார்த்துக்கோங்க, அது வந்து 1 கிலோ கொசுந்தேன் சொல்லக்கூடியது ஈ வந்து ரொம்ப சின்னதாக கருப்பாக இருக்கும், சுவர் கேப்பில் எல்லாம் இருக்கும், சுவர்கள் இருக்கு இல்லையா, சுவர்கள் கேப்பு, சின்ன சின்ன மரப்பொந்துகள், சின்ன சின்ன கல் பொந்துகள்ல இருந்தால் அந்த தேனி இருக்கும் கொசுந்தேனி. அது வந்து மருத்துவ குணம் ஜாஸ்தி, அதனுடைய அளவும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கம்மி தான். ஒரு கூட நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா வருஷத்துக்கு 100 மில்லி இல்லை 200 மில்லி தான் கிடைக்கும்,
1: அவ்வளோதான் கிடைக்கும்.
0: கிடைக்கும் விலை பார்த்தீங்கன்னா அது 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இருக்குது 1 கிலோ, மருத்துவ குணம் ஜாஸ்தி. அது
1: இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான தேனீக்கள்லாம் எடுக்கிறீங்க?
0: இப்போ நான் வளர்க்குற இந்திய தேனியும் கொசு தேனியும் வளர்க்குறேன் மேடம்.
1: கொசு தண்ணியை தனியாக நம்ம வளர்க்கலாம்,
0: வளர்க்கலாம் கொசு தண்ணியை நம்ம பாக்ஸில் வச்சு வளர்க்கலாம். நம்ம தோட்டங்கள் ஏதாவது பெட்டி காலியாக இருக்கும்போது சில டைமில் கொசு தண்ணி இயற்கையாகவே நம்ம பெட்டியில் வந்து அது
1: தன்னாலே வந்துடும்,
0: வந்து அடைஞ்சிரும்.
1: அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? இது
0: நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம்.
1: இப்போ நீங்கள் இதுக்கான பயிற்சிகள் எங்கேயாவது எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்களா எப்படி?
0: ஆமாம், நம்ம கிருஷி வித்யா கேந்திரம் இருக்கு இல்லையா, கேவிகே, திருப்பசாரம் வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் வந்து தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுப்பாங்க. அங்கே வந்து 1 வார பயிற்சிக்கு எல்லாம் போகணும், அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க,
1: அதில் வச்சு தான் நீங்கள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க எப்படி?
0: அங்கே போகும்போது நமக்கு வந்து தேனி வளர்ப்பு பயிற்சிக்கு போகிறது மூலமாக நமக்கு இந்த தேனில் வந்து மதிப்பு கூட்டுப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி எல்லாம் கிடைக்கும், தேனை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நமக்கு தெரியாத எக்ஸ்ட்ரா நாலேஜ் இப்போ உள்ள நவீன காலத்துக்கு வந்த மாதிரி சில யுக்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க?
0: படித்தேன் மேடம்.
1: இப்போ மதிப்பு கூட்டுறதுன்னா அது எப்படி, என்ன மாதிரி மதிப்பு கூட்டுவீங்க அதை?
0: மதிப்பு கூட்டுறதுன்னா தேன் மெழுகில் வந்து சோப்பு தயாரிக்கிறது, அதுக்கப்புறமா தேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேனில் இப்போ மதிப்பூட்டு பொருட்கள்னு சொல்லும்போது சக்கை தேன் சொல்லுவாங்க, பலாப்பழத்தை தேனில் ஊற வச்சு அதை ட்ரையரில் வச்சு
1: அப்படி
0: ட்ரை பண்ணி தேனில் ஊறிய பழம் அப்படின்னு ரெடி பண்ணுவாங்க.
1: நெல்லிக்காய், அதெல்லாம்
0: தேன் நெல்லி, தேன் நெல்லி, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு, இப்படி பல வகையான கனி வகைகள்
1: வந்து தேனில் போட்டு ட்ரை ஃப்ரூட் மாதிரி ஆக்குறது.
0: ஆமாம், ட்ரை ஃப்ரூட் மாதிரி ட்ரையர்னு ஒரு மிஷின் இருக்குது, மிஷினில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க.

0: அந்த மாதிரியும் ட்ரைனிங்
1: அந்த மாதிரி
0: கொடுத்தாங்க.
1: பயிற்சிகள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, மும்பையில், புனே, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க
0: நீங்க
1: எங்களை.
0: போயிருக்கீங்களா
1: நான்
0: இல்லடா?
1: போயிருக்கேன் மேடம்,
0: போய் அதில் உள்ள பயிற்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டீங்க.
1: பயிற்சிகள்லாம் கலந்துக்கிட்டோம்.
0: நீங்க அந்த மாதிரி மதிப்பு கூட்டி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா
1: இல்லை நான்
0: இல்லைன்னா?
1: பண்ணல. பெரிய இப்போ கொஞ்சம் குழித்துறை இந்த மரத்தண்டம் பக்கத்தில் பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி வச்சுருக்க கூடியவங்க தேன்நெல்லி இன்னும் சில மதிப்பூட்டு பொருட்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.
0: இப்போ சாதாரணமாக நம்ம தேன் எடுத்து அப்படியே பாட்டில் அடைச்சி கொடுக்கறத விட நம்ம வந்து மதிப்பு கூட்டினா இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு டபுள் மடங்கு ரேட்டு
1: ஆமாம்,
0: ஜாஸ்தியாக
1: தேனில்
0: கிடைக்கும்.
1: தேன் குலுக்கத்தில் அடி பண்ணி கொடுத்தாச்சுன்னா நல்ல மார்க்கெட் நமக்கு ரேட்டு கிடைக்கும். தேனில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் அந்த ஃப்ரூட்டி ட்ரூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது,
0: ஆமாம்,
1: அதுக்கப்புறம் அந்த ரோஜா எசன்ஸு இந்த மாதிரிலாம் கலந்து
0: அது வந்து இந்த பஞ்சாமிர்தம் மாதிரி
1: அந்த மாதிரி ஒரு தேன் குலுக்கந்துன்னு சொல்லி ஒரு சிலர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க.
0: அது உடம்புக்கு நல்ல
1: உடம்பு
0: ஹெல்த்தின்னு
1: ஹெல்த்தியாக
0: சொல்லி.
1: இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க.
0: ஏன்னா அதில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட் இருக்காது, தேன் தான் அதில் மெயின்
1: தேனும்
0: இருக்குது.
1: ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றதுனால அந்த
0: ட்ரை
1: வேல்யூ
0: ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரனால அது கொஞ்சம்
1: வேல்யூபிளாக
0: நம்மளுக்கு
1: இருக்கும்.
0: ஹெல்த்தியாக இருக்கும்.
1: ஆமாம் மேடம்.
0: சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த சீசன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு தேனி பெட்டி நீங்கள் வச்சு எவ்வளோ நாளையில் நம்ம வந்து தேன் வந்து அதில் கலெக்ட் ஆகும், நீங்கள் அதை எப்போ எடுப்பீங்க அதை?
1: பொதுவாக நம்ம இடங்களில் தேன் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அந்த ஒரு பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பெட்டின்னு சொல்லுவோம், ப்ரூட் சேம்பர், தேனீக்களுடைய அறை, அதுக்கு மேலே சூப்பர் பெட்டின்னு சொல்லுவோம், சூப்பர் பெட்டின்னு சொல்லக்கூடிய தேன் அறை. அடிப்பெட்டியில் தேனீக்கள் வந்து முழுவதுமாக நிரம்பி அதுக்கப்புறம் அந்த தேனீக்கள் வந்து மேலே சூப்பர் பெட்டிக்கு வரணும். சூப்பர் பெட்டி அதாவது எக்ஸ்ட்ரா தேனீக்கள் வரும்போது தான் நமக்கு வந்து தேன் கலெக்ட் பண்ண முடியும், தேன் சேகரிக்க முடியும். அடிப்படையில் கொஞ்சமாக தேனீக்கள் இருந்தால் கொஞ்சமாக தேன் சேகரிக்கும், தேனீக்களை சாப்பிட்றோம். எக்ஸஸாக தேனீக்கள் அதிகமான தேனீக்கள் வரும்போது தான் நம்ம எக்ஸ்ட்ரா மேலே மேலே சூப்பர் பெட்டியில் எக்ஸ்ட்ரா தேன் அறையை வச்சு கொடுத்து அந்த அதில் வந்து அந்த அடையை கீழேருந்து கீழ் பெட்டியிலிருந்து அடையை வெட்டி கொடுத்து அதில் வந்து நம்ம அதுகளையே வளர்க்க வைக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இடத்துல நம்மளும் அதில் கொஞ்சம் வேலை செஞ்சால் மட்டும்தான் தேன் எடுக்க முடியும். ஸோ நம்ம இடத்துல இப்போ புளியம்பூ வேப்பம்பூ சீசன் வருது, அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி அதிகப்படியான தேனீக்களை வளர்த்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சீசனில் தேனீக்கள் வந்து தேனையை சேகரிக்கும். நம்ம இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் இடைவெளியில் நம்ம தேன் சேகரிக்கலாம். இதே ரப்பர் தோட்டங்களில் போகும்போது ஒரு வார இடைவெளியில் நம்ம வந்து ஒரு கூட்டில் அதிகப்படியாக ஒரு டைம் 5 கிலோ வரைக்கும் நம்ம சேகரிக்கலாம்.
0: ரப்பரில் சீக்கிரம் கிடைக்கும்.
1: ஆமாம், சீக்கிரமாக சேகரிக்கலாம். இதே இது முருங்கை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு மாதம் 2 தடவை
0: எடுக்கலாம்.
1: ஒரு பெட்டிக்கு வந்து 1.5 கிலோவிலிருந்து 2 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்கலாம்.
0: அதை வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குல்ல, அது எப்படி பண்ணுவீங்க?
1: அது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விதமாக ப்ராசஸ், சூரிய ஒளியில் வச்சு ப்ராசஸ் பண்ணுறது. நம்ம இடத்துல அடிக்கடி மழை வர்றதுனால சூரிய ஒளியில் வச்சு ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். இப்போது ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஒரு 2 இன்ச் இல்லை 3 இன்ச் உயரத்துக்கு தேனை நம்ம விட்டு மேலே கொசு வலி ஏதாவது கட்டி சூரிய ஒளி அதிகப்படியான சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல நம்ம வச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அந்த மாய்ஸ்டர்லாம் வந்து வேப்பர் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் எல்லாம் வந்து மடிஞ்சு போயிடும், இறந்து போயிடும். ஸோ அது தேனோடைய திக்னஸும் கூட சுவைமான எல்லாமே மாறுபடும். நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு அப்படி இல்லைன்னா கேஸ் அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரத்தை ஃபஸ்ட் வைக்கணும், அதுக்குள்ளாடி தண்ணி இணைக்கணும், அதுக்குள்ளாடி 2-3 கல் வைக்கணும். அதுக்கப்புறமா தேனை வந்து இன்னொரு பாத்திரத்தில் விட்டு நிரப்பி அந்த பாத்திரத்தை வந்து ஏற்கனவே சொன்ன இன்னொரு பாத்திரம் அதுக்குள்ளாடி வைக்கணும். ரெண்டு பாத்திரம் டச் இருக்க கூடாது, தொடர்பு இருக்க கூடாது.
0: அதுக்கு தான் கல் வச்சிருக்கோம்,
1: கல் வச்சிருக்கோம். ஸோ அந்த தண்ணி சூடாகி அது மூலமா தேன் இருக்கக்கூடிய பாத்திரம் சூடாகி தீயை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும், ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், மைல்டாக தான் தீ எரியணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக நம்ம தேன் எடுத்துகிட்டு வந்த உடனே ப்ராசஸ் பண்ணுறதா ஒரு 3/4 மணி நேரத்தில் ப்ராசஸ் ஆயிரும். இதே இது கொஞ்சம் நாள் ஆகிட்டு 1 மாதம் 2 மாதம் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிட்டு தன்மை மாற ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் மேடம். ஆனால் ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அது ஒரு 50-55 டிகிரி வெப்பநிலை வந்த உடனே மேக்ஸிமம் ப்ராசஸ் ஆயிரும். அது எப்படியா சூடுபடுத்தக்கூடாது, சூடுபடுத்தும் போது தேனுடைய மனம் சுவை மருத்துவ குணம் எல்லாமே அடிபட்டு போயிடும். ஸோ அதனால நார்மலாக தான் அது கரெக்டான டெம்பரேச்சரில் ப்ராசஸ் பண்ணணும். அது கரெக்டாக நம்ம எப்படி செக் பண்ணுறது, நம்மளுடைய ஃபிங்கர் எடுத்து தேன் உள்ளாடி வச்சாச்சுன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கக்கூடிய அளவு வெப்பநிலை வந்து சூடு வந்தோடனே நம்ம கை எடுக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டான டைமிங். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மனம் வரும், அந்த நுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுங்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு கத்தி எடுத்து இல்லை ஒரு இரும்பு மெட்டல் எடுத்து நம்ம அந்த மெழுகு மேலே நுரை நிற்குது இல்லையா, அதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கோரி எடுக்கணும் நுரை வந்தோடனே. அதுக்கப்புறமா நுரைக்கு மேலே நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அந்த நுரை திரும்ப சேராமல் அந்த கோடு அப்படியே நிற்கும். அதை வச்சு நம்ம
0: கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து ப்ராசஸ்
1: ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது அனுபவத்தில் தான் வரும். அது நான் வந்து மருத்துவ சொசைட்டிக்கு வந்து 2 நாள் போனேன், போய் அங்கே பயிற்சி எடுத்துட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு
0: அங்கேயும் பயிற்சி கொடுக்குறாங்க,
1: பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க, கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்க.
0: அப்போ அதில் எப்படின்னு அவங்க பண்ணுறத பார்த்து
1: அந்த பக்குவம் தான் கைப்பக்குவம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே போய் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தேன் வந்து கெட்டு போகாமல் கரெக்டான அதாவது முக்கால் பருவத்தில் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் டெம்பரேச்சர் சூடு இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் முழு பருவத்துக்கு வந்துடும். நம்ம முழு பருவத்துக்கு எடுத்து வச்சோம்னா அது வந்து லைட்டாக அடுத்த நாள் வந்து ஒரு சின்ன கரைஞ்சி ஸ்மெல்லு போல வரும். அந்த இதுதான் நிறைய பேர் தவறதால் பண்ணுறதுனால
0: அந்த தேன் நல்ல போகாது,
1: விற்பனைக்கு போகாது,
0: அதை டேஸ்ட் அவங்களும் மாறணும்,
1: டேஸ்ட் மாறினாலும் மக்கள் வந்து தேனியாக டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பருவம் எடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
0: இந்த ரெண்டு ப்ராசஸில் தான்,
1: மூணாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் இல்லை,

0: மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா
1: ஒரு எடுப்பாங்க,
0: ஒரு மிஷினில் வந்து பாத்திரத்தில் வந்து தேன் சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தேன் வந்து ஒரு மெட்டல் வாஸ் வழியாட்டு டிராவல் ஆகும். மெட்டல் வாஸ் வழியாக டிராவல் ஆகி குளிர்படுத்திடுவாங்க. கரெக்டான டெம்பரேச்சர் ஆன உடனே மெட்டல் வாஸ் வழியாக டிராவல் ஆக அந்த மெட்டல் வாஸை சுற்றி பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீர் கவர் ஆகிருக்கும். ஸோ ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே அந்த தேன் வந்து அந்த குளிர்ந்த நீர் மூலமாட்டு குளிர்படுத்தி அதை டக்குனு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா எவாப்ரேட்டர்னு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளாடி போகும்போது இந்த மாய்ஸ்டர்லாம் அது வந்து என்ன செய்யும், ஃபேன் மூலம் நம்ம செக் பண்ணி அதை வந்து ஒரு எவாப்ரேட்டர் மூலமாக அந்த ஈரப்பதத்தெல்லாம் வெளியே வந்து அது ஸ்ப்ரே பண்ணிவிடும். தேனுடைய டென்சிட்டி நம்ம திக்னஸ் இப்போ நார்மலாக வந்து 19, அதாவது மாய்ஸ்டர் வந்து 19 மேலே இருக்கக்கூடாது, 19 இருந்துச்சுன்னா நல்ல திக்கான தேன். அது 20, 21, 22 மேலே போக போக பார்த்தீங்கன்னா தேனுடைய தரம் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது அந்த டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்து கம்மியாக இருக்கும். ஆமாம் ஆமாம்,
1: டென்சிட்டி கரெக்டாக வர்றதுக்கு தான் அந்த கரெக்ட் அந்த
0: அக்மார்க்கெல்லாம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 18 இல்லை 19 சொல்லுவாங்க.
1: அதுதான் இருக்கும்.
0: ஆமாம் இருக்கும் அந்த அந்த ஈரப்பதத்துடைய அளவு. அதுக்கு மேலே 20, 21 போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேனுடைய கட்டித்தன்மை
1: குறைவாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கட்டித்தன்மைக்கு பொறுத்து தான் அமௌண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா ஃபிக்ஸட் அமௌண்ட் தானே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே? எப்படி
0: இப்போ முருங்கை தேனை பொறுத்தவரையில் கட்டித்தன்மையை பொறுத்தவரை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நல்ல கட்டித்தன்மையாக இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு 18-19 இருக்குது அப்படின்னா அதுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த கட்டித்தன்மை எப்படி வரும் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான வெயில்கள் இருக்கும். வெளி மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வெயில் அதிகமாக இருக்கும்போது
1: அதுவே
0: இயல்பாகவே கட்டித்தன்மையாக இருக்கும். இது ஆணி ஆடி மாதங்கள் சில மாதங்கள் அங்கே மழை சாரல் அதிகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயில் இல்லை அப்படின்னா இயல்பாகவே அந்த தேனுடைய தரம் வந்து கம்மியாக தான் இருக்கும்.
1: ஈரப்பதம் வந்து
0: ஸோ அதை பொறுத்து நாங்கள் வந்து ரேட்டை கொஞ்சம் என்ன பண்ணால் 100-200 கம்மி பண்ணிவிடும்.
1: தேனை வந்து எங்கே விற்பனைக்கு அனுப்புறீங்க?
0: இப்போ நாங்கள் வந்து சிறிய ஃபார்மர், சின்ன ஃபார்மர் அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு 1000 கிலோ 1500 கிலோ உள்ளாடி தான் உற்பத்தி பண்ணுறதுனால அது வந்து மேக்சிமம் எங்களுக்கு ரீட்டெயிலாகவே சேல்ஸ் ஆயிரும்.
1: லோக்கல்லே
0: மார்த்தான சொசைட்டிக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை.
1: அது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு சேல்ஸ் ஆயிரும்.
0: சேல்ஸ் ஆயிரதுனால நாங்கள் அங்கே சொசைட்டியில் போய் சேல்ஸ் பண்ணுறதில்ல. லோக்கலில் ஒன்று ரெண்டு கடைகளுக்கு சப்ளை பண்ணுவோம். மற்றபடி வீடுகளுக்கு வெளியே யாராவது கேட்டாங்கன்னா கொரியர் அனுப்பி போட்டு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிடுவோம்.
1: இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்கெட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஒரு பாட்டிலுக்கு?
0: நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 கொடுத்துட்ருக்கேன் மேடம், 250 கொடுத்துட்ருக்கேன் சில்லறை பண்ணி.
1: அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? நம்மளுக்கு
0: கட்டுப்படி ஆகும், போதும். அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது.
1: என்னன்னா
0: காம்படிஷன் எல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்களா, அதனால லோக்கல்ல வந்து அந்த ரேட்டு தான். வெளியே போகும்போது 300-350 வாங்கி விற்கிறவங்க அந்த மாதிரி பண்றாங்க.
1: வெளி ஊருக்கு நமக்கு அனுப்பி கொடுக்கதா இருந்தாலும் ரேட்டு நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும், மாறும்.
0: கொஞ்சம் மாறும் மேடம், கொரியர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது கொஞ்சம் மாறும்.
1: மற்றபடி ஃபிக்ஸட் ரேட்டு இதுதான். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இருக்கு
0: அந்த ரேட்டு தான்.
1: இப்போ நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இந்த விவசாயம் கூட்டு பண்ணையம், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி நீங்கள் வச்சிருக்கீங்க. இதை தவிரவும் நீங்கள் வந்து உங்கள் பாரம்பரிய தொழிலையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிதானே?
0: கிடைக்குது மேடம். தேனி வளர்ப்பில் கொஞ்சம் வருமானம், சில வருஷங்களில் தேனி வளர்ப்பில் கொஞ்சம் சர்க்கிள்னா கூட, அதாவது மழைனால நமக்கு ஏதாவது வருமான குறைபாடுனா கூட அதை வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி விவசாயத்தில் உள்ள இன்கம், இந்த கோழி வளர்ப்பில் உள்ள இன்கம், எங்கள் வைத்தியசாலையை வச்சுருக்கிறதுனால ஆயுள் இன்கம் அப்படி வந்து டேலி ஆகி போயிடும். ஏதாவது ஒரு தொழில் வந்து நம்ம கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்.
1: அதாவது ஒன்று சார்ந்து ஒரு 2-3 தொழில்கள் வந்து நம்ம விவசாயத்தில் நம்ம சேர்ந்தாலும் பண்ணால் தான் ஒரு இதில் கொஞ்சம் நம்மளுக்கு இறக்கங்கள் வந்தாலும் மற்ற இதில் வந்து அதை சரி கட்டலாம்னு சொல்கிறீங்க?
0: ஆமாம் மேடம், கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருந்தோம்னா சிரமம் ஆயிரும்.
1: அதனால நம்மளுக்கு வந்து
0: ஒன்று கைவிட்டால்
1: சார்ந்த தொழிலையும் நம்ம கொஞ்சம் படித்து வச்சிருக்கணும்.
0: ஆமாம், விவசாயத்தை சார்ந்த தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ கால்நடை வளர்ப்பு சார்ந்த தொழில் தான், தேனி வளர்ப்பு எல்லாம் சார்ந்த தொழில்னால நம்ம 2-3 தொழிலாவது நம்ம அட்லீஸ்ட் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அது.
1: சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி, அதாவது கூட்டு பண்ணைய மாதிரி நிறைய விவசாயம் சார்ந்த தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு லேண்ட் இருக்கு, அதில் வந்து வாழை தென்னை, இதை தவிர வந்து ஒருங்கிணைந்த நாட்டுக்கோழி பண்ணையம், ஆமாம், மரவள்ளி கிழங்கு, அப்புறம் வந்து தேனி வளர்ப்பு மெயினாக அதையும் சேர்த்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர எங்களோட பாரம்பரிய தொழிலையும் நாங்கள் சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு வருமானம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேனி வளர்ப்புலேயும் நம்ம வந்து நல்ல வருமானம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஆரம்பத்தில் சந்தோஷமாக வரக்கூடியவங்க அதுக்கப்புறம் இடையில் அதில் வரக்கூடிய சில சர்க்கிள்கள்னால கொஞ்சம் விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தைரியம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக இதில் ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை தேனி வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் நுள்ளி விலை எஸ் சுபாஷ் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார். அமுத சுரபி. இனி

0: பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏக்கா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்களாக்கா, அந்த கிராமப்புறங்கள்ல பார்க்கும்போது அந்த சாலைகள் வசதிகள் இல்லாம அவங்க வந்து ஒரு நகரத்துக்கு போகணும்னா கூட வந்து ஒரு குறுகலான வழி மூலம் வந்து அந்த நகரத்துக்கு போகண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க படிக்கிற அந்த பள்ளி மாணவர்களாக ஆகட்டும், அதுபோல விளைவிக்கிற அந்த பொருட்கள் சந்தை பொருட்களை வந்து கொண்டு போகணும்னு பார்க்கும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லக்கா, இன்னைக்கு கிராமப்புறங்கள் பார்க்கும்போது அனைத்து இடங்களையும் இணைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு சாலை வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க.
2: நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் கிராம சாலைகள் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. இந்த கிராமச்சாலைகள் திட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமப்புறங்கள்ல உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் ஆண்டு முழுவதும் பயன்படுத்துறத மாதிரியான சாலை வசதிகளை ஏற்படுத்தி வறுமையை போக்கி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துவதற்காக வேண்டி December 25, 2000 வந்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமையான திட்டம். இந்த திட்டத்தின் கீழே தான்ப்பா சாலை வசதி இல்லாத கிராமங்களை இணைக்கிறது, கல்வி சுகாதார மையங்கள், அதுக்கு பிறகு சந்தைகளை இணைக்கிறது, கிராமப்புறங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுலதான்ப்பா வருது.
1: கண்டிப்பாக நான் கூட பாத்திருக்கேன், திருவள்ளி போம்பம் கூட அங்க வந்து ஒரு படம் கூட வச்சிருப்பாங்க, ஒரு சாலை படம். அதுதான் வந்து கிராமப்புற சாலை வசதி மேம்பாடு திட்டம் மூலம் வந்து அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அடுத்த கிராமங்களுக்கு வந்து இணைக்கிறதுக்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
2: ஆமா தம்பி, அது கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி நாம விளைவிச்ச அந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம கிராமங்கள்ல வசதி வாய்ப்பு இல்ல, அளவுக்கு அதிகமா அந்த பொருள் விளைஞ்சிட்டு அப்ப ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் அதை வந்து வியாபாரம் பண்ணி அதுல நம்ம காசு பாக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல போறதுக்கு சிரமப்பட்ட காரணத்தினாலதான் நம்முடைய மத்திய அரசு இதை வந்து கவனத்துல எடுத்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி அவங்களுடைய வறுமையை போக்கி அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா இந்த மாதிரியான கிராமப்புறங்களை இணைக்கக்கூடிய கிராம சாலைகள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம அந்த நோயாளிகளா சில மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மருத்துவ வசதி இது மாதிரி எல்லாம் சின்ன கிராமங்கள்ல இருக்கும் போது அவங்களுக்கு சரியா கிடைக்காது. அப்போ அவங்களை வந்து மேல் சிகிச்சைக்காக அடுத்த மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னா அவங்களுக்கு சாலை வசதிகள் கரெக்டா இருந்தாதான் நோயை குணப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும். அதுக்கு கூட இந்த கிராமப்புற சாலைகள் திட்டம் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்குப்பா.
1: கண்டிப்பா, இதே தான் அந்த கிராமப்புற சாலைகள் வந்த பிறகு அந்த விளைபொருட்களை வந்து வாகனங்கள், அதாவது வந்து 2-wheeler ஆகட்டும் 4-wheeler மூலம் வந்து அந்த ஈஸியாட்டு சந்தைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கும். அது வாகனம் மூலம் மட்டும் கொண்டு போய் விற்பனை செய்யலாம். அது மட்டும் இல்லாம அவங்க அந்த பொருளை வந்து விற்பனை செய்யும் போது அவங்களுக்கும் வந்து தரமான விலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதே இது அவங்களுடைய பொருளாதாரம் வந்து மேம்படும் கூட சொல்லலாம் இல்லையா?
2: ஆமா தம்பி, இது மட்டும் இல்லாம இந்த கிராமப்புறங்கள்ல நம்முடைய பாரத பிரதமர் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சாலை மேம்பாடு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்ப அந்த சாலைகளை அமைத்து அதனுடைய இணைப்பு வசதியை மேம்படுத்துறதன் மூலமாட்டு நம்முடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது வந்து சாலை இல்லாத குடியிருப்புகளுக்கு இந்த சாலை குடியிருப்பு வழங்குறது, அப்புறம் சின்ன சின்ன பாலங்கள், அப்புறம் வடிகால் வசதியுடன் கூடிய சாலைகள், இந்த மாதிரி சாலைகளை அமைக்கிறது. இது தவிர கிராமப்புறங்கள்ல சந்தைகள், கல்வி மற்றும் சுகாதார நிலையங்கள் இவற்றினுடைய இணைப்பை ஏற்படுத்துறது, இது எல்லாத்துக்குமே நம்ம சாலை போக்குவரத்து ரொம்ப முக்கியமா இருக்கு. சாலை போக்குவரத்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மளுடைய மருத்துவம் முதற்கொண்டு, கல்வி முதற்கொண்டு, நம்மளுடைய வியாபாரம் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் நம்ம கரெக்டா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த கருத்துல எடுத்துதான் நம்முடைய மத்திய அரசு இந்த மாதிரி அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா.
0: இதுவரை பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம் குறித்த தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஜி டி முரளி ராகினி அவர்கள்.
4: ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம் ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி, விவசாயிகள் அனைவரும் தங்கள் நில விவரங்களை வந்து இந்த ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம் அதாவது ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரியில் கண்டிப்பாக பதிவு செய்திருக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் அனைத்து மானிய திட்டங்களும் அரசால் வழங்கப்படும் எல்லா உதவிகள் மற்றும் பயன்களும் வந்து இந்த தரவுத்தளத்தில் பதிவு செய்த விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். ஆனால் கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் இந்த ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி என்று அழைக்கப்படும் இந்த தளத்தில் பதிவு செய்ய கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பொது சேவை மையங்கள் இல்லைனா தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களை நாடி பதிவுகளை மேற்கொள்ளலாம்.
3: நுட்பங்கள் கேட்டீர்கள்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூங்கொழிலால் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாய

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். இதில் நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் கூரை கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
1: படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
2: பண்பலை 101
1: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
2: தினந்தோறும் இரவு 8:05
1: பட்டாம் பூச்சிகள்.
2: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு. பல இதயங்களை கொள்ளை கொள்ளும் இயற்கையின் செல்ல குழந்தை பண்ணிசை. அந்த பண்ணிசைய நம்ம குமரி பண்பலை 101 இன்று இரவு 9:30 வழங்கப் போகுது. இன்றைய பண்ணிசை நிகழ்ச்சியில் குமார வயலூர் சி திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பண்ணிசை பாடல்கள் இடம்பெறும். மறவாமல் கேளுங்கள் நேயர்களே.
1: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
2: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்ப வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 12 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட நான்கு மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்து

தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஒமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தாவிக்க தலைமை

0: பேர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தவிக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவிக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்த என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இகா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05. அழகான மழலை செல்வங்களே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் நெஞ்சத்தை நிகழ வைக்கும் அழகான மழலை செல்வங்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-722, இணைப்பு எண் 04-652, அலைபேசி எண் 8900-32-57-039. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பட்டாம்பூச்சி யாருன்னு பாக்கலாமா? வணக்கம். வணக்கம், பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?

0: எந்த ஊர்லமா? என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க பாக்கலாம், கேக்கலாம். நல்லா பாடுனீங்கம்மா, சூப்பர், தேங்க்யூ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:07. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாரு பாக்கலாமா? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அதே மாதிரி விலங்குகளும்
0: அருமையா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். நேரம் 8:09. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல, எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? ஓஹோ, என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு
0: பாடுங்க பாக்கலாம்.
2: வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்ணை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தோளில் கட்டி

0: சூப்பரா பாடுங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு?
1: டீச்சர்.
0: அழகா இருந்துச்சு, வாழ்த்துக்கள், நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சிவகார்த்திகேயன் பாடல் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரன், ஜோனிடா காந்தி ஆகியோர் பாடிய பீஸ்ட் திரைப்பட பாடல்.

0: സമ്മാനങ്ങൾ നേടൂ.
1: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:17. அழகான மழலை செல்வங்களே, துள்ளி தெரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2902722. இணைப்பு எண் 0462. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாரு பாக்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? தனுஸ்ரீ. என்ன சொல்ல போறீங்கம்மா?
4: திருக்குறள்
3: சொல்லுங்க.
4: மனக்கவலை மாற்றல அறிவு அறவழி என்னென்னு சேர்ந்தாக்க பெற வேண்டிய காலையை வணங்கி.
3: சூப்பர், வெரி குட். அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் மா.
4: நன்றி.
3: நன்றி. நேரம் 8:18. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாரு பாக்கலாமா? வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? புது குடியிருப்புல இருந்து. என்ன சொல்ல போறீங்கம்மா?
5: ஹலோ.
3: வணக்கம். குமரி பண்பலை 101. நேரம் 8:19. இனிமையான இரவு பொழுதியில் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்துமா? என்ன சொல்ல போறீங்க பிள்ளை?
6: சொல்லுங்க.
3: யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு?
6: ஏரி முழா முழுவர் புயல் எல்லாம் வாழை வழங்கி குந்திக்கார். கொடுப்பதும் கேட்டாக்கு சார் வாய் மட்டாங்க. எப்பதும் எல்லாம் மழை முடிஞ்சி
3: முடிஞ்சுதா? அழகா சொன்னீங்க. வானின் சிறப்பு அதிகாரத்துல இருந்து அருமையா திருக்குறள் படிச்சிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:21. இனி நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வரப்போகுது. என்ன பாடல் அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் பாடல் வகை.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th anniversary celebration September 13 ஞாயிறாழ்ச.
3: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாக எத்தினோம் நறுக்கெடுப்பிலூடைய.

0: കുലശേഖരം തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി 10th ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ സെപ്റ്റംബർ 13 ഞായറാഴ്ച.
1: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
0: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി കുലശേഖരം തമിഴ്നാട്.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: தங்க நகைகள் செய்குலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
5: வரும் செப்டம்பர் 13

0: திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி குலசேகரம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:26. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாரு பார்க்கலாமா? வணக்கம். எந்த ஊர்ல இருந்து எந்த பட்டாம்பூச்சி பேசுறாங்க? ஆஹா, உங்க பெயர் சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? இணைப்புல தான் இருக்கி. அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி. நேரம் 8:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. இத்துடன் நிறைவு பெறுகிறது குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி.
3: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101. பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு திரை களஞ்சியம். இன்றைய திரை களஞ்சியம் நிகழ்ச்சியில அவள் என்னும் தலைப்பில் சென்னை எம் சுபா அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்க போறோம். அவள் என்ற சொல் ஒரு பெண்ணை குறிக்கும் ஒரு உன்னதமான சொல். இந்த உலகத்தின் இயக்கத்துக்கும் மனித குலத்தின் தொடர்ச்சிக்கும் ஆதாரமாக விளங்குபவள் அவள்தான். அவள் அன்பு, பொறுமை, தியாகம் மற்றும் வீரம் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த வடிவமே அவள்தான். தாய், மகள், சகோதரி, மனைவி என பல பரிணாமங்கள் அவளுக்கு உண்டு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை கொண்டவள் அவள். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில முதல்ல உங்களுக்காகவே வரப்போகுது எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் பாடல் வரிகள், பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்ல பாவ மன்னிப்பு திரைப்பட பாடல்.

0: ரிச்சோர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கொழியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: ரிச்சோர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:35. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை களஞ்சியம். இன்றைய திரை களஞ்சியம் நிகழ்ச்சியில அவள் என்னும் தலைப்பில் சென்னையிலிருந்து எம் சுபா அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். அவள் இல்லாமல் தமிழே இல்லை. தமிழ் இலக்கியத்தில் அவள் பெயர் தலைவி. குறிஞ்சி திணையில் அவள் காத்திருப்பாள், முல்லை திணையில் அவள் பொறுத்திருப்பாள், மருத திணையில் அவள் ஊடல் கொள்வாள், நெய்தல் திணையில் அவள் அழுவாள், பாலை திணையில் அவள் வழி அனுப்புவாள். அவள்தான் தமிழின் முதல் காதலி. காப்பியத்தில் அவள் கண்ணகி, கம்பனில் அவள் சீதை, பாரதியில் அவள் புதுமை பெண்.

திரைக்களஞ்சியத்தில் இனி உங்களுக்காகவே வரப்பகுதி எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள், டி ஆர் மகாலயம் குரல்ல மாலையிட்ட மங்கை திரைப்பட பாடல்.

0: കുലശേഖരം തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി 10th ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ സെപ്റ്റംബർ 13 ഞായറാഴ്ച.
1: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടും.
0: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി കുലശേഖരം തമിഴ്നാട്.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:40. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில அவள் என்னும் தலைப்பில் சென்னையிலிருந்து எம் சுபா அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். திருக்குறள்ல பார்த்தோம் அப்படின்னா அவள் தான் வாழ்க்கை துணை. திருவள்ளுவர் அவளை வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள்ல இருக்கக்கூடிய அந்த மங்களம் அப்படின்னாலே அவள்தான் என்று பொருள். திருக்குறளில் உள்ள இன்பத்து பால் முழுவதுமே அவளை பற்றியதுதான். இல்லறத்தில் அவள் வீட்டின் விளக்கு, கற்பில் அவள் உறுதியின் உருவம், இன்பத்து பாலில் அவள் அன்பின் உச்சமாக இருக்கிறாள். இனி திரைக்களஞ்சியத்தில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்கள்ல எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்பட பாடல்.

0: ரிச்சோர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: ரிச்சோர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:48. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில அவள் என்னும் தலைப்பில் சென்னையிலிருந்து எம் சுபா அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். கம்பராமாயணத்தை பார்த்தோம் அப்படின்னா, கம்பராமாயணத்தில் அவள் அழகின் கவிதை, காதலின் இதயம், பிரிவில் உறுதி, கற்பில் தீ. கம்பராமாயணத்துல ஒரு காட்சி, ராமன் சீதைய மிதிலையில பாக்குறாங்க, சீதை ராமனை பாக்குறாங்க, இருவரும் பேசல, கண்கள் மட்டுமே பேசுதான். இந்த காட்சிய கம்பர், என் அரும் நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணொடு கண் இணை அப்படின்னு தொடங்கிட்டு, உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வரப்போகுது எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில, வாலி பாடல் வரிகள்ல எல் ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் குரல்கள்ல சர்வர் சுந்தரம் திரைப்பட பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:53. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில அவள் என்னும் தலைப்புல சென்னையிலிருந்து எம் சுபா அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். அவள் வீட்டின் மாட்சிமை, அவள் மனதின் உயிர், அவள் காதலில் உயிர், அவள் துணை இல்லாமல் வாழ்க்கை முழுமையே பெறாது. அவள் என்பது சொல் அல்ல, அவள் உயிரின் மொழி.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக பாடல்களை தொகுத்து தந்த சென்னையில் இருந்து எம் சுபா அவர்களுக்கு நிலையம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: In the forex market, the rupee depreciated by 28 paise to close at 95 rupees and 11 paise against the US dollar. With Intercarb's report, this is Lalema Aneja Dang for Akashwani News.
1: Moving to sports, India ended their campaign at stage 3 of World Archery Para Series in Ahmedabad on a high note, winning a total of 15 medals, including 4 gold, 3 silver and 8 bronze. Double Paralympics medalist Harvinder Singh and reigning world champion and world number one Sheetal Devi led the charge as India signed off their campaign on a high, winning 2 gold and 4 bronze medals. We have a report.
2: World number one Sheetal Devi held her nerve in a dramatic shoot-off against Kazakhstan's Ezada Sidan to win the para compound women's individual gold medal, adding to her bronze in a compound mixed team event alongside Toman Kumar. In the para recover mixed team event, double Paralympic medalist Harvinder Singh teamed up with Bhavna to sweep past China's Liang Qurong and Xia Li to grab the gold. Bhavna later secured a bronze medal in the para recover women's individual category by defeating fellow Indian archer Rajashree Rathod. India collected 2 more bronze medals with Sarita edging out China's Wang Huiting in a para compound women's individual event and Toman Kumar defeating Iraq's Abbas Kadim in the para compound men's individual playoff to pick up his second medal of the tournament. Aparna Khond, Akashwani News, Ahmedabad.
1: In Junior Asia Cup hockey, the Indian men's team today advanced to the semi-finals after a dominant 15-0 victory over Chinese Taipei at Mochi in China. Defending champions and 5-time winners India finished at the top of Pool A with 10 points from 3 wins and a draw. The Indian women's team played out a goalless draw against China in its final elite pool match to enter the quarterfinals. The Indian Eves will take on Pakistan in the next round. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states to boost connectivity. New Delhi and Colombo sign MOUs on upgradation of L-70 guns and defence cooperation. Sri Lanka assures it will never allow its territory to be used against India. India condemns attacks by Yemen's Houthi rebels on Saudi Arabia, says strikes threaten freedom of navigation in Bab al-Mandeb Strait. In sports, India end campaign at stage 3 of World Archery Para Series with 15 medals, comprising 4 gold in Ahmedabad. And in Junior Asia Cup hockey, Indian men's team enters semi-final with 15-0 victory over Chinese Taipei. That is all in the news at 9. Good night.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாநில இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: இளையோர் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாங்க. இப்பவும் முதல் கட்ட நிகழ்வு அப்படிங்கறது தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுது, இளையோர்களை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி உதவுது சார் உங்களுடைய பார்வை?
6: உங்களுடைய கேள்வியிலே வந்துருது, நல்வழிப்படுத்த வேண்டும். இது பாத்தீங்கன்னா விஸ்கித் பாரத் யூத் லீடர்ஸ் டயலாக், இளம் தலைவர்கள் உரையாடல். இதுல இந்த இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது மேடம், 18 வயசுக்கு மேலும் 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நாளடைவில் என்னாச்சுன்னா 2014 வரைக்கும் வந்து 2014 ஒரு பெரிய சர்வே எடுக்கிறாங்க, இந்தியா முழுக்க எடுக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல சர்வே எல்லாம் பண்ணிட்டு ஏஜ டக்குன்னு குறைக்கிறாங்க. 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இவர்கள் தான் இளைஞர்கள். எப்படி இதை குறைச்சிங்க அப்படின்னு நான் கேட்கறேன். அப்ப இமீடியட்டா வர்றது என்னன்னா, இந்த இளையருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மாறுபட்டு போயிருது, இவர்களை யாருமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப கண்டுக்கிறது இல்ல, ஒருத்தர் 10th ஃபெயில் ஆகிறார், இதுல 40,000 பேர் 50,000 ஃபெயில். இந்த ஃபெயில் ஆனவர்களை யாருமே பாக்குறது கிடையாது. இதுல 40,000 பேர் ஃபெயில் ஆனா மீண்டும் அவங்க என்ன பண்றாங்க, பழையபடி அரியர் எக்ஸாம் எழுதிடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிடுவாங்க, டிரைவிங் போவாங்க, ஸ்கில் ட்ரைனிங், ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், எலக்ட்ரிஷியன், இப்படி பல தொழில போயிடுறாங்க. அதுவும் போக மேடம், டிராப் அவுட்ஸ் ஆக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து ஒரு 10-15,000 பேர் 10th 12th ஒரு 30,000 பேர் அப்படியே விடுபடுகிறார்கள்.

0: இவர்களை கண்டறிந்து இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தான் மத்திய அரசாங்கம் பல திட்டங்களையும் பிளானிங் கமிஷன்ல திட்டமும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இப்ப இந்த துறையினுடைய முதல் நோக்கம் என்னன்னா, ஒரு இளைஞரை நல்ல குடிமகனாக, டு மேக் த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆஸ் ஏ குட் சிட்டிசன். இந்த குட் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை ஒருத்தரை கொண்டு வரணும்னா, சும்மா போய்கிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு, தம்பி நாள் இருந்து நீ குட் சிட்டிசன் ஆயிடுவாரா? நிச்சயமாக இல்லை. ஆனா இந்த நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இளைஞர் அமைப்புகளை ஒவ்வொரு ஒன்றிய அளவுல, கிராம அளவுல, பஞ்சாயத்து அளவுல, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து எடுத்தீங்கன்னா அதுக்கு கிராமங்கள் இருக்கும், அங்கெல்லாம் இளைஞர் அமைப்புகளை ஆரம்பித்து அவர்களை எல்லாம் மைபாரத் அமைப்போட இணைத்து இவர்களுக்கு தேவையான 10th 12th ஃபெயில் ஆனவங்க கம்ப்யூட்டர் பயிற்சி, இவர்களுக்கு விளையாட்டு பொருட்களை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஜிம் வச்சு கொடுக்கறோம், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறோம், எல்லாமே ஃப்ரீ மேடம். இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் மாற்றணும். சோ இவர்களை நாம நல்வழிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம்.
1: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்களுடைய பேச்சினுடைய வந்து நீங்க ஒண்ணு சொன்னீங்க, 36 வருஷம் அனுபவம் அப்படின்றது. உங்களுடைய பார்வை என்ன சார், இளையோரை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? இன்னொன்னு, இந்த காலத்து இளையோர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. அவங்கள வந்து சரியான ஒரு வழிக்கு கொண்டு வரதான் இந்த மைபாரத் அமைப்புகள் வந்து நிறைய விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த வகையில இந்த வினாடி வினா நிகழ்ச்சி இப்ப தொடங்கி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
0: நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல 36 வருஷத்துக்குள்ள சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இப்ப உள்ள வினாடி வினாவுக்கு வரேன். 36 வருடங்கள் போது நம்ம எல்லாம் சொல்றோம் இந்த சமுதாயத்தை மாற்றணும். எந்த ஏஜ்ல நீங்க சொல்றீங்க, டீனேஜ், அவன் 15 வயசுக்கு மேல. நான் உள்ள பூர்வமாக பார்த்தது என்ன, இங்க பாத்தீங்கன்னா திருமணமானவன ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை பிறக்கவில்லையா அதுக்கு போறாங்க. குழந்தை பிறந்தவன என்ன பண்றாங்க, எப்படி பாத்துப்பாங்க மேடம், இவ்வளவு பாசமாக வளர்ப்பார்கள். அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா 3:30 வேன் வந்துச்சுன்னா இவங்க நிப்பாங்க. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், அவன் கொஞ்சம் நடந்து ஒரு 8 வயசு 7 வயசு வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெற்றோர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா நான் பெண்களை தான் சொல்லுவேன், யாரும் தவறா எடுத்துக்கிட்டுறாதீங்க, இது கேட்ட பிறகாவது நீங்க கொஞ்சம் மாறுங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, இப்ப வந்த உடனே அவன் ஸ்நாக்ஸ் கேட்பான், இதை நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு முடியல, இந்தா தம்பி ஒரு 10 ரூபா கொடுத்து நீ வாங்கிக்கேம்பாங்க. நிறைய பெண்கள் இந்த குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு பாக்குறாங்க, 10 வயசு வரைக்கும் பாக்குறீங்களே ஒழிய, இந்த டீனேஜ் வளர் இளம் பருவம்ன்ற வயசை விட்டுறீங்க. அம்மா பசிக்குதுன்னா இந்த ஒரு 20 ரூபா இப்படி கொடுக்குறீங்க. எங்க ஆரம்பிக்குது தெரியுமா, இந்த விஷயம் இந்த பணம் கொடுக்கறதுலதான் ஆரம்பிக்குது. நீங்க ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். இவன் போய் ஒரு வாரத்துக்கு ஒழுங்கா வாங்கி சாப்பிடுவான் பிஸ்கட்டை கூட, இன்னொருத்தன் சேர்க்கை சரியில்லை, இவன் வந்து இந்த பையன் 11 வயசு 12 வயசு ஆயிரும். இந்த குழந்தை பிறந்து பாத்துக்கிறதே நீங்க 10 வயசு வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், என் அனுபவத்துல 10 வயசு வரைக்கும் பாத்துக்கங்க, பார்க்க வேண்டாம் சொல்ல. இந்த டீன் ஏஜ் இருக்கு பாருங்க, வளர் இளம் பருவம், 11 இருந்து 20 வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, நீங்க 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட பேசினா தெளிவா இருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறி போயிரும். இந்த 20-21 வயசு தாண்டிட்டாங்கன்னா தெளிவாயிருவாங்க, இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை, இவரை திருமணம் செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலத்துல நிறைய இருக்காங்க. நீங்க இந்த 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் பாக்குறத 11 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் பார்த்தீர்களேனால், நிச்சயமாக நாம வந்து இளைஞர் நலத்துறை இளைஞர்களுக்காக இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். போதை இல்லா தமிழகம், போதை இல்லா இந்தியா அப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம விட்டுறோம், இந்த அடுத்த ஜெனரேஷன் வரும்போதே இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இந்த பெற்றோர்கள் நீங்க அதை போய் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்காணிக்கணும், கரெக்ட். அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, இப்ப மொபைல் எல்லாம் வந்துருச்சு, என்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பாடு கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதான் 18 வயசுக்கு மேல தெளிவாயிருவாங்க மேடம்.
1: நிச்சயமா சார், அதாவது குழந்தைங்களை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாக்குறத காட்டிலும் வளரிளம் பருவத்துல வந்து கூடுதல் கண்காணிப்போட நம்ம கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க இத்தனை வருட அந்த அனுபவத்துல வந்து நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ சார், இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வினாடி வினா போட்டி அப்படிங்கறது முதல்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த போட்டியில வந்து எப்படி எல்லாம் பங்கேற்கலாம், இதன் மூலமா விண்ணப்பிக்கணும், ஏன்னா ஆன்லைன்ல தான் இந்த போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த போட்டி பத்தி சொல்லுங்க சார்.
0: இந்த விஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் நிகழ்ச்சி வந்து இது 3rd edition. முதல் எடிஷன் 2024 தொடங்கி நடத்தப்பட்டது, 2025 ரெண்டாவது, இது 3rd edition September 1st தொடங்கப்பட்டது. இது 5 கட்டமா நடக்குது மேடம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல கிஸ் காம்படிஷன்ஸ், இதுல வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம். ஏறத்தாழ போன வருஷம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் தமிழகத்தில் கலந்தாங்க, இந்த வருஷம் நமக்கு இலக்கு 10 லட்சம் பேருக்கு வச்சிருக்கோம் கலந்து கொள்ள வேண்டும். அதுல கூட நம்ம கல்லூரிகள் சென்று இதெல்லாம் சொல்லி எடுத்து உங்களுக்கு செய்யும் போது we have to reach 10 lakhs. பட் எல்லா பக்கமும் மாவட்டம் ஃபுல்லா போகக்கூடிய எங்களுடைய மாவட்ட இளைஞர் அலுவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க பாக்குறாங்க, 10 நிமிஷம் ஒன்னு 10 கேள்வி வருது, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் போது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க, இன்கம்ப்ளீட்டா பண்ணா நமக்கு அந்த நம்பர் கவுண்ட் ஆகாது. சோ இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லாம இருக்காங்க, ஸ்டார்டிங் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருதுன்னா, சோ அதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வர வச்சிருக்கோம். சோ இவர்கள் அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனை லட்சம் பேரோ, அவங்க 30ஆம் தேதியோட அது முடிஞ்சிடும். அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் 2வது கட்டமாக எஸ்ஏ ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங்ல அவங்க எழுதி அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணிடணும் ஆன்லைன்லேயே. இப்போ முதல் 2 கட்டமும்

0: ஆன்லைன்ல நடக்கும். அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படும். அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல வச்சு நடக்கும். தமிழ்நாட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் வந்து அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. சோ அவர்களை வந்து அந்த ரிசல்ட் கொடுத்துருவாங்க. சோ ரெண்டாவது கட்டம் முடிஞ்சிடும். மூன்றாவது கட்டமாக வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஆன்லைன்ல கலந்துகிட்டாங்கன்னா 10 லட்சம் இதுல எப்படி பார்த்தாலும் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஒரு 50,000 பேர் வருவாங்க. அதுல இருந்து ஒரு 50 பேரை தான் தேர்வு செய்வோம். அந்த எஸ்ஏ ரைட்டிங் மூணாவது ஸ்டெப்புக்கு வெறும் 50 பேர் தான். 38 மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேருக்குள்ள முடிஞ்சு போயிடும். நாலாவது அதுல இருந்து வெற்றி பெறக்கூடியவர்களை தேர்வு செய்து மாநில அளவில் சென்னையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதுல நம்முடைய கவர்னர் அவர்களுக்கு நிகழ்ச்சியில பங்கேற்பார்கள். இவங்களோட உரையாடுவார்கள். இவங்களை தேர்வு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இவங்களை இவங்களோட உரையாடி அதில் 6 நிகழ்ச்சிகள் நடக்குது. டிக்ளமேஷன் கான்டெஸ்ட் ஒன்று, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கு, யூத் பார்லிமெண்ட், இது மாதிரி கல்ச்சுரல் ட்ராக் 6 இருக்கு. இது 6லையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் 60 பேர் வருவாங்க. பேச்சு போட்டி ஆன்லைன் குவிஸ் காம்படிஷனில் ஜெயிச்சவங்க ஒரு 15, டோட்டலாக 85 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு இந்த 85 பேரும் ஜனவரி மாதம் 2027 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 அன்று நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று நடக்கின்ற அந்த பாரத் மண்டபத்திலே தமிழகத்திலிருந்து 85 பேரும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சேர்த்து மொத்தம் 3,000 பேர் கூட அவர் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. இவங்க இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் போய் பார்க்கலாம். ஸோ முதல் கட்டம் ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன், ரெண்டாவது எஸ்ஏ ரைட்டிங் அதுவும் ஆன்லைன், மூன்றாவது கட்டமாக அதிலிருந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சப்மிட் பண்ணணும், நாலாவது கட்டமாக கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், யூத் பார்லிமெண்ட், டிக்ளமேஷன் கான்டெஸ்ட், இதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் நாலாவது கட்டம் மாநில அளவில் நடைபெறும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 85 பேரை நம் தமிழகத்தின் சார்பாக மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை நாங்களே அழைச்சி கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். ஜனவரி 10 முதல் 12 வரை நடக்கிற நிகழ்ச்சி அஞ்சாம் கட்டம். அதான் தேசிய அளவிலான நிகழ்ச்சி மேடம்.
1: நிச்சயமா சார், நீங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கிற இளையோருக்கு கண்டிப்பா இதுல பங்கேற்கக்கூடிய ஆர்வம் வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விளக்கமா வந்து சொல்லிருக்கீங்க. இதுல பங்கேற்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்றதையும் சொல்லிருக்கீங்க. எனக்கு உங்களுடைய பேச்சுல இருந்து ஒரு 4-5 கேள்விகள் எழுது. என்ன அப்படின்னா சார், விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய தீய பழக்கங்கள்ல இருந்து இளையோரை காப்பாத்துது அப்படின்னு சொல்லலாமா? அந்த ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீங்க வந்து நிறைய கல்லூரிகளுக்கு வந்து போயிருப்பீங்க, இளையோரை பார்த்து நீங்க இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க அவங்களோட. அப்ப நீங்க தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள் என்னென்ன? இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து தவறு செய்யறாங்க, எப்படி எல்லாம் அவங்களை வந்து வழி நடத்தலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா சார்? அந்த மாதிரி சிந்தனைகள் என்ன? இன்னொன்னு, நீங்க உங்களுடைய பேச்சுல முன்பே குறிப்பிட்டீங்க, போதை இல்லா இந்தியா, போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அரசுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மை பாரத் அமைப்பு ரொம்ப உந்துதலா வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க, இளையோரை நல்வழிப்படுத்த அப்படின்றதையும் சொல்லிருந்தீங்க. இதெல்லாம் பத்தி இன்னும் விளக்கமா சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
0: கண்டிப்பா, இளைஞர்களை வந்து நம்ம வந்து திருத்தணும், வழி நடத்தணும்னா நம்ம அந்த குழுக்களாக ஆரம்பிச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஏறத்தாழ 150-200 குக்கிராமங்கள் இருக்கும். சோ வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா 25-30 இருக்கும். சோ ஒவ்வொரு ஒன்றிய அளவுல நம்ம வந்து குழுக்களை ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நான் சொன்ன விடுபட்டு இருக்கின்ற இளைஞர்கள், 10th 12th ஃபெயில் ஆனவர்கள், இவர்களை கண்டறிந்து இப்ப படித்தவங்க படிக்காதவங்க, இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஸ்டூடெண்ட் ரூரல் யூத்துக்காக ஆரம்பிச்சது, பட் இப்ப எல்லாருமே படிச்சிடறாங்க. சோ அதனால ஸ்டூடெண்ட் நான் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமாக நம்ம அந்த நிகழ்ச்சி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அமைத்து, உதாரணத்துக்கு விவேகானந்தர் இளைஞர் மன்றம் அப்படின்னா ஒரு அந்த ஊர் அருமனை கன்னியாகுமரி மாவட்டம்னு வச்சிருந்தாருனா விவேகானந்தா இளைஞர் மன்றம், அந்த மன்றத்தில் ஒரு 15 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. சோ இவர்களை எங்களோட இணைச்சு கொண்டு அந்த மைபாரத் மாவட்ட அலுவலகம் இருக்கும், அந்த மாவட்ட தலைநகரங்களில் அதுல மாவட்ட இளையோர் அலுவலர் இருப்பார், அங்க ஒரு வாலண்டியர் 20 பேர் வேலை செய்யறாங்க. சோ இவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், குட் டச், பேட் டச், இப்படி பல இதை வந்து அவர்களுக்கு பயிற்சிகள் மூலம் உட்கார வச்சு அவங்களை சொல்லிக் கொடுத்தோம். அதுதான் நம்ம திறமை, பேச்சு திறமை தான் வேணும் நமக்கு. பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னா நமக்கு சக்சஸ் தான். அப்புறம் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. அவர்களுக்கு நம்ம வந்து இலவசமா விளையாட்டுப் பொருள் கொடுப்போம், அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இழுத்துக்குவோம். தனிமரம் தோப்பாகாது. உன் கிராமத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதுல எங்களுடைய துறைக்கு வந்து எல்லா மாவட்டங்களையும் இந்தியாவில் இருக்க 736 மாவட்டத்துக்குமே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சேர்மன். சோ அதனால அவரை நம்ம சந்திப்போம், பார்ப்போம். அதே மாதிரி இந்த இளைஞர் குழுக்களை எல்லாம் அவர்கள்ட்ட அழைச்சிட்டு போவோம். அவங்க எல்லாமே அந்த கிராஸ் ரூட் லெவலில் நடக்கிற விஷயங்களை நம்ம வழியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கிராஸ் செக்கே பண்ணி பண்ணியிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ரொம்ப ஆர்வமா இந்த இளைஞர்களும் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும் கலெக்டர் கிட்ட, இல்ல தெரு லைட் எரியல, அவங்க தண்ணி வரல, இதெல்லாம் கொடுத்துக்கு அவர்களும் சரி செய்திருக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க, இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் இப்ப இவனுங்களை ஏதோ நல்லது செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு தங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இளைஞர்கள் மீது பெரியவர்களுக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. சோ இவர்களுக்கே நம்மளையும் ஒருத்தங்க நம்பி வர்றாங்க அப்படிங்கும்போது

0: இவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிதான் மாத்திக்கிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா சார், இந்த போதை பழக்கத்துல இருந்து மீட்கிறதுக்கு வந்து இந்த இயக்கங்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? ஏன்னா நீங்க வந்து அவங்கள வந்து ஃபுல்லி எங்கேஜ்டு ஆக்கிடுறீங்க, தீய பழக்கத்துக்கு போகாம இருக்காங்க. எந்த அளவுக்கு மை பாரத் அமைப்பு வந்து நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப உறுதுணையா இருக்காங்கன்னு சொல்லலாம் சார்?
0: இல்லை, இப்போ நம்ம தான் அந்த குழுக்கள் இருக்குல்ல, குழுக்கள் வந்தால் கிராஸ் ரூட் லெவலில் அந்த வில்லேஜில் நமக்கு ஆள் வந்துடுறான். கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் அந்த கிராமங்களை சுற்றி மன்றங்கள் வந்து விடுகிறது. அங்கே நாங்கள் ஒரு யூத் டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிப்போம், சார் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்ம அரசோட இலக்கு வந்து 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா, விக்சித் பாரத். அதற்கேத்த மாதிரிதான் வந்து இளையோரை உருவாக்கணுன்றதுக்காக இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கும் அதே பேரை தான் வச்சிருக்காங்க அரசு. எந்த அளவுக்கு இளையோர் வந்து இந்த இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம், நாட்டோட நலனுக்கு முக்கியம், இந்த இளையோருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய இளையோரை பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க கடந்து எப்படி வந்திருக்காங்கன்னு பாத்திருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய அறிவுரை என்ன சார்?
0: பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, என்னை பார்க்குறாங்க, நமக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 60 பேருக்கு நம்ம டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என் பையனே இதேமாரி ஒரு வேலை வராதா? ஏன்னா நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை வந்து ஹெவியாக இருக்கும். கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே வேலை. நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லவே கூடாது, எங்கே போனாலும் வேலை செய்து தான் ஆகட்டும். எடுத்த உடனே உங்களுக்கு யாரும் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்து நிச்சயமாக 22 வயசில் கூப்பிட போகிறது கிடையாது. இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் முன்னேறணும். பொறுமையாக என்ன வேலை கிடைக்குதோ அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி வர வேண்டும். எடுத்தோடனேயே ஒயிட் காலர் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்க.
1: நிச்சயமா சார், அதாவது இளைஞர்கள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். கல்வி அப்படின்றது ரொம்ப அவசியம், அதே சமயத்துல விளையாட்டும் அவசியம். இத மாதிரியான ஒரு நல்ல பாதையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். முக்கியமா நீங்க சொன்ன அறிவுரை பொறுமை அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து இளையோருக்காக வந்து நீங்க அறிவுரையாவே சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. குமரி பண்பலை 101 பண்ணிசை பாடல்கள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
2: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
1: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
3: முக்கிய அதிதியாய் எத்தனும் நறுக்கெடுப்பிலூடെ சம்மானங்கள் நேடு.
4: பணிக்கூலியில் 50% டிஸ்கவுண்ட், 500 ரூபாய் அடச்ச கோல்ட் அட்வான்ஸ் புக்கிங் சௌகரியவும். திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம், தமிழ்நாடு.
0: குமரி பண்பலை 101 குமார வயலூர் சி ஞானசம்பந்த ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10 மணி. உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரவானமாய் இரவு நேர தாளாட்டாய் உங்களை மகிழ்விக்க வருகிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில நீங்க விரும்பக்கூடிய பாடல கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2902 7222, இணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8903257039. நிலாமுற்றம் நிகழ்ச்சியில முதல் நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கருங்கல் பார்வையில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மெல்ல பேசுங்கள். பாடல் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்வஞ்சி மேகம் நீ கோலம்போடு, நீ கோலம்போடு நெஞ்சில் நெஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் சித்தி முத்தம் முத்தம் செவ்வந்தி பூக்களில் இது மேகம் நீ கோலம்போடு மேகம் தோரணம் பண்டு இசையும் மாயணம் வந்து இசைக்கும் மாயணம் தற்போதியான ஓலை தந்து.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேட்கலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:07. சில்லண்ட காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கய்யா.
3: அம்மா எனக்கு
2: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுதையா கேட்கலாம். நன்றி.
3: நன்றி.

பணச்சண்டை பணச்சண்டை இழைத்த வந்தாலும் தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே எத்தனையோ இந்த நாட்டிலே பட்டி ஜாதி நீங்க எந்த பாகு தறிவாழ

0: பழக்கமாதாதீங்க
1: எங்க பாடுங்க தாத்தா
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
3: தங்க நகைகள் செய்கூலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
2: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி குலசேகரம்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:11. விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரவானமாய் இரவு நேர தாளாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
5: அபுபக்கர் மேட்டுக்கடை.
4: வணக்கம் சார். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
5: தாளாட்டு திரைப்படம் எனக்கு ஒன்று பாடல்கள்
4: உங்களுக்கு பிடித்த பாடல் இப்ப வரப்போகுதையா கேட்கலாம். நன்றி
5: நன்றி. வணக்கம் மேடம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 8:30 கணபதி உலா. இதில் பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:17. உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரவானமாய் இரவு நேர தாலாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நீங்க விரும்பக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-290-722, இணைப்பு எண் 0465-2, அலைபேசி எண் 8903-2-57.

0: பாடல்
1: வரப்பகுதி கேட்கலாம்.
0: கேக்கலாமா? கேக்கலாம். நன்றி
1: நன்றி.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:23. சில்லென்ற காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் இப்ப வரப்போகுது, கேக்கலாமா?
1: கேக்கலாம்.
0: நன்றி.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 11:02 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. இதில் நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:29 நிமிடம். உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரவானமாய் இரவு நேர தாலாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம். பார்வதிபுரத்துல
0: இருந்து யார் ஐயா பேசுறீங்க?
1: கணேசன். கணேசன்,
0: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: தங்கப்பதக்கம் சினிமாயில டிஎம்எல் சுசீலா அவர்கள் பாடிய நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாம் ஐயா. நன்றி.
1: நன்றி அம்மா.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:35. உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரை பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம் சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த
3: பாடல்?
2: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாமையா? நன்றி.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நீரழிவினை கட்டுப்படுத்துவதற்கான ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஸ்ரீ பென்ஷிதா ஹார்னஸ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:40. இனிமையான இரவு பொழுதில் இரவு நேர தாலாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாரு பாக்கலாமா? வணக்கம்.
1: இரவு வணக்கமா, நான் தர்மபுரி மாவட்டம் ஜெங்கச்சேட்டுப்பட்டி தீமராஜ்மா.
0: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த படம் சொல்லுங்கய்யா.
1: 1983 வெளியாத படம் முந்தாணி முடிச்சு. அந்த படத்திலிருந்து அந்தி வரும் நேரம் அற்புதமான பாடல் இரவு நேரத்துல குமரி பண்பில கேட்க அனைத்து அன்பு உள்ளவங்களும் குடும்ப பாடல கேட்கட்டும்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாமய்யா. நன்றி.
1: நன்றிமா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:46. செல்லென்ற காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2602420 2902722. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257309. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: செகந்தரல இருந்து சுயம்பு.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: ராமு படத்துல இருந்து
0: ஆ
1: பச்சை மரம் ஒன்று இச்சை கேலி ரெண்டு பாட்டு சொல்லி தூங்க செய்வேனாரீரோ அந்த பாட்டு.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாம். நன்றி.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:50. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடலால் இரவு பொழுதினை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: உங்களுக்கு
0: பிடித்த பாடல் வரப்போகுது, கேக்கலாமையா? நன்றி.
1: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:55. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடலால் இரவு பொழுதினை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கோம்,
0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆமாமா, நல்லா இருக்கோம்.
0: உங்களுக்கு பிடித்த படம் சொல்லுங்க.
1: சபரிமான் படத்துல இருந்து பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டே நம்ம, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேம்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தில் கலந்து கொண்ட முயற்சித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இதுவரை உங்களோடு ராதிகா சிவகுமார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இளையராஜா இசையமைத்து முத்துலிங்கம் ஈட்டிய பாடல் இது. கடலின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும், ஆனால்

முதல் வசந்தம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் வழங்கிக் கொண்டிருப்பது மனசு மயங்கும்.

0: அடுத்து வரும் பாடலின் ஆழத்தை அறிந்து கொள்ள விருப்பமா?
1: இளையராஜா ஏற்று இசையமைத்து பாடிய பாடல் இது. என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது.

அன்பு நேயர்களே, மனசு மயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இசையோடு நீங்கள் இணைந்திருக்கும் போது விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல், இளையராஜா இசையமைத்து வைரமுத்து இயற்றிய பாடல் இது. கீதாஞ்சலி படத்திலிருந்து இதோ இந்த ஜீவன் அழைக்கின்றது. நேர்களாகி உங்களுக்கு தெரிகின்றதா, கேட்கின்றதா?

0: அமாவாசை அன்று பௌர்ணமி நிலவு தெரிந்தால் இப்படியும் பாட தோன்றுமோ உங்களுக்கு? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக எனக்காக.
1: இளைய நிலா பொழிகிறதே

என்ன நேயர்களே, இந்த இனிய பொன்னிலவின் ரசித்தீர்களா? அல்லது தொடர்ந்து வரும் இந்த பாடலை கேட்கும்போது அந்த இனிய பொன்னிலாவை காண்பீர்களா? கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் இளையராஜா இசையமைப்பில் மூடுபனி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிமையான இரவு பொழுதில் நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கண்ணதாசன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து இந்த பூங்காற்று உங்கள் செவிகளில் கேட்கட்டுமா அல்லது தெண்டலாய் பரவட்டுமா?

நேரம் 11:31. 10 விவித் பாரதி தமிழகம் 102.3 மனசு மயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படத்தின் பெயர் அன்பே சங்கீதா. இதோ இந்த புறா ஒன்று தூதாய் உங்களுக்கு வருகின்றது இந்த நேரத்தில்.

புவனா ஒரு கேள்விக்குறி. இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் பஞ்சவர்ணாச்சலம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ விழியில் மலர்ந்து உயிரில் கலக்கும் அன்பு நேயர்களே, இதோ உங்களுக்காக.

நேரம் 11:40. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்க வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் இசை ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அன்பு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வறுமை நிறம் சிவப்பு படத்திலிருந்து. கேள்வி கேட்டால் பதில் சொல்லத்தானே வேண்டும். அந்த பதிலே கேள்வியாய் இருக்கும்போது எப்படி இருக்கும்?

0: ಮಾಡಿಯೋ. தனனனன தனனனன கானன ரதியம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

அன்பு நேயர்களை, இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்களின் பதிவை பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். பன்னீர்செல்வம் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினேயர் ஒவ்வொரு பாடல் முதல் வரியை பதிவு செய்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அடுத்து புரசைவாக்கம் சவுந்தரராஜ் என்ற அன்பினை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். சிவகுமாரின் தர்மபுரியிலிருந்து இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சி குறித்ததான ஒரு விளம்பர பதாகையை வெளியிட்டுள்ளார். அவரைத் தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ் அவர்களும் இனிய மனசும் அங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என்ற அன்பினேயர் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை இரவு வணக்கங்கள் என சொல்லி, ஆழத்தை தேடிச் செல்லும் பாடலாக காற்றில் முதல் வசந்தம் வீசுகிறது என சொல்லி மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மாதேஸ்வரன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்களும் நானும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளேன் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வீரவநல்லூர் கருணாநிதி என்ற அன்பினேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அலி நகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் நிகழ்ச்சிகள் அருமை, பாடல்களும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வழக்கம் போல மாதவரும் வீரராகவன் என்ற அன்பினேயர் இன்னிசை பொழியும் இரவில் இதயம் மகிழும் பாடல் வரவில் நீலாம்பரி ராக பாடல்கள் எழிலில் நித்திரை மறந்தேன் விழிகள் மூடாமல் நெஞ்சில் நிலைத்தது மனசு மயங்கும் கீதங்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் இடுவம்பாளையம் சதாசிவம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் இணைந்திருக்கின்றேன் என பதிவிக்கின்றார். சாங்கர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பினேயர் இசையால் இணையும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் பாடல்கள் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் இனிய இரவு வணக்கம் பீட்டர் அவர்களே, பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் என பதிவிக்கின்றார். கும்பகோணம் பேட்டை கடைய தெருவிலிருந்து ஆனந்த் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களே, பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல். பாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து இதோ உன் நினைவில் என் பாடல்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து ஏ டி இளையராஜாவின் இசையமைப்பில் இளமை காலங்கள் படத்திலிருந்து இந்த இரவு வேளையில் இந்த பூவின் வாசம் உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ராஜபார்வை படத்திலிருந்து இதோ இந்த இரவு வேளையில் அந்தி மழை பொழிகிறது எப்படி

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இணைந்து சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ இந்த நேரத்திலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 வரை இன்னிச இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன.
2: காற்றின் மொழி

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டூ?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டூ?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டூ?

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேர்

ஒரு பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க.

बिल्कुल अंकल, या नक्कर द जोड़े दां, तुंगा में दां, जोड़ा

0: விக்கு ஆகை எனக்கு இது ஜோடுதான் தூங்கமேதான் ஜோடத்தேப்பேன் யானன்னா ரோமத்தான் புரிக்கும்
1: லா லா லா லா லா லா லா லா லா
0: லா லா லா லா லா லா லா
1: லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா ல

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசையில் பக்தி பாடல்கள் மீரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராம் பக்தானுமான் படத்திலிருந்தும் பாடல்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:20. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். மஞ்சூர்பேட் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வரம், அன்னசாகரம் ஏ கே கணேசன் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்ரபாதம், பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ். அதனைத் தொடர்ந்து அனுமான் சாலிசா, பாடியவர் பி.உன்னிகிருஷ்ணன்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம்.

வேதாதி வேத சாரமாய் விளங்கும் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் சிறிய திருவடியே, ஸ்ரீ ஆஞ்சநேயனே, நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீராமநாம.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நேரம் 5:29 20 நொடி. இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன தெய்வீக ராகத்தில். வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு கும்பகோணம் பண்பலை 101.6, வேறூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு நேயர்களே. தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண கேசரி பாதவர்ணம் பாடியவர்கள் எம் எஸ் ஷீலா.